0: டேய், கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டர் போட்டு டேங்க்ல தண்ணி ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா, ஏன் கொஞ்ச நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிட போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிட கூடாதுன்னு தான் இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியல எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லா வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜ், ஏசி, மோட்டர், ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ఎస్ఐ ఎఫ్ఎం 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக அவங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. அமெரிக்கா நாட்டுல பிறந்த தாமஸ் ஆல்வா எடிசன் பள்ளிக்கூடம் படிச்சது எவ்வளவு நாட்கள் தெரியுமா? வெறும் 3 மாத காலம்தான். மனநிலை சரியில்லாத மாணவன் அப்படின்னு முத்திரை குத்தி வெளியில அனுப்பி விட்டது அவருடைய பள்ளி. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். அதுக்கப்புறமா அவருடைய ஆசிரியர் யாரு? அவங்க அம்மா தான். நிறைய அறிவியல் நூல்களை வாங்கி கொடுத்தாங்க. எடிசனுடைய ஆராய்ச்சி ஆர்வத்தை பார்த்து அவருக்காக சின்ன ஆராய்ச்சி நிலையத்தை அமைச்சு கொடுத்தாங்க. அதன் விளைவா என்ன செஞ்சாரு? 21 வயதில் ஓட்டுப்பதிவு இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறாரு. அதுதான் அவருடைய முதல் கண்டுபிடிப்பு. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சது எல்லாமே உபயோகமான பொருட்கள் தான். அதை நிறைய உற்பத்தி பண்றாரு, விற்பனை பண்றாரு. அதுக்கப்புறமா மின்சாரம், மின்சார விளக்கு, திரைப்பட கருவி, தொலைபேசி, தந்தி, தட்டச்சு கருவி, இதெல்லாத்தையும் உருவாக்குறாரு. இந்த மாதிரி 1000க்கும் மேற்பட்டவைகளை கண்டுபிடித்து உலகம் போற்றிய பணக்கார விஞ்ஞானியா மாறிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? இங்கிலீஷ் எலக்ட்ரிக் கம்பெனி அப்படின்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாரு. ஒரு கட்டத்துல அவருக்கு காது கேட்கல, அந்த சூழ்நிலையிலையும் தன்னுடைய ஆராய்ச்சிகளை கொஞ்சமோ தொய்வு இல்லாம தொடர்றாரு. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வெற்றிக்கான சூத்திரம் 99% உழைப்பு, 1% ஊக்குவிப்பு. மின்சார விளக்கு கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியில 1000 முறை முயற்சி பண்ணாரு. 1001வது முறையில தான் வெற்றி கண்டாரு. அவருடைய வாழ்க்கையில இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? மேலும் 1 முறை முயற்சி செய். ஆமா நேயர்களே, விடாமுயற்சியே வெற்றியின் உண்மையான ரகசியம். ஒரு நபர் தன்னுடைய இலக்கை அடைகிற வரைக்கும் பாதையில எத்தனை தோல்விகளையும் தடைகளையும் சந்திச்சாலும் சோர்வடையாமல் தொடர்ந்து உழைக்கணும். ஒவ்வொரு தோல்வியும் நாம திருத்திக் கொள்ள வேண்டிய தவறுகளை நமக்கு கற்றுக் கொடுக்கும். கடுமையான சூழ்நிலையிலையும் பின்வாங்காத மன உறுதி நம்மளுடைய இலக்கை ரொம்பவே எளிமையானதா மாத்திடும். தொடர் பயிற்சி மற்றும் உழைப்பு ஒரு நபரை அவரது துறையில் சிறந்த நபராக மாற்றும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி தரும் அப்படின்ற பழமொழிய நம்ம வாழ்க்கையில கேட்டுட்டே இருக்கோம். அதுதான் மாபெரும் சாதனையாளர்களுடைய பின்னணி சக்தியா இருக்குது. ஆக தடை கற்களை முன்னேற்றத்திற்கான படிக்கற்களாக மாற்றி இறுதி வரை தளராமல் உழைப்பதே வெற்றிக்கான எளிய முதன்மையான ரகசியம். இந்த நாள் உங்களுக்கு வெற்றியின் நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மற்றும் தெங்காசி
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி பொறையுடைமை, அதிகாரம் 16, குறள் எண் 151. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. தன்னை தோண்டி காயப்படுத்துகிறவரையும் கீழே விழாமல் தாங்கிக் கொள்ளும் நிலம் போல நம்மை மதியாது இகழ்பவரையும் பொறுத்து கொள்ளுதல் தலை சிறந்த அறமாகும். அகழ்தல் அப்படின்றதுக்கு தோண்டுதல் அப்படின்றது பொருள். உழவு தொழில் செய்யும் பொழுது நிலத்தை நாம் பிளக்கிறோம். ஒரு குழியை தோண்டும் பொழுது நிலத்தை நாம் காயப்படுத்துகிறோம். நிலம், பூமி தாய், பூமி தெய்வம் அப்படின்ற வார்த்தைகளால நாம் நிற்கக்கூடிய இந்த நிலத்தை குறிப்பிடுறோம். நிலத்தை காயப்படுத்தும் பொழுதோ தோண்டும் பொழுதோ அந்த நிலம் உள்வாங்கி யாரையும் மூடிக்கொள்வதில்லை. அவர்கள் நிற்பதற்கு, தங்களுடைய வேலைகளை செய்வதற்கு உதவி செய்கிறது, துணை நிற்கிறது. அதே போல நம்மை யாரெல்லாம் இகழ்கிறார்களோ, இகழ்ச்சிக்கு உள்ளாக்குகிறார்களோ, புகழ்வதற்கு மாறாக எதிரவகையான செயலை செய்கிறார்களோ அவர்களை பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு அழைப்பை தான் இந்த திருக்குறள் நமக்கெல்லாம் கொடுக்குது. நம்மை இகழக்கூடிய நபர்களை நாம் பொறுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய இகழ்ச்சியை பொறுத்து கொள்ள வேண்டும். தனக்கு வழியாக இருந்தாலும் நிலம் தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்கிறது. அதுபோல நம்மை இகழ்ச்சிக்கு உள்ளாக்குபவரை பொறுத்து கொள்ள வேண்டும். அவருக்கு உதவி செய்ய வேண்டும். அவரும் வாழ வேண்டும். சொல்லால், செயலால் இந்த இகழ்தல் இரண்டு வகைப்படுது. மதியாது சொல்லக்கூடிய சொல்லும், மதியாது செய்யக்கூடிய செயலும், நன்மை செய்ய வேண்டிய நேரத்தில் நன்மையை செய்யாதிருத்தலும், செய்யக்கூடாத தீமையை செய்தலும் ஒரு வகையான இகழ்தலே ஆகும். அதுபோல நமது மன்றாட்டிலும் நமது வேண்டுதல்களிலும் பிறரை இகழ்ச்சிக்குரியவராக நினைத்து மன்றாடினால் அதுவும் இகழ்தல்தான். அது நன்மையற்றது மட்டுமல்ல, தீங்கு விளைவிப்பதும் கூட. எனவே நம்மை இகழ்வாரை நாம் தாங்கிக் கொள்ளும் நிலமாக மாறுவோம். பொறுத்து கொள்ளும் நல்ல மனநிலையை பெற்றுக்கொள்ள விருப்பம் கொள்வோம். வள்ளுவன் வழியை வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.

0: ஒலிம்பிக் கேம்ஸ்ல இருக்கிற தங்க பதக்கம் முழுசும் தங்கத்தினால செய்யப்பட்டதுதானா? தெரிஞ்சுக்கலாமா? ஒரு ஒலிம்பிக் கோல்டு மெடலோட வெயிட் 556 கிராம். இதுல 550 கிராம் வெள்ளினாலையும் 6 கிராம் தங்கத்தால முலாம் பூசப்பட்டு கோல்டு மெடல் தயாரிக்கப்படுது. இது மூலமா ஒலிம்பிக் கோல்டு மெடல்ல 2% தங்கம் மட்டும்தான் இருக்கும்.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே பொலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா பொலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அத எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
4: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு ஊர்ல ஒரு பெரிய வியாபாரி இருந்தாராம். அந்த வியாபாரி மிகப்பெரிய கஞ்சன் அப்படின்னு பேர் எடுத்தவரு. கருமியர் திலகம் அப்படின்ற பட்டம் கொடுக்கறதா இருந்தா முதல்ல அவருக்கு தான் கிடைக்கும். ஒரு நாள் தன்னுடைய மனைவி கிட்ட தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துறாரு. நான் ஒரு பால் தரக்கூடிய எருமை மாடு வாங்க போறேன், புது வியாபாரம் தொடங்கலான்னு இருக்கேன், நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, ஓ தாராளமா வாங்குங்களேன், நீங்க மட்டும் அந்த எருமை மாடுகளை வாங்கிட்டீங்கன்னா நான் என்னுடைய தாய் வீட்டிற்கு பால் ஊத்தி கொடுப்பேன், என்னுடைய நண்பர்களுக்கு கொடுப்பேன், என்னுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாருக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த வார்த்தைகளை கேட்டதும் அந்த வியாபாரிக்கு அவ்வளவு கோபம். ஏன் தெரியுமா? அந்த நபர் தன்னுடைய கைகளில் சோற்று பருக்கு இருக்கும்போது காகத்தை கூட விரட்டாத நபர். யாராவது ஏதாவது கேட்டுட்டாங்கன்னா பதறி போயிடுவாரு. அப்படிப்பட்ட நபர்கிட்ட நம்ம இந்த வார்த்தைகளை சொன்னா சும்மா இருப்பாரா? உடனே என்ன செஞ்சாரு தெரியுமா? ஆமா, நான் பணம் கொடுத்து எருமை மாடுகள் வாங்க, நீ உன்னுடைய தாய் வீடு நண்பர்கள் வீடு உறவினர்கள் வீடுன்னு எல்லாருக்கும் அள்ளி கொடுப்பியா அப்படின்னு கோபப்பட்டு கத்த ஆரம்பிச்சாரு. உடனே அந்த அம்மாவும், நான் என்ன செஞ்சிட்டனா, இல்லையே ஒரு பேச்சுக்குதானே சொன்னேன் அப்படின்னு சொன்னாலும் ஏத்துக்க கூடிய மனப்பக்குவம் அவர்கிட்ட இல்ல. கோபமா கத்துனவரு அந்த அம்மாவை காயப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டுல இருந்து ஓடி வந்துட்டாங்க ஒரு அம்மா. நடந்தது என்ன அப்படின்னு விசாரிக்கிறாங்க. உடனே இந்த வியாபாரி இன்னும் வேகமா பேசுறாரு. நான் பணம் கொடுத்து எருமை மாடு வாங்க போறதா சொல்றேன், இவ தன்னுடைய தாய் வீட்டிற்கு கொடுப்பாளாம், இவளுக்கு எவ்வளவு திமிர். நான் பணம் கொடுத்து எருமை மாடு வாங்க போறதா சொல்றேன், ஆனா இவ அவளுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அள்ளி கொடுப்பாளாம். இவளுக்கு எவ்வளவு திமிர் பாத்தீங்களா? இந்த ஒரு எண்ணம் இவளுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு தான் இவகிட்ட நான் இவ்வளவு கடுமையா நடந்துகிட்டேன் அப்படின்னு தன்னுடைய நியாயத்தை சொல்லி முடிச்சாராம். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த அம்மா வேகமா அவங்களும் ஒரு தடி எடுத்தாங்களாம். கையில தடியை எடுத்ததும் அந்த வியாபாரியை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். வலி தாங்க முடியாத அந்த வியாபாரி, இப்போ எதுக்கு நீங்க என்ன அடிக்கிறீங்க, நான் என்ன தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டாராம். உன்னோட எருமை எங்க தோட்டத்துல இருக்கக்கூடிய பயிர்களை எல்லாம் மேய்ந்து பாழாக்கிடுச்சு, எருமை வாங்கினா மட்டும் பத்துமா, அதை கவனமா பாத்துக்க வேண்டாமா அப்படின்னு மறுபடியும் அடிச்சாராம். அப்போதான் அந்த வியாபாரிக்கு தன்னுடைய தவறு என்ன அப்படின்றத உணரக்கூடிய சூழல் ஏற்பட்டதான். வாங்காத எருமை மாட்டுக்காக, ஊற்றாத பாலுக்காக, மேயாத பயிருக்காக இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டமே அப்படின்னு தன்னுடைய செயலுக்காக வருத்தப்பட்டு வெட்கி அவமான தலை தலை குனிஞ்சு உள்ள போயிட்டாராம். நடைமுறை யதார்த்தத்தில் இருந்து நம்மை துண்டித்து தேவையற்ற மன அழுத்தத்தையும் ஏமாற்றத்தையும் தரக்கூடியது மிதமிஞ்சிய கற்பனை. கற்பனையை ஆக்கப்பூர்வமான செயல்களாக மாற்ற, அதாவது எழுத்து, கலை, தொழில், திட்டமிடுதல் இப்படிப்பட்ட காரியங்களில் அதிக கவனம் செலுத்தி அதன் பலனை அடைய வேண்டுமே தவிர முறையற்ற கற்பனைகளில் வாழ்க்கையின் சிக்கல்களை உண்டாக்கிவிடக் கூடாது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.8.

0: சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணிக்கு கரண்ட் போகுது, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே?
2: எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்போ நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
6: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக நான் மரியம் அஸ்மா. ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி ஒருத்தர் இருந்தாரு. அவர் ரொம்பவே நல்லவர், சாதுரிய புத்தி கொண்டவர். ஒரு நாள் காலையில அவர் காட்டு வழி பாதையில அடுத்த ஊருக்கு பிரயாணம் பண்றாரு. கரடி ஒண்ணு எதிர்பாராத விதமா ஒரு புதர்ல இருந்து வெளியே வந்து அவரை துரத்த ஆரம்பிக்குது. பயம் கொண்ட வியாபாரி ஒரு மரத்தை கட்டி பிடித்தபடியே மறைஞ்சுகிட்டாரு. மரத்தை நெருங்கின கரடி தன்னுடைய முன்னங்கால்கள் இரண்டையும் தூக்கி அவருடைய கைகளை பிடிக்க முயன்றது. இந்த நேரத்துல கரடி பக்கத்துல வந்ததுக்கு அப்புறமா தப்பிச்சு ஓடணும்னு நினைச்சோம்னா கரடி சீக்கிரமா நம்மள வந்து புடிச்சிடும். அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம கரடி தான் நிற்கும் பக்கம் வந்து விடாமல் இருப்பதற்காக கரடியின் முன்னங்கால்களை கெட்டியாக பிடித்து கொண்டார். மரத்தை அது சுற்ற, அந்த வியாபாரி சுற்ற, கரடியும் வியாபாரியும் இந்த மாதிரி சுத்தி சுத்தி வர்றாங்க. அப்படி சுத்தி வரும்போது வியாபாரியுடைய மடியில இருந்த பவுன்கள் எல்லாம் கீழே விழ ஆரம்பிச்சிடுச்சு. காலை முதல் நண்பகல் வரை இது தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்குது. வியாபாரி ரொம்பவே சோர்ந்து போயிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரம் தான், நான் மயங்கிடுவேன், இந்த கரடிக்கு நான் உணவாக போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல பேராசை பிடித்த வியாபாரி ஒருத்தர் அதே பாதையில வர்றாரு. நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்த பார்த்ததும் குதிரையை நிறுத்தி ஆச்சரியமா பாக்குறாரு. ஏன் இப்படி கரடிய பிடிச்சிட்டே சுத்திட்டே இருக்க அப்படின்னு கேக்குறாரு. கரடிய பிடிச்சிட்டு சுத்திட்டே இருந்த வியாபாரிக்கு வந்திருப்பவர் பெரிய பேராசை பிடித்த வியாபாரி அப்படின்ற விஷயம் தெரியும். அதனால அவர்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா, ஐயா இது தங்கங்களை தரக்கூடிய கரடி, அதனாலதான் பிடிச்சிட்டு சுத்திட்டே இருக்கேன். 100 சுத்துகளுக்கு 1 பவுன் வீதம் இந்த கரடி நமக்கு கொடுக்கும். கீழே பாத்தீங்களா எவ்வளவு பவுன் கிடக்குது அப்படின்னு சொன்னதும் அந்த வியாபாரி ஆச்சரியத்தோட, ஐயா தயவு செய்து இதுவரை கரடி போட்ட பவுன்களை எல்லாம் நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள், குதிரையை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், இனி கரடியை பிடித்து கொண்டு நான் சுட்டட்டுமா அப்படின்னு அனுமதி கேட்டாராம். நல்ல வேலை, இப்ப நமக்கு விடுதலை கிடைக்க போகுது அப்படின்ற எண்ணத்துல பேராசை பிடித்த வியாபாரியுடைய கைகள்ல கரடியை ஒப்படைச்சிட்டாரு இந்த நல்ல வியாபாரி. பவுன்களை எல்லாம் பொறுக்கி எடுத்துக்கிட்டு குதிரையில ஏறி நிம்மதியா தன்னுடைய ஊருக்கு போயிட்டாரு. மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணம் இல்லாம எதுலயும் நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு கடைசியா கிடைக்கக்கூடியது துன்பம் மட்டுமே அப்படின்ற கருத்தை தான் இந்த கதை நமக்கு உணர்த்துது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.
2: சுரேஷே, நான் அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
3: ரமேஷ், வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
2: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
3: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் இருந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
2: ஏ சாரிப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
1: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் வந்து தொடங்கிடுச்சு. இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாக அமையட்டும் அப்படிங்கிறத சொல்லி அப்படியே நம்ம நிகழ்ச்சியாக தொடங்கிடலாம். இன்றைக்கி காலையில் ஒரு சீக்கிரம் ஒரு 3 மணிக்கெல்லாம் நான் வந்து ஏதோ சத்தம் கேட்டு வந்து எழுந்தேன். எழுந்திரிச்சு வந்து வெளியே போய் என்ன நடக்குது என்ன சத்தம் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது, இப்போ நம்ம ஊருக்குள்ளே நம்மளுடைய அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்து பார்க்கும்போது நிறைய வாகனங்கள் வந்து ரோட்டில் வந்து போயிட்டுருந்துச்சு. ரோடு அப்படின்னா வாகனங்கள் போகிறதானே அப்படின்னு வந்து பார்த்தா போகலாம், ஆனால் அது போகிற நேரம் தான் காலையில் 3 மணிக்கு. நிறைய வண்டி நம்ம ஒரு ராமேஸ்வரத்துக்குள்ள வந்து வருது, நம்ம பாலத்தை வந்து கலந்து வந்து போகுது. லைனாக போய்கிட்டே இருக்காங்க, இங்கே போகிறாங்கன்னே தெரில. இவ்வளோ வண்டி இவ்வளோ வேன் வந்து போகிறது. பாதி பேர் வந்து நம்ம மீன்களை வந்து எடுக்கிறதுக்காக கடற்கரைக்கு போகிற ஒரு பெரிய பெரிய வேன் வந்து வருது. கார்ஸ் நிறைய வருது. நம்ம ஊரை பார்க்குறதுக்காக நிறைய சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. அது ஒரு செவ்வாய்க்கிழமை காலையில், இதுவும் பெருசாக ஒரு லீவு நாள் கூட கிடையாது, இந்த நாளில் கூட வந்து வராங்க அப்படின்னா எவ்வளோ மாற்றம் வந்து நம்ம ஊருக்கு இருக்காங்க. நம்ம ஊரை பார்க்குறதுக்கு எவ்வளோ வந்து பேர் வராங்க அப்படிங்கிறது அப்போ தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஊரில் நம்ம இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அப்படி நம்ம நிகழ்ச்சியை தொடங்கினா. நீங்கள் கேட்டு நினைச்சிருக்கிறது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக இருக்கட்டும் இல்லைங்க, கடலோசை எஃப்எம் 90.4 வெளுப்பு பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ நம்ம நிகழ்ச்சியோட முதல் பதிவாக நம்ம வானிலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசிட்டு இருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 11 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 19 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மழைக்கான வாய்ப்பு பெரிய அளவில் வந்து கிடையாது. வெப்பநிலை அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ். இதுதான் இன்றைக்கான வானிலை தகவல். அடுத்து இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: புதிதாக உதயமாகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC, அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன். பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9752067773.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறையில்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மற்றும் தெங்காசி
4: மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: கிளிகள் அன்பு கதை எழுதும் ஆவணி திருவிழா மஞ்சக்குழு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு, வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

ஒரு ஏதாச்சும் ஒரு மாற்றணும், முகவரி மாற்றம் வந்து பண்ணணும், பேரில் திருத்தம் வந்து பண்ணணும், இல்லை வந்து மொபைல் எண் வந்து மாற்றணும், மின்னஞ்சல் முகவரி வந்து மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மாற்றுறது அப்படிங்கிறது ஒரு நம்ம இங்கே ஒரு இசேவை மையத்துக்கு வந்து போயிட்டு அந்த வேலையில் முடிக்கிறது ஒரு பெரிய ஒரு வேலையாக வந்திருக்கும். அதுக்கு வந்து ஒரு தொகையும் வந்து வசூலிப்பாங்க அவங்க ஒவ்வொரு இசேவை மையத்துலேயும். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சரிபார்ப்புகளை நம்ம அடையாள சரிபார்ப்பாடி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு முகவரியோ மொபைல் எண்ணோ மின்னஞ்சல் முகவரி இதெல்லாம் வந்து உள்ளிட்டு ஒரு மாற்றம் செய்யணும், இதெல்லாம் ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வரணும், இல்லை புதுசாக ஒரு எண்ணம் வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த எண்ணெய் இதில் வந்து சேர்க்கணும் அப்படின்னா நம்ம அது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஓடிபி மூலமாக வந்து பெற்று நம்ம ஃபோன்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு கட்டணம் எதுவும் இல்லை, இலவசமாக நம்ம ஆப்பில் நம்ம நீங்கள் இணையதளத்திலேயே வந்து நம்ம யூஐடிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஆதாருக்குன்னு தனியாக ஒரு இணையதளம் பண்ணது இருக்குது, அந்த இணையதளத்தில் நம்ம போயிட்டு ஆதார் குறித்த எல்லா விஷயங்களும் சரிபார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இது வந்து டிசம்பர் வரைக்கும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் டிசம்பர் வரைக்கும் நம்ம இலவசமாகவே நமக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஆதாரில் வேணுமோ எல்லாத்தையும் வந்து பண்ணிக்கலாம் இலவசமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ மாற்ற முடியாது, அது வந்து தெளிவாக சொல்லிக்கிறேன், ஃபோட்டோ நம்மளால் மாற்ற முடியாது, அதுக்கு நம்ம போஸ்ட் ஆஃபீஸிலோ இல்லை அப்படின்னா ஆதாரில் இருக்கக்கூடிய அந்த சேவை மையங்களுக்கு நம்ம வந்து போகணும். இந்த மிச்சப்படி இருக்கக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களை நம்ம மொபைல்லையே ஆப்லேயே பண்ணிக்கலாம், ஓடிபி மூலமாக பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைன்னா இதை நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்து பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினவங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.
0: நேரம் சரியாக 7:30 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசை FM 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்ப அடுத்ததா நம்மளுடைய இந்த TNPSC தேர்வு பத்தின ஒரு தகவல். அந்த தகவல் தான் அடிக்கடி வந்து தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். நம்ம TNPSC அப்படிங்கிறது வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு எக்ஸாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியும். நிறைய பேர் வந்து இப்போ ஆசைப்பட்டு ஒரு வேலைக்கு வந்து நம்ம போகணும், நம்ம அரசு வேலைக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படிப்பு வந்து படிக்கிறோம். காலேஜ் முடிக்கிற வயசில் இதுக்கப்புறம் நம்மளால் வந்து முடியாது, நம்ம டிகிரியில் ஒரு போதுமான அளவுக்கு வேலை வந்து இல்லை, இல்லை வேலைக்கு போகிற அளவுக்கு நம்ம ஊரில் வசதி இல்லை வெளியே வந்து போகிறதுக்கு அப்படிங்கிறது, நமக்கு அந்தளவுக்கு நாலேஜ் வந்து பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் வேறு என்ன எடுக்கலான்னா TNPSC வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து தெரியும். TNPSC-யில் ஒரு நிறைய வேலைகள் வந்து கிடைக்காது, இருந்தாலும் கொடுப்பாங்க. அவங்க அங்கங்கே என்னென்ன தேவைகளான வேலைகள் வந்து இருக்கோ அந்த மாதிரியான பதவிகளும் வந்து இருக்கும். அதில் முக்கியமானது TNPSC குரூப் 1 தேர்வு. அந்த TNPSC குரூப் 1 தேர்வு இன்னும் சில நாட்களில் வந்து நடக்கிறதுக்கு, கரெக்டாக நடக்கிறதுக்கு 2 மாதம் தான் இருக்குது. செப்டம்பர் 6 வந்து நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் விண்ணப்பிக்கிறதுக்கான இந்த விண்ணப்பங்கள் வந்து July 29 வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு 15 வந்து இருக்குது நம்ம TNPSC குரூப் 1 விண்ணப்பிக்கிறதுக்கு. அதில் விண்ணப்பிச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம நடக்கக்கூடிய தேர்வுகளை வந்து நம்ம எழுதலாம். நிறைய ஒரு இடங்கள் இல்லாட்டாலும் குறிப்பிட்டு ஒரு முக்கியமான ஒரு இடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த குறிப்பிட்ட இடங்களுக்கு நம்ம வந்து எழுதலாம். ஒரு 30-40 இடத்துக்குள்ள தான் வந்து மொத்தமே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளோ இடம் தான் இருந்து இருக்குது அப்படின்னா எப்படி நம்மளால் பாஸ் ஆக முடியும், எப்படி நம்மளுக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படின்னா நம்ம வந்து யோசிக்க வேணாம். நமக்கு தேவை ஒரே ஒரு சீட்டு. அந்த ஒரு சீட்டுக்காக நம்ம உட்காந்து படித்தா போதும், ஒரு சீட்டுக்காக உட்காந்து எழுதினா போதும், அது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நல்லா உட்காந்து படிங்க. TNPSC-க்கு யாராச்சும் படிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். இப்படி பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோசை FM 90.4.

0: உலகின் அரசன் அய்யூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அய்யூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:43 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான், அலெக்ஸ் பாண்டியன். இப்போ ஒரு எழுத்தாளர் நேற்று வந்து காலமாயிருக்காங்க, தவறியிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா பூமணி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பூமணி அப்படின்ற பேரை நீங்கள் கேட்டிருப்பீங்களா அப்படிங்கிறது தெரியல. பூ மாணிக்க வாசகம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பற்றி நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுருக்கணும். நம்மளோட தமிழ்நாட்டிலேருந்து சிறப்பாக எழுதக்கூடிய, சிறப்பான ஒரு நூல்களை வந்து உருவாக்கக்கூடிய மிக முக்கியமான எழுத்தாளர்களும் வந்து ஒருத்தவங்க. இவங்க பெரிய அளவுக்கான நிறைய எழுதியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால், நிறைய எழுதியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால், அதோட அவங்க இலக்கிய பணிக்காக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க எழுதின ஒவ்வொரு புத்தகமே வந்து அவ்வளோ பேரால் வந்து பாராட்டப்பட்டிருக்கு, நிறைய விருதுகள் வந்து வாங்கியிருக்காங்க. ஒரு நம்ம எழுத்தாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக உயரிய விருதான சாகித்ய அகாடமி விருது கூட வந்து வாங்கியிருக்காங்க. அவங்க எழுதின ரெண்டு முக்கியமான ஒரு நூல்கள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது, அஞ்ஞாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் வந்திருக்கு, அடுத்து வெக்கை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வெக்கை அப்படிங்கிற அந்த நூல் தான் அசுரன் அப்படின்ற ஒரு படம் வந்து உருவாச்சு இல்லையா, இந்த நாவலில் இருக்கக்கூடிய அந்த மைய கதை தான் அப்படியே தழுவப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கு. அந்த படத்தில் கூட அந்த ஒரு சீனில் வந்து சொல்லியிருப்பாங்க, ஃபுல்லாக அது போடும்போது இந்த மாதிரி வெக்கை நூல்லேருந்து எடுக்கப்பட்ட கதை அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இருக்கக்கூடிய நம்மளுடைய ஒரு நாவலாசிரியர், சிறுகதை எழுத்தாளராக இருக்கக்கூடிய பூ மாணிக்கவாசகம் ஐயா வந்து தவறியிருக்காங்க. அவங்களுடைய எழுத்திற்கும் அவங்களோட சேவைக்கும் பெரிய ஒரு நன்றிகளை நம்ம வந்து தெரிவிச்சுக்கலாம், அவங்க நிறைய நம்ம தமிழுக்காக பண்ண விஷயங்களுக்காக. இப்போ அடுத்து இன்றைக்கான விலை நிலவரங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். விலை நிலவரம் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது, பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 இருக்கும், டீசல் லிட்டருக்கு 101.50 விற்பனை செய்யப்படுது. தங்கம் 18 கேரட் 1 கிராம் தங்கம் 10,800 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 13,200 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 13,860 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் 1 பவுன் தங்கத்தின் நிலை 22 கேரட் 105,600 ரூபாய். இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். அடுத்து இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அழிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மருத்துவம் சார்ந்த படிப்பு படிக்காமையே மருத்துவத்துறையில் வேலைக்கு போக முடியுமா? மருத்துவம் சார்ந்த ஒரு வேலையை வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இருக்குது. அதுக்காக ஒரு வேலை வாய்ப்பு வந்து இருக்குது. அது என்ன வேலை வாய்ப்பு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாம். நேரம் சரியாக 8:01 ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இது எப்படி ஒரு நம்பவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு? மருத்துவமே படிக்காமல் மருத்துவம் சார்ந்து எந்த விஷயமே தெரியாமல் நம்ம எப்படி மருத்துவத்துறையில் வந்து வேலை பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டால் இருக்குது. எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் இருக்குது. மருத்துவ அறிவியல் தேசிய தேர்வு வாரியம் அப்படின்ற ஒரு வாரியம் வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம மருத்துவத்துறையில் மருத்துவம் சார்ந்த துறைகளில் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஸ்டெனோகிராஃபர், ஜூனியர் அக்கௌண்டன்ட், மருத்துவ துணை இயக்குனர், ஜூனியர் ப்ரோக்ராமர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள் வந்து வச்சுருக்காங்க. அதாவது எதுவுமே நம்ம வந்து மனிதர்களோட உடலை வந்து ஆப்ரேட் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் மருத்துவம் சார்ந்த வேலைகள், மற்ற வேலைகள் இருக்கும் இல்லையா, மருத்துவமனைகள் இருக்கக்கூடிய வேலைகள், அது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய முக்கியமான வேலைகளுக்கு வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய இடங்கள் வந்து இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நம்ம அரசு சார்பில். இதில் நீங்கள் வந்து சேரணுன்னா நீங்கள் வந்து +2 முடிச்சிருந்தா போதும், இல்லை ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும், இதுக்கு நம்ம வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சில வேலைகளுக்கு பிஇ பிடெக் வந்து முடிச்சிருந்தா இன்னும் வந்து கூடுதல் சப்போர்ட்டாகவும் வந்திருக்கும். வயது வரம்பு அப்படின்னு பார்க்கும்போது 18 வயதுலேருந்து 27 வயது இருக்கக்கூடிய யார் வேணால் வந்து எழுதலாம். எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இல்லை விண்ணப்பிக்க NATBOARD.education.in அப்படின்ற இணைய முகவரியில் விண்ணப்பிக்கலாம். NATBOARD.education.in அப்படின்ற இணைய முகவரியில் இதை வந்து விண்ணப்பித்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும். நீங்கள் மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய வேலைகளை நீங்கள் வந்து சேரலாம். மருத்துவ அறிவியல் துறைகளில் இப்படி ஒரு வேலை வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அடுத்து பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல, பிரைஸும் நார்மலை விட ரொம்ப அதிகமா இருக்கு.
2: அட, நம்ம அனுஜ் டைல்ஸ் மால்ல ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்போதும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
3: அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
4: ஆடை உலகின் அரசன் அய்யூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அய்யூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சர்வதேச ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயில் விடுதியில் உயர்த்தப்பட்டுள்ள கட்டணங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் புழல் ஏரியின் தூய்மையை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இதனை தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய 8 மாநிலங்கள் இக்கண்காட்சியை நடத்துகின்றன. மத்திய மாநில தொழில்துறையின் ஒத்துழைப்பை வலுப்படுத்த தமிழ்நாடு, தெலங்கானா, மகாராஷ்டிரா, பீகார், பஞ்சாப், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் தங்கள் மாநிலங்களில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் தொழில்துறை உட்கட்டமைப்பு குறித்தும் இதில் எடுத்துரைக்க உள்ளன. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகத்தின் ஏற்பாட்டின்படி அவர்களது உடல்கள் ஹோசிமின் நகரில் இருந்து விமானம் மூலம் நேற்றிரவு மும்பை வந்தடைந்தது. உயிரிழந்தவர்கள் தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், கேரளம் மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதால் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் அவர்களது உடல்களை சொந்த ஊர் கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை எடுத்து வருகின்றன. உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் மும்பையில் இருந்து இன்று சென்னை கொண்டுவரப்படுகிறது. வியட்நாமின் ஃபு குவாக் தீவில் கடந்த வெள்ளிக்கிழமை நிகழ்ந்த இந்த விபத்தில் இந்தியர்கள் 15 பேர் உயிரிழந்த நிலையில் உயிர் பிழைத்த 16 பேர் தாயகம் திரும்பியுள்ளனர். ஒருவர் வியட்நாம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனிடையே படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடலை அனுப்புவதற்கு முயற்சிகளை மேற்கொண்ட வியட்நாம் அதிகாரிகளுக்கு அங்குள்ள இந்திய தூதரகம் நன்றி தெரிவித்துள்ளது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயில் விடுதியின் உயர்த்தப்பட்ட கட்டணங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கோயில் விடுதியின் அறை வாடகை 300 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பராமரிப்பு செலவு என்ற காரணத்தை கூறி ஆன்மீக தலங்களை வெறும் வருவாய் ஈட்டும் வணிகக் கூடங்களாக மட்டுமே மாநில அரசு கருதுவதாக அவர் கூறியுள்ளார். எனவே உயர்த்தப்பட்ட கட்டணங்களை அரசு திரும்ப பெற்று ஏழை பக்தர்களை பாதுகாக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புழல் ஏரியின் தூய்மையை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய நீர்த்தேக்கங்களில் ஒன்றான புழல் ஏரி கடும் வெப்பத்தால் வறண்டு வரும் நிலையில் அந்த ஏரியை நேற்று அவர் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏரியில் கழிவுநீர் கலப்பதாகவும் அதை தடுக்க மாநில அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். புழல் ஏரியை ஒட்டியுள்ள பகுதிகளில் தடுப்புச் சுவர் அமைத்து கழிவுகள் ஏரிக்குள் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. சுய கட்டுப்பாடும் விழிப்புணர்வும் இருந்தால் போதைப்பொருள் உபயோகம் இல்லாத ஆரோக்கியமான சூழலை உருவாக்க முடியும் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், போதைப்பொருள் விற்பனை குறித்த தகவல் தெரிந்தால் உடனடியாக தகவல் தெரிவிக்குமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டார்.
7: இன்னைக்கு உலக அச்சுறுத்துற மிகப்பெரிய அரக்கன் அது போதைப் பொருள் தான். ஆரம்பத்துல வேடிக்கைய விளையாட்டா தொடங்குற இந்த பழக்கம் மிக விரைவிலேயே உங்களை அதுக்கு அடிமையாக்கிடும். முதல்ல உங்க கவனம் போகும், அடுத்து உங்க கல்வி போகும், கடைசியா உங்க எதிர்காலமும் உயிரும் கூட பறி போயிடும். தற்காலிகமா கிடைக்கிற போலி மகிழ்ச்சிக்காக உங்களை நம்பி இருக்கிற பெற்றோரோட வாழ்நாள் உழைப்பையும் உங்க உன்னதமான கனவுகளையும் தயவு செஞ்சு அடகு வச்சிடாதீங்க. கடைகள் மற்றும் வீடுகள்ல யாராவது தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செஞ்சா உடனே மாவட்ட நிர்வாகம் காவல்துறைக்கோ தகவல் கொடுங்க. அதற்கான எண்கள் கட்டணமில்லா தொலைபேசி எண் 10581, வாட்ஸ்அப் எண் 94 98 41 05 81, ட்ரக் ஃப்ரீ டிஎன் ஆப் அப்படிங்கிற மூலமாகவும் நீங்க உங்களோட புகார்களை பதிவு செய்யலாம். போதைப் பொருட்களை தொடமாட்டோம் என்ற உறுதியான சபதத்தை ஏற்போம்.
6: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று அது கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேக மூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை பகுதியை கைப்பற்றி தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காங்கோவில் பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்றுக்கான தடுப்பூசி சோதனையை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் விரைவில் மேற்கொள்ள உள்ளனர். மேற்குவங்க கடற்பகுதியில் அண்மையில் காணாமல் போன மேற்குவங்க மீனவர்கள் 9 பேர் உயிரிழந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீராமர் கோவில் நன்கொடை முறைகேடு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 8 பேருக்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீதிமன்ற காவலை நீட்டித்து அயோத்தி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட சுமார் 200 டன் நிலக்கரியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. சென்னை மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட நொச்சிக்குப்பம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் காலை உணவின் தரம் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் ஆய்வு செய்தார். தென்காசியில் 62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் ராமநதி ஜம்புநதி இணைப்பு கால்வாய் திட்டப் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜு ஆய்வு செய்தார். மதுரையில் மீட்கப்பட்ட 518 செல்போன்களை காவல்துறையினர் உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறையின் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் பள்ளிகள் மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. திருவள்ளூரில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 498 கோரிக்கை மனுக்கள் மீது தீர்வு காணுமாறு ஆட்சியர் திருமதி சவீதா அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணியை ராணிப்பேட்டையில் ஆட்சியர் திருமதி பிரியா தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பர்மிங்ஹாமில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் மணி 3:30 தொடங்குகிறது. 3 ஆட்டங்களை கொண்ட இத்தொடரின் 2வது போட்டி நாளை மறுநாள் கார்டிஃபிலும், 3வது மற்றும் இறுதி ஒருநாள் போட்டி 19ஆம் தேதி லார்ட்ஸிலும் நடைபெறவுள்ளது. 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு அரையிறுதி சுற்றில் கஞ்சான், சந்திரிகா பூஜாரி, ஜெய்ஷி ஷிரோம், பிராச்சி, ஷாகட், அன்ஷிகா, மேகா, பிராச்சி டோகோஸ் ஆகியோர் வெற்றி பெற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு அரையிறுதி சுற்றில் நிஷா, நிகிதா சந்த், காஜல், முஸ்கான், பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் விஸ்வநாத் சுரேஷ், கங்கா, வன்ஷாஜ் ஆகியோர் வெற்றி பெற்று இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனா்.

சுழல் ஏரியின் தூய்மையை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நிறைந்து வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் சரியாக 8:31 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்து இன்றைக்கான மீன் விலை நிலவரத்தை கொடுக்க நம்ம கேப்டன் ராஜன் இணைஞ்சிட்டாங்க. அண்ணனோட பேசலாம். வணக்கம் அண்ணே.
2: வணக்கம் வணக்கம். காலை வணக்கம் எல்லோருக்கும்.
1: காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கல்ல?
1: சிறப்பா இருக்கும்.
2: எல்லாரும் சிறப்பா இருக்கணும். கடலோ சேஃபம் சாரல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடற்கரை விலை நிலவரத்துக்கு போயிடலாம்.
1: ஓகே.
2: காலை நிலவர பிரகாரம், கடல் சீப்பம் பிரகாரம், எந்த மக்கள் நிலவரம், விலை நிலவரம் வந்து ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும். சில நேரங்கள்ல ஒவ்வொரு விஷயங்களும் மாறிக்கிட்டே வரும், ஒரே மாதிரி இருக்காது. அந்த வருஷத்துல இன்னைக்கு என்ன மீன் விலை அப்படின்னா, கொஞ்சம் வியாபாரிகள் குறைவுதான், மீன்களுமே குறைவுதான். ஆனாலும் நேற்று நிறைய லாஞ்சியில் போயிட்டு வந்த மீன்களை எடுத்துட்டு போயிட்டாங்களா என்னமோ தெரியல, இன்னைக்கு வியாபாரிகள் குறைவா இருந்தாங்க. இருந்தாலும் வந்த மீன் சொல்லலாம், சூட மீன் மட்டும் நல்ல ரேட் வித்துருக்கு. நேற்று வரைக்கும் 180 ரூபாய்க்கு போயிருந்த மீன் இன்னைக்கு 110-120 ரூபா போயிருக்கு. அது ஓரளவு பண்ணலாமா. அப்புறம் கரவுளி மீன் வந்து கொஞ்சம் பொடி கரவுளியா இருந்து 140-150 ரூபா ரேஞ்சில் போயிருக்கு. கொஞ்சம் பரு கல்லுக்கரவுலையும் சொல்றது ஒரு 220-230 ரூபா ரேஞ்சில் போயிருக்கு. அடுத்து ஓரா மீன், ஓரா மீன் வந்து 100 ரூபாய்க்கு போயிருக்கு, 120 ரூபாய்க்கு போயிருக்கு, 140 ரூபாய்க்கு போயிருக்கு. அடுத்த அப்புறம் நமக்கு அவளி மீன், அவளி மீன் வந்து 3 ரகமா போயிருக்கு, 110க்கு போயிருக்கு, 140 போயிருக்கு, 200 ரூபா போயிருக்கு, 200க்கு மேல போகல. அது 200 ரூபாய்க்குன்றது நல்ல சைஸ் மீன். அடுத்து ஊடகம், ஊடகம் விலை மீன் கொஞ்சம் வந்துச்சு. இந்த கன்னிக்கா வளம் மீன் சொல்லுவாங்க, அப்படி பெருசா ஊடகம் வந்து ஒரு 220 ரூபா ரேஞ்ச் விட்டுச்சு, சுமாரான சைஸ். அதே மாதிரி வந்து விலை மீன் வந்து ஒரு 250 ரூபா ரேஞ்ச் விட்டுச்சு. நல்ல ஒவ்வொரு மீனும் நல்லா முழுசா போய்க்கலாம், அந்த அளவுக்கு ஒரு சைஸ் தான், ரொம்ப பெருசு கிடையாது. இது ஒரு 220 ரூபா ரேஞ்சில் போச்சு. அடுத்து ரொம்ப பெரிய மீனா கொஞ்சம் உருக்கி போட்டுருக்கோம், அப்படி கொண்டு வர்ற மீன் வந்து 300 ரூபா ரேஞ்சில் நெருக்கி போச்சு, இந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து கிழக்கிய மீன் கொஞ்சம் வந்துச்சு, அது பெரும்பகுதியா 400-500 ரூபாய் போகணும். இப்போ வந்து என்னன்னா 350 ரூபா ரேஞ்சு தான் போச்சு கிழக்கிய மீன். அப்பப்ப ஒரு விலைகள் இருக்கு, அப்பப்ப மாறுபடும் அப்படிங்கிற சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு நிலவரம். நம்ம தான் டயத்துக்கு வந்து கரெக்டான டயத்துல வந்து மீன் வாங்குறதுக்கு வந்தோம்னா கிட்டத்தட்ட 7:30 வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல 7:00 இருந்தா நம்ம எல்லா வெரைட்டி மீனும் எல்லாம் காசுக்கு தகுந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய செய்வாங்க.
1: ரொம்ப நன்றி. தகவலுக்கு
2: நன்றியா.
1: நம்ம அண்ணனுக்கு ஒரு சிறப்பான ஒரு நன்றி வந்து தெரிவிச்சிடலாம். இப்போ அடுத்து பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: யார நம்புறதுனே தெரியலக்கா.
1: ஏன், என்னாச்சு?
0: ஆன்லைன்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. நல்லா பேசணும், நல்லா பழகணும், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு நாள் நான் ஒரு ஆப் யூஸ் பண்றேன், அதுல எனக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வருது, நீயும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க.
1: நீ உடனே பண்ணிட்டியா?
0: உடனே பண்ணல. ஆனா அவங்க எல்லாம் ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. சரி, இவ்ளோ நல்லா பேசுறோம், சரியா தான் இருக்கும்னு ஆப்ப டவுன்லோட் பண்ணி அதுல கேட்ட காசையுமே சென்ட் பண்ணேன். அதுதான் நான் அவங்க கிட்ட கடைசியா பேசினது. அதுக்கப்புறம் அவங்கள ரீச் பண்ணவும் முடியல, சென்ட் பண்ண காசும் வரல.
1: ஆன்லைன்ல முகம் தெரியாத ஆளு நல்லா பேசுறாங்கன்னு அவங்க கேட்டதுக்காக பணம் அனுப்புவியா? ஆன்லைன்ல கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுங்கறத புரிஞ்சுக்க.
0: இப்போதான்க்கா புரியுது.
1: சரி வா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு ஆள் பாதிக்கப்படாம தடுக்கலாம்.
2: நட்பு என்ற பெயரில் இணைய மோசடிகள் அதிகம் நடக்கிறது. பணத்தை அனுப்புவதற்கு முன் இது தேவைதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 8:41 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் இப்போ ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கலாம். நம்மளுடைய இந்திய பெண்கள் அணி இருக்காங்க இல்லையா, கிரிக்கெட் அணி, அவங்க ஒரு சூப்பரான ஒரு பதக்கத்தை வந்து வாங்கியிருக்காங்க, சூப்பரான ஒரு வெற்றி வந்து பதிச்சிருக்காங்க. என்னென்னா, நம்மளுடைய இந்திய பெண்கள் அணி டெஸ்ட்டில், இப்போ டெஸ்ட்டு தொடர் வந்து நடந்துச்சு, டெஸ்ட்டுக்கான ஒரு உலகக்கோப்பை அது வந்து நடந்தது, அது இங்கிலாண்டில் வந்து நடந்துச்சு. இங்கிலாண்டில் லார்ட்ஸ் கிரவுண்ட் வந்து நடக்குது. அதில் சிறப்பாக விளையாண்டு இந்தியா இங்கிலாந்து வந்து தோக்கடிச்சு நம்மளுடைய இந்தியா வந்து சாம்பியன் ஆகிறாங்க. டெஸ்ட்டில் இந்த வருஷத்துக்கான சாம்பியன் நம்மளுடைய இந்திய அணி. ஏற்கனவே T20 வந்து போயிடுச்சு. அதுமாதிரி உலகக்கோப்பையும் வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஒரு ஒரு கிடைக்காத அளவுக்கு ஒரு சூழலில் வந்து போயிட்டுருக்கும்போது, இப்போ T20 50 ஓவர் ரெண்டுமே போனாலும் டெஸ்ட்டில் நம்மளுடைய இந்திய பெண்கள் அணி சிறப்பான ஒரு சாதனை புரிஞ்சு நமக்காக இன்னொரு ஒரு பெரிய ஒரு கோப்பையை வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள், ஒரு நன்றியும் கூட அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ அடுத்து பாடல் வந்துட்டே இருக்குது. இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ நேரம் இணைந்திருந்தது நம்ம பாம்பன் நேசக்கரங்கள கட்டளையின் கடலோ சேஃபம் 90.4 வெளுப்பு பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பை, சி யூ மக்களே.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 இன்னைக்கு கேஸ் விலை கூடிட்டே போகுது, அத சிக்கனமா பயன்படுத்துறது நல்லது. எப்படி சிக்கனமா பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அடுப்புக்கு கனெக்ட் ஆகுற பைப்பு, பர்னரு, ரெகுலேட்டர்ல எதுவும் லீக் இல்லாம பாத்துக்கணும். சமைக்கிற பாத்திரங்களை முன்னமே தண்ணி இல்லாம தொடச்சு கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். சமைக்கிற சாப்பாட்டை கரெக்டான அளவுல சமைச்சதும் அடிக்கடி சூடுபடுத்தாம அடுப்பை விட்டு இறக்கிடலாம். காய்கறிகளை ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்ச நேரம் வெளியில எடுத்து வச்சு குளிர்ச்சி போனதுக்கு அப்புறமா சமைக்கலாம். இந்த மாதிரியான எளிதான வழிகளை பின்பற்றினாலே ஓரளவுக்கு கேஸ் மிச்சம் பண்ணலாம்.
2: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸுடன் மேற்காசிய உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதித்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட சுமார் 200 டன் நிலக்கரியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. பீகார் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஈரான் கப்பல் போக்குவரத்திற்கு அமெரிக்கா மீண்டும் தடை விதிக்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸை நியூயார்க்கில் சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் ஜெய்சங்கர் மேற்காசியா, யுக்ரைன், சூடான் உள்ளிட்ட உலகளாவிய விவகாரங்கள் குறித்து ஐநா பொதுச் செயலாளருடன் தாம் விவாதித்ததாக கூறியுள்ளார். நீட் மறுதேர்வு எழுதியவர்களின் OMR விடைத்தாள்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் www.neet.nta.nic.in என்ற இணையதளம் மூலம் தேர்வு எழுதியவர்கள் தங்கள் விண்ணப்ப எண்ணை பதிவு செய்து தங்களுடைய விடைகளை சரிபார்த்துக் கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்களுடைய விடை OMR விடைத்தாளில் பொருந்தவில்லை எனில் அதுகுறித்து முறையிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வசதியை நாளை வரை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட சுமார் 200 டன் நிலக்கரியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. கார்கட்டா வனப்பகுதிக்குள் சட்டவிரோதமாக நிலக்கரி எடுக்கப்படுவது குறித்து தகவல் அறிந்து CISF, CCL நிர்வாகம் மற்றும் காவல்துறை ஆகியோர் இணைந்து அங்கு மேற்கொண்ட சோதனையில் நிலக்கரி பறிமுதல் செய்யப்பட்டது. இதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீராமர் கோவில் நன்கொடை முறைகேடு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 8 பேருக்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீதிமன்ற காவலை நீட்டித்து அயோத்தி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த மாவட்ட கூடுதல் நீதிபதி பிரதீபா நாராயண் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை 27ஆம் தேதியன்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டார். இதனிடையே சிறப்பு புலனாய்வு குழு முறைகேடு குறித்து குற்றச்சாட்டு கூறிய தர்மசேனா தலைவர் திரு சந்தோஷ் துபேவிடம் காணொலி வாயிலாக விசாரணை நடத்தியது. அப்போது தாம் அளித்த குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்கள் குறித்த தகவல்களை சிறப்பு புலனாய்வு குழு கேட்டதாக திரு சந்தோஷ் துபே கூறியுள்ளார். சர்வதேச ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இதனை தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய 8 மாநிலங்கள் இக்கண்காட்சியை நடத்துகின்றன. மத்திய மாநில தொழில்துறையின் ஒத்துழைப்பை வலுப்படுத்த தமிழ்நாடு, தெலங்கானா, மகாராஷ்டிரா, பீகார், பஞ்சாப், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் தங்கள் மாநிலங்களில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் தொழில்துறை உட்கட்டமைப்பு குறித்தும் இதில் எடுத்துரைக்க உள்ளன. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கான மாணவர் சேர்க்கை விதிமுறைகளின் அடிப்படையிலேயே நடைபெறுவதாக அதன் நிர்வாகம் கூறியுள்ளது. இதுகுறித்து அது வெளியிட்டுள்ள அறிக்கையில் கல்லூரியில் சேர்க்கை பெற்றுத் தருவதாக சிலர் தவறான வாக்குறுதிகளை அளித்து வருவதாக தெரிவித்துள்ளது. இதையடுத்து பொதுமக்கள், மாணவர்கள், பெற்றோர் ஆகியோர் தவறான தகவல்களையும் போலியான வாக்குறுதிகளையும் நம்பி செயல்பட வேண்டாம் என்று கேட்டுக் கொள்வதாக ஜிப்மர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மேற்குவங்க கடற்பகுதியில் அண்மையில் காணாமல் போன படகில் பயணித்தவர்களில் மேற்குவங்கத்தைச் சேர்ந்த 9 மீனவர்கள் உயிரிழந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2ஆம் தேதி சங்கர்பூர் கடல் துறைமுகத்திலிருந்து 15 மீனவர்கள் கடலுக்குள் சென்றனர். இந்நிலையில் 5ஆம் தேதிக்கு பிறகு அவர்கள் சென்ற படகிலிருந்து தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டதை அடுத்து கடலோர காவல்படை, கடற்படை மற்றும் மாநில நிர்வாகம் இணைந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் வங்காள விரிகுடா பகுதியில் அவர்கள் சென்ற படகிலேயே உயிரிழந்த 9 மீனவர்களின் உடல்கள் கண்டறியப்பட்டுள்ளது. 6 மீனவர்களை காணவில்லை என்று கூறப்படுகிறது. உயிரிழந்த மீனவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார். கடல்சார் பாதுகாப்பை ஈடு செய்யும் வகையில் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் கப்பல் போக்குவரத்திற்கு அமெரிக்கா மீண்டும் தடை விதிக்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அவ்வழியாக செல்லும் சரக்குகளுக்கு 20% கட்டணம் விதிக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். இந்நடவடிக்கை ஈரான் நாட்டு கப்பல்களுக்கும் ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளின் கப்பல்களுக்கும் மட்டுமே பொருந்தும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அனுமதியின்றி மற்ற நாடுகளிலிருந்து வர்த்தக போக்குவரத்து தடையின்றி நடைபெறும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரான் துறைமுகங்கள் மீதான முற்றுகை இன்றிரவு முதல் தொடங்கும் என்று அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணை பகுதியின் நிர்வாகத்தில் அமெரிக்காவின் தலையீட்டை ஈரான் ஒருபோதும் அனுமதிக்காது என்று அந்நாடு கூறியுள்ளது. சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் உள்ள தொழில்பேட்டையில் அண்மையில் நிகழ்ந்த வெடி விபத்தில் 3 பேர் உயிரிழந்தது குறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொள்கிறது. ஆக்ஸிஜன் சிலிண்டர் வெடித்து இந்த விபத்து ஏற்பட்டது குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு சத்தீஸ்கட் தலைமைச் செயலாளருக்கும் அம்மாநில காவல்துறை தலைமை இயக்குநருக்கும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பீகார் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், சத்தீஸ்கட், ஜார்க்கண்ட், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேற்குவங்கம், சிக்கிம், அசாம், மேகாலயா ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வெப்பமான மற்றும் ஈரப்பத வானிலை நிலவக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேசத்தின் கடலோரப் பகுதியில் வெப்ப அலை இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அது கூறியுள்ளது. தில்லியில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் கஞ்சான், சந்திரிகா பூஜாரி, ஜோய்ஸ்ரீ சிரோம், பிராச்சி சாகத், அன்ஷிகா மேகா, பிராச்சி டோகோஸ் ஆகியோர் வெற்றி பெற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் நிஷா, நிகிதா சந்த், காஜல், முஸ்கான், பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் விஸ்வநாத் சுரேஷ், கங்கா, வன்ஷாஜ் ஆகியோர் வெற்றி பெற்று இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று பிலிப்பைன்ஸை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1 மணிக்கு தொடங்குகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. பாங்காக்கில் இப்போட்டி பிற்பகல் 2:30 தொடங்குகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பர்மிங்ஹாமில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இங்கிலாந்தில் பிற்பகல் 2:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸுடன் மேற்காசிய உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதித்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட சுமார் 200 டன் நிலக்கரியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. பீகார் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் கப்பல் போக்குவரத்திற்கு அமெரிக்கா மீண்டும் தடை விதிக்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள். தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: எனது அன்பான உறவுகளை எனது மன மகிழ்ச்சியுடன் கடல் ஓசை பண்பலை 90.4 நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சிக்கில் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். உங்கள் விருப்பமான உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை 709-449-99-99 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்கள், வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க. இன்றைக்கி நம்ம சரத்குமார் சார் அவங்களுக்கு வந்து பிறந்த நாள் 1954 பிறந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு பத்திரிகையிலையும் வேலை பார்த்துருக்காங்க, இதுக்கு முன்னாடி வந்து வானொலி நிலையத்திலையும் வேலை பார்த்துருக்காங்க. கேட்கும்போது மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா அவங்க வாய்ஸை பார்த்தா அப்படி தான் தெரிஞ்சிச்சு. ஒவ்வொரு சில படத்துகளில் பார்க்கும்போது அந்த ரேடியோ ஜாக்கி அந்த ஒரு இது ஒரு அந்த ஒரு வார்த்தைகள் உச்சரிப்பு எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. இவங்க வந்து சினிமாவில் நடிக்க ஆரம்பித்தது சின்னப்பூவே மெல்ல பேசு அப்படிங்கிற ஒரு படத்தில் தான் தமிழில் நடிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த படத்தை நம்ம பிரபு சார் நடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜயகாந்த் அவங்க சார்பில் தான் தமிழில் புலன் விசாரணை, ராஜா கையை வச்சா, இப்படி நிறையா வில்லனாகவே அறிமுகம் ஆகிட்டே இருந்தவங்க. திடீர்னு அவங்களும் ஒரு கதாநாயகன் வாய்ப்பு கிடச்சிருக்கு. இவங்க விருதுகள்லாம் கலைமாமணி விருது பார்த்துருக்காங்க, தேசிய இது திரைப்பட விருதும் வாங்கியிருக்காங்க, எம்ஜிஆர் விருதும் இவங்க வந்து வாங்கியிருக்காங்க. இவங்க நடித்த படங்கள்னால் சூரியன், ராஜபாண்டி, நம்ம அண்ணாச்சி, சூரிய வம்சம், இப்படி நீண்டுக்கிட்டே போகும். நல்ல ஒரு நடிகர். அந்த உடல் கட்டமைப்பை வந்து அப்போவிலேருந்து இப்போ வரையுமே ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து அந்த ஒரு சூப்பர் ஹிட் படங்கள்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும், ரசிகர்கள் சார்பாகவும், அறிவிப்பாளர்கள் சார்பாகவும், எனது சார்பாகவும் சரத்குமார் சாருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு ஒரு அழகான பாடல் ஒன்று ராஜபாண்டி படத்திலிருந்து ஒரு பாடல் வருது. அடுத்து சூர்யா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் சொல்லிட்டு பில்லா படத்திலிருந்து சேவல் கொடி பறக்குதடா அப்படின்னு ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. இரண்டு பாடல்கள் வருது. தொடர்ந்து உங்கள் வாழ்த்துக்களோட வாங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தாங்க.

0: தீவில் புதிதாக உதயமாகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC, அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன். பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9750627773.
1: சம்மர்னா ஹாட்டு கூல் ரூஃப்.

0: வாங்கி அதை சமாளிக்க அனுஜ் ஸ்டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட்டு. அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: டேய் சாப்பிட வாடா.
1: என்னம்மா சாப்பாடு?
2: ஆமக்கறி.
1: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலோசில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
2: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலைய பாத்துட்டு சாப்பிடுறா.
1: ஏம்மா இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்கள மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
2: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
3: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999-க்கு அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
2: ஒன்பது மணி 26 நிமிஷத்தில் நம்ம கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க இணைஞ்சிருக்கீங்க. கோழியோட ஆண் பறவை தான் சேவல். இந்த சேவல் வந்து பெருவடச் சேவல், திருவடச் சேவல், நாட்டுச் சேவல், காட்டுச் சேவல், சண்டை சேவல், இப்படி பல வகை சேவல்கள் இருக்குது. இந்த சேவலுடைய வந்து ஒரு சேவல் சின்னதாக இருக்கும், ஆனால் பெருவட சேவல் வந்து நல்லா கம்பீரமாக இருக்கும். இதில் வந்து கத்தி வச்ச சேவல்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த கால் நகம் நல்லா வளர்ந்துருக்கும். நம்ம தமிழ் விளையாட்டில் ஒரு வீர விளையாட்டு சேவல் விளையாட்டு இருந்துச்சு. ஏன்னா ஜல்லிக்கட்டு, சேவல் விளையாட்டு, மரட்டு ஒண்டி பந்தயம், இப்படி நிறையா தமிழ் விளையாட்டுகளில் ஒரு வீர விளையாட்டாக சேவல் இருந்துச்சு. இந்த சேவல் வந்து சண்டை ஓட்டால் வந்து இந்த களத்தை விட்டு ஓடாது. நிறையா சேவல் அடிச்சுட்டு இந்த சேவல் ஒரு சேவல் நிற்கிதோ அதுவே வெற்றி பெற்ற சேவலாக அறிவிப்பட்டு அதுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து சேவலை பற்றி ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சிறு குறிப்புகளை பார்த்தோம். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். நமக்குமாரா, யாருக்கு வாழ்த்து, என்ன பாடல்?
3: இன்னைக்கு வந்து பிறந்த நாள் தொடங்க அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு படம் வந்து நேசம் படத்துல இருந்து தென்றல் தென்றல் என்று வந்து கூட்டு திணிக்கிறது என்ன
2: பண்ணு. கண்டிப்பா கொடுத்துக்கலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அண்ணா.
3: நன்றி.
2: அடுத்து கடலாடி வட்டம் சவரியார் வட்டத்திலிருந்து ராபர்ட் அண்ணன் எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு அவங்க நண்பர்களுக்காக ஒரு அழகான பாட்டு நாட்டாமையில இருந்து கேட்டிருக்காங்க. கொட்டப்பாக்கு கொழுந்து வெத்தலை அப்படின்னு ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க. ஒருத்தர் வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க, அவங்க யாருன்னு கேட்போம்.
4: ஹலோ, வணக்கம். லைட் ஹவுஸ் ஹரிசிக்கந்த, காலை வணக்கம். தங்கம்மா தங்கத்தைக்கும் நேற்று பணிபுரியும் மற்றும் நேர அனைவரும் காலை வணக்கம். படம் மேஜர் சந்திரகாந்த். பாடல் நேற்று நீ சின்னப்பப்பா இன்று நீ அப்பப்பா என்ற பாடல் போடும்படி கேட்டுக்கொள்வேன். நன்றி, வணக்கம்.
2: நன்றி ஐயா. லைட் ஹவுஸ் தெரு சிக்கந்தர் ஐயா தான் எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க சுந்தரராஜன் அவங்க குரலில். மேஜர் சந்திரகாந்த் அப்படின்னு ஒரு சூப்பர் படம். முத்தான பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு மகிழ்ந்திருங்கள். கடல் ஓசை பண்பலை 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: எந்த கிருமினாலையும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாத உயிரினம் எதுன்னு தெரியுமா? அதற்கான விடை சுறாமீன். இயற்கையாவே சுறாமீன்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வச்சிருக்கிறதுனால எந்த வைரஸாலும் நுண் கிருமிகளாலும் பாதிக்கப்படுறது இல்ல. சுறாக்கள் அதிகமான செவித்திறனும் முகர்ந்து பாக்குற திறனுமே கொண்டது. சுறாக்கள் 440 வகை இருக்குது. இதுல 30 வகை சுறாக்கள் மட்டும்தான் மனுஷங்களை தாக்கும். சுறாக்கள் மாச கணக்கா பட்னி கிடந்தாலும் அதோட உடல் அமைப்புல எந்த மாற்றமும் ஏற்படாது. காரணம், அது ஈரல்ல சேமிச்சு வச்ச கொழுப்பும் எண்ணெயும் சுறாக்களை பசி இல்லாம பாத்துக்கிறோம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

நான் கொட்ட போது எப்படி கெஞ்சிரிச்சான் கெஞ்சிரிச்சான் கெஞ்சிரிச்சு சாஞ்சு சாஞ்சா.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
2: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: தங்கமான வாழ்த்தை கேட்டு ரசித்த நேர் நெஞ்சங்களுக்கெல்லாம் மீண்டும் ஒரு வணக்கம். நிறையா பேர் எஸ்எம்எஸ் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, கால் பண்ணியிருக்கீங்க, நிறையா பாடல்களும் சொல்லியிருக்கீங்க. அதனால் நம்ம நிகழ்ச்சியில் பாடல்கள் கொடுக்க முடியாததுனாலே காரணத்தில் அடுத்து நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் நிவா வந்திருக்காங்க. அவங்க வந்து இன்றைக்கி நல்ல ஒரு எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச தலைப்பில் வர்றாங்க. எல்லாருமே இன்றைக்கி நிறையா கால் பண்ணி பாடலை கேட்பீங்க. அப்படி ஒரு ஷோ நடத்துகிறாங்க நம்ம நிவா. அவங்களுக்கு அவங்க ஷோ வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு, அடுத்து கீழக்கரையில் இருந்து ஹேமா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. ஜானகி அம்மா வாய்ஸில் டாடி டாடி அப்படின்னு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து கலா அவங்க வந்து நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அத்திப்பழம் சேகப்பா இல்லை ஒரு அழகான பாடல். இந்த படத்திலிருந்து நம்ம பாண்டி நாட்டு தங்கத்திலிருந்து இளம் வயசு பொண்ண வசியம் ஒன்று அப்படின்னு ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க. மக்களே, இதோட நம்ம நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்து நிகழ்ச்சியை கேட்டு இன்றைக்கு புல்லா பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருங்கள். நமது கடல் ஓசையப்பம் 90.4 தாங்க வரட்டா.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:01 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியுமே தொடங்கியாச்சு. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட தொடர்ந்து பேச போறது நானி வாஷ்னி. இவ்வளோ நாளும் நம்மளுடைய சோகமா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், சிரிப்பா இருக்கட்டும், கண்ணீரா இருக்கட்டும், இந்த மாதிரியான பல வகைகளில் பாடல்கள் வழியா நம்மளை வந்து நிறைய பாடகர்கள் பாடகிகள் வந்து கண்டிப்பா ஈர்த்திருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இனிமேலும் அந்த ஒரு பாடகி நம்மளுக்கு வந்து பாடல்கள் வழியா இருக்க போறாங்க அப்படின்னா அது கண்டிப்பா நம்மளுடைய எஸ் ஜானகி அம்மா தான். சின்ன கவுண்டர் படத்துல வரக்கூடிய அந்த கூண்டுக்குள்ள என்ன வச்சு பாடலா இருக்கட்டும், எஜமான் படத்துல வரக்கூடிய ஒரு நாலு முனை மரவாத அந்த பாடலா இருக்கட்டும், ஆவாரம் பூ படத்துல வரக்கூடிய சாமி கிட்ட சொல்லி வச்சு, கடலோர கவிதைகள் படத்துல வரக்கூடிய அடி ஆத்தாடி இப்படின்னு நம்மளுடைய காதுகளுக்கு குளிர்ச்சியான பாடல்களை கேட்கும் போது என்ன தோணும் அப்படின்னா, இந்த எஸ்பிபி, எஸ் ஜானகி, இளையராஜா இந்த 3 கூட்டணியையும் அடிச்சுக்க ஆளே கிடையாதுல, இது ஒரு நல்ல எவர்கிரீன் காம்போவாச்சே அப்படின்னு தோணும். கரெக்டு தாங்க. எஸ்பிபி, எஸ் ஜானகி இவங்களுடைய குரல்களில் ஒழிக்கிற பாடல்கள் இல்லாமல் பல பேருடைய அந்த இரவு பொழுது அப்படின்றது கலியாதுன்னு கூட சொல்லலாம். அதுலேயும் ஒரு பெண் குரல் சில பாடல்களில் ஆண் குரலாகவும், சில பாடல்களில் சின்ன பையனோட குரலாகவும், ஒரு சில பாடல்களில் கொஞ்சம் வயசானவங்களோட குரலாகவும் ஒழிக்குது அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் எஸ் ஜானகி அவங்க தான். எஸ் ஜானகி அம்மா வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தின்னு 5 இந்திய மொழிகளில் சரளமாக பேசுவாங்களாம். அதே மாதிரி எழுதவுமே தெரிஞ்சவங்க. அது மட்டும் இல்லை, தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம்னு கிட்டத்தட்ட 17 மொழிகளில் 48,000 பாடல்களை தந்த தென்னிந்தியாவோட நைட்டிங்கேர்ள் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி எஸ் ஜானகி அம்மா பாடின 1000கணக்கான பாடல்கள்ல இருந்து ஒரு நல்ல பாடலை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா எக்கச்சக்கமான பாடல்கள் பட்டி தொட்டி வர பரவி கிடக்குது. அவங்க கொடுத்த பாடல்கள் வந்து 80s kid 90s kid மட்டும் கிடையாது, 2K kids ரொம்ப ரொம்ப ஃபேவரேட் தான். ஸோ இப்படி பாடல்கள் வந்து வெற்றி பெற அவர் மட்டும்தான் காரணமா, அதுக்கு பின்னாடி இசையமைப்பாளர், பாடலாசிரியர் அப்படின்னு பல பேர் இல்லையா அப்படின்னு தோணும். இருக்காங்க, அவங்க கொடுத்த இசையும் வரிகளையும் சேர்த்து தன்னோட குரல் மூலமாக நம்ம காதுகளுக்கு தேன் வார்த்தது என்னமோ எஸ் ஜானகி அவங்க தான். அதனால தான் இளையராஜா மாதிரியான ஒரு மாபெரும் இசையமைப்பாளர்கள் கூட பல தடவை தன்னோட பாடல்களுக்கு எஸ் ஜானகி அம்மா தான் பாடணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து எஸ் ஜானகி அம்மா நிறைய இன்டர்வியூக்கள்லையுமே சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மறக்க முடியாத காந்த குரல் இன்னைக்கு நம்ம கூட இல்லை. ஸோ அவங்களுடைய புகழை போற்ற விதமாக இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சி அவங்கள பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களுக்கு பிடிச்ச எஸ் ஜானகி அம்மாவுடைய ஃபேவரட்டான பாடல் எது அப்படின்றத நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் நீங்களும் பகிர்ந்துக்கோங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த பாடல்கள் வந்து அவங்களுடைய பாடல்களாக தான் வருது. ஸோ இன்னைக்கான நிகழ்ச்சி வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய கருத்துக்களையும் பாடல்களோட அனுபவங்களையும் பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. அடுத்ததான் நெஞ்சத்தை கிள்ளாதே படத்திலிருந்தும் ஆவாரம் பூ படத்திலிருந்தும் சூப்பரான 2 பாடல்கள் வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: டேய், கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணியை ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா, ஏன் கொஞ்ச நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிர போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிர கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒன்னும் புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்டரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கிற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
4: கோடிக்கணக்கான மக்களோட மனசுல தன்னோட இசை மூலமா இடம் பிடிச்ச எஸ் ஜானகி அம்மாவுடைய இசை வாழ்க்கை எப்படி தொடங்குச்சு அப்படின்னு நாம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாலே அவங்களுடைய உழைப்பு எப்படிப்பட்டது அப்படின்றத நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு நேரம் சரியாக 10:16 ஒரு முதல் நேயருமே அவங்களுடைய கருத்துக்களை வாட்ஸ்அப் வழியா நம்ம கூட பகிர்ந்துக்கிறாங்க. அவங்க யாரு, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடல் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: சூப்பரான தலைப்பு, தலைப்புல நம்ம கலந்துக்க முடியுமாங்கிற சந்தேகமா போச்சு. நான் சித்தாரோட்டிலிருந்து ரிஜாசா பகலை பேசுறேன். அன்னைக்கு சூப்பரான தலைப்பு கொடுத்துருக்கிய. எனக்கு ஜானகி அம்மா பாடின பாட்டுலயே எனக்கு ரொம்ப எல்லா பாட்டுமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப உருக்கமான பாடலாம் பிடிக்கும். ஆனா கொஞ்சம் சந்தோஷமான பாடல் விட்டா உயிரே உனக்காக படத்துல நதியாவுக்கு குரல் கொடுத்துருப்பாங்க. பன்னீரில் நனைந்த பூக்கள் மெல்ல சிரிக்க, அந்த பாடலை எனக்கு போடுங்க. நன்றி, வணக்கம்.
4: நம்ம ரிஜாசா பகழ்வி அண்ணா அவங்க சொன்ன விஷயத்துக்கு முதல்ல நன்றிகள் நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த உயிரே உனக்காக படத்துல நதியாக்கு குரல் கொடுத்துருப்பாங்க அந்த பாடல் லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பாடல் கேட்கும் போதெல்லாம் சும்மா நம்ம கடந்து போயிருப்போம். இப்போ அண்ணா சொன்னதுக்கு அப்புறமா நம்மளுக்குமே தோணுது அந்த பாடல் என்ன அப்படின்றத கேட்டு நாமளுமே அடுத்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த ஜானகி அம்மாவுடைய ஒரு சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிற வந்து இணைஞ்சிருக்காங்க அமலி ஜெனிஃபர். அவங்களுடைய அந்த ஒரு நமக்காக கொண்டு வந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
6: நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச, நம்ம வாழ்க்கையில் பிரிக்க முடியாத அந்த ஒரு பாட்டுக்கு பின்னாடி வெறும் மியூசிக் மட்டும் இல்லைங்க, அதை பாடுற பாடகரோட உயிரும் இருக்குது. நாம் ஒரு பாட்டை கேட்கும்போது அந்த பாடகர் என்ன ஃபீல் பண்ணி பாடியிருப்பாங்களோ அதே ஃபீல் நமக்கும் அப்படியே கிடைக்கும். ஒரு பாடகர் அவங்க குரலால் நம்மளை அள வைக்கவும் முடியும், அதே குரலால் நம்மளை ஆட வைக்கவும் முடியும். ஒரு சோகமான பாட்டில் அந்த பாடகர் குரலில் வர்ற அந்த சின்ன துடிப்பு இருக்குது பாருங்கள், அது நம்ம மனசை அப்படியே தொட்டுரும். ஒரு குத்துப்பாட்டில் அவங்க காட்டுற அந்த எனர்ஜி நம்மளையும் குத்தாண்ட போட வச்சிரும். அந்த அளவுக்கு பாடகர்களோட வைப் இருக்கும். எத்தனையோ பாடகர்கள் இருந்தாலும் சில பேரோட குரல் மட்டும் நம்ம காதுல விழுந்த உடனே ஓ இது இவங்க குரல் தானேன்னு உடனே நமக்கு அடையாளம் கண்டுபிடிச்சிருவோம். அந்த குரலுக்கு பின்னாடி இருக்கிற அவங்க அனுபவமும் அந்த பாட்டுக்காக எடுத்துக்கிற உழைப்பும் தான் அந்த குரலை இவ்வளவு அழகா மாத்துது. நம்ம யார்கிட்டயும் சொல்ல முடியாத விஷயத்த அந்த பாடகரோட குரல் வழியா கேட்போம். என்னடா என்னோட கஷ்டம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு தோன்ற அளவுக்கு அந்த வரிகளும் குரலும் நம்ம கூடவே இருக்கும். சில பாடகர்களோட குரல் கேட்குறப்போ அந்த இடமே வேற மாதிரி மாறிடும், நம்ம அப்படியே வேற உலகத்துக்கும் போயிடுவோம். அப்புறம் அந்த மியூசிக் டைரக்டர் ஒரு பக்கம், அவங்க போடுற அந்த சின்ன சின்ன பீட்டு, அந்த இசைக்கருவிகள் சத்தம் எல்லாம் கேட்குறப்போ என்னடா இது எப்படி இப்படி எல்லாம் யோசிச்சிருக்காங்க. நம்ம எவ்வளோ தடவை ஒரு பாட்டை கேட்டிருந்தாலும் அந்த பாட்டில் வர்ற ஒரு சின்ன வயலின் இசையோ இல்லை அந்த பாடகர் போடுற ஒரு சின்ன மூச்சு சத்தம் கூட நம்ம மனசை என்னமோ பண்ணும். நம்ம மனசில் உள்ள சந்தோஷத்தையோ துக்கத்தையோ பாடகர்கள் அவங்க குரல் வழியாக வெளியே கொண்டு வராங்க. அதனால தான் ஒரு பாட்டுக்கு நம்ம மனசை மாத்துற அளவுக்கு சக்தி இருக்குன்னு நான் அடித்து சொல்லுவேன். அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற பாடகர் யாருன்னா நம்ம மரியாதைக்குரிய ஜானகி அம்மா பற்றி தான்.
4: கண்டிப்பா நிறைய பாடல்கள் வந்து நம்மள வந்து அந்த சோகம், கண்ணீர், சந்தோஷம் இது எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்த்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுல தவிர்க்க முடியாத வாய்ஸ் வந்து எஸ் ஜானகி அம்மாட்ட கண்டிப்பா இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு, அடுத்ததா களத்துல இருந்து நேயர் நாதன் அவங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய ஒரு ஃபேவரட்டான பாடல் எது, அதே மாதிரி எதுக்காக வந்து ஜானகி அம்மாவுடைய குரல் இந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
7: வணக்கம் ஐயா, உங்க பேரு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க.
8: என் பேர் நாதன், பாம்பன் மாயாபஜார்ல கிடையாது.
7: ஏன் நீங்க தமிழ் இசை பாடல்கள் விரும்பி கேட்பீங்களா?
8: ஆமா.
7: இப்ப நம்ம ஜானகி அம்மாவோட பாடல்கள் வந்து நினைவு கூறுறோம், உங்களுக்கு அவங்க குரல்ல நீங்க கேட்கும்போது உங்க மனம் கவர்ந்த ஒரு பாடல்னா என்ன சொல்லுவீங்க?
8: ஜானகி அம்மா வந்துகிட்டு நிறைய பாடல்கள், 48,000 பாடல்கள், 20 மொழியில படிச்சிருக்காங்க. அவங்களோட பாடல் வந்து எல்லா பாடமும் நல்லா இருக்கும். அது எனக்கு பிடிச்சதுல வந்துகிட்டு நீங்கள் கேட்டவில்லை பிள்ளை நீலா, அந்த பாடல் ரொம்ப அருமையா இருக்கும்.
7: அவங்க குரல்ல இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான ஒரு விஷயம், ஒரு அழகுனா நீங்க எதை சொல்லுவீங்க?
8: சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஒரு பாடகி அந்த அம்மா.
7: உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி. ஏன் உங்களுக்கு இப்ப என்ன பாடல் வேணும் சொல்லுங்க?
8: அதை நீங்கள் கேட்ட படத்துல அதே பாட்டு தான். ஆமா,
7: நன்றி.
8: நன்றி.
4: நீங்கள் கேட்டவை படத்துல இருந்து நம்மளுடைய நாதன் அண்ணா வந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. ஏன்னா இது என்னுடைய ஃபேவரட் அப்படின்னு கூட சொல்லலாம், கண்டிப்பா கொடுத்துடலாம். அடுத்ததா எஸ் ஜானகி அம்மா, அவங்கள பத்தி நம்ம ஒரு சில தகவல்களை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவங்களுடைய முழு பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிஸ்டலா ஸ்ரீராமமூர்த்தி ஜானகி. அவங்களுடைய அப்பா பேர் தாங்க சிஸ்டலா ஸ்ரீராமமூர்த்தி, அம்மா பேர் வந்து சத்யவதி. இவங்க வந்து ஆந்திர மாநிலம் இருக்கு இல்லையா, அங்க வந்து குண்டூர் மாவட்டத்துல உள்ள பல்லப்பட்லா அப்படின்ற ஒரு கிராமத்துல 1938 பிறக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்தே எந்த விதமான பாடலையும் பாடக்கூடிய ஒரு திறமை அப்படின்றது இயல்பிலேயே இருந்திருக்குது. அது மாதிரி தமிழ்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, போல செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதே மாதிரி நாமளும் செஞ்சு பார்ப்போம், அது கரெக்டா வந்து முடிகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு திறமை தான் எஸ் ஜானகி அம்மாட்டையுமே இருந்திருக்குது. அவங்க அப்பா வந்து ஒரு ஆசிரியரா இருக்கும் போது அந்த ஒரு வேலை காரணமா பல இடங்களுக்கு மாறிட்டுமே இருந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில கரீம் நகர் பக்கத்துல உள்ள சிறிசில்லாவில் தான் தன்னோட அந்த குழந்தை பருவத்தை வந்து கழிச்சிருக்காங்க ஜானகி அம்மா. அப்போவே இவங்களுடைய சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க நல்லா பாடுறதை தெரிஞ்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா இருக்கட்டும், இல்லை அக்கா தங்கச்சின்னு இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாருமே நீ நல்லா பாடுறியே, எங்களுக்காக இந்த பாட்டு பாடு அந்த பாட்டு பாடு அப்படின்னு சின்ன வயசுலேயே இவங்களை சுற்றி சுற்றி வந்திருக்காங்க. சொல்ல போனால் இவங்களுடைய அக்கா தங்கைகளுமே சூப்பராக பாடக்கூடிய ஒரு திறமையும் வச்சிருக்காங்களாம். அது மட்டும் கிடையாது, இவங்களுடைய குடும்பம் வந்து மறுபடியும் ஒரு வேற இடம், அது வந்து எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜமுந்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு இடத்துல இருந்தப்ப நாதஸ்வர வித்வான் கடவல்லி பைடிசி சுவாமியோட ஒரு கட்டாயத்தின் பேர்ல தான் ஜானகி அம்மா வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இசை கத்துட்டு இருந்திருக்காங்க. அவர் தான் வந்து இவங்களுக்கு தியாகராஜ கீர்த்தனை அப்படின்ற ஒரு சங்கீதமும் சொல்லி கொடுத்தவங்களாம். ஒரு வருஷம் இசை பயிற்சிக்கு அப்புறமா ஜானகி அம்மா வந்து எந்த விதமான கிளாஸ்க்குமே போகல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனக்கு அந்த கர்நாடக இசை மேலெல்லாம் ஆர்வம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இந்தி தெலுங்கு அந்த மாதிரியான பாடல்கள் வந்து நான் நல்லா பாடுவேன், ஸோ நான் அந்த சைடு போறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பியும் போயிருக்காங்க. இன்னுமே யாராவது எங்கேயாவது வந்து பேர் சொல்றாங்க அப்படின்னா, அது வந்து ஜானகி அப்படின்ற ஒரு பேரா இருக்குன்னா முதல் வார்த்தை என்னவா இருக்கும் அப்படின்னா, நீங்க அப்ப நல்லா பாடுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்விதான் பலருமே வைப்போம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஜானகி அம்மாவுடைய குரல் வந்து எங்கெங்கும் ஒழிச்சுட்டே இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு, அடுத்ததான் நம்ம நேயர்கள் கேட்ட இரண்டு பாடல்களுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: எஸ் ஜானகி அம்மாவுடைய பல பாடல்களை வந்து நம்ம கேட்டிருப்போம். அதெல்லாம் கேட்கும்போது ஒரு சிலருக்கும் ஒரு சில டவுட் எல்லாம் வரும், இவ்வளோ சூப்பராக பாடுறாங்களே உங்களுடைய குரு யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை பற்றின சரியான தகவல் தெரில. ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச ரொம்ப ரொம்ப ஒரு மிக மிக பிடித்த குரல், அதே சமயம் ஒரு குரு அப்படின்னா யாருன்னா லதா மங்கேஷ்கர் தான் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இந்தியில இசைக்கான அந்த ஒரு குரு அப்படின்னு ஜானகி அம்மாவுமே இவங்கள தான் சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா இவங்க பாடுற அந்த தோனியாக இருக்கட்டும், இல்லை வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுற ஒரு விதமாக இருக்கட்டும், இது எல்லாமே ஜானகி அம்மாவுக்கு பிடிச்சு அவங்கள வந்து தன்னோட குருவாகவே ஏற்றுக்கிட்டதா ஒரு சில இன்டர்வியூக்களில் கூட சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதை பற்றின ஒரு தகவல்களை தொடர்ந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு நேயர்மே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம், நான் இயற்கை உலகன் ஆனந்தம் திருப்பத்தூர் மாவட்டம்.
0: இப்ப நீங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச எஸ் ஜானகி அம்மாவுடைய ஒரு பாடல்னா அது எதுனா?
1: அன்னக்கிளி படத்துல ஒரு பாடல், ரொம்ப சிறப்பான பாடல், அன்னக்கிளி உள்ள தேடுதேன்னு ஒரு பாடல். பட்டி தொட்டி எல்லாம் பாடப்பட்ட பாடல். அந்த பாடல் பாடப்படாத எந்த ஒரு கிராமமும் தமிழ்நாட்டிலயோ இதே இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஒரு காலத்துல வந்து கொடிகட்டி பறந்த பாடல் அது. திரைப்படத்தையே அந்த படத்தின் அந்த பாடல் மூலமா தான் திரைப்படத்தையே நல்ல ஒரு வெற்றி அடைஞ்சதா நினைக்கிறேன்
0: நான்.
1: உன்ன தேர்தல் பாடு, அதுலயும் ஒரு சோக பாட்டு ஒண்ணு, அது தோல்வி காதல் தோல்விக்கு அப்புறம் ஒரு சோக பாடல் பாடுவாங்க எல்லாரையும் அழ வைக்க பாடல் அது. அந்த பாடலை நான் விரும்பி கேட்கிறேன். ஒரு அன்னக்கிளி அந்தமா பாடல் இறந்தது வந்து பெரிய வருஷத்துக்கு ஒரு விஷயம், மீண்டும் அந்த மாதிரி ஒரு இசைக்குழி நமக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய கஷ்டம்.
0: ஓகே, அந்த பாடலுமே இளையராஜா அவங்களுடைய முதல் பாடலாச்சு.
1: ஆமாமா, நான் என்னுடைய இளம் வயது, நான் மாணவ பருவத்தில் கேட்ட பாடல் அது. மாணவ பருவத்தில் எந்த ஒரு கல்யாணம் வீடு எங்க போனாலும் அந்த பாடல் வந்து நம்ம தேசிய கீதம் மாதிரி இருக்கும், தமிழ்நாட்டினுடைய தேசிய கீதம். என்ன எங்க பார்த்தாலும் இந்த பாட்டு எனக்கு எப்போதும் இல்லாத வயசு. எந்த இடத்துல ஒரு பட்டி தொட்டி கல்யாணம் எங்க எங்க வீட்டுல கூட்டு போனாலும் போட்டு இந்த காலம் அது.
0: ஓகே, நான் அதை பத்தி இன்னொரு ஒரு தகவல் என்ன அப்படின்னா அது வந்து தெங்கு மரகடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஷூட் பண்ண ஒரு பாடல்னா.
1: நன்றிமா, கடலோசைக்கு மிக்க நன்றி. இன்றும் கடலோசையிலே பயணித்து அங்கு பணிபுரியும் அனைவருக்கும், சமுதாயத்தை சீர்திருத்து வரும் பாம்பன் அறக்கட்டளைக்கும் என்னுடைய மிகவும் தாழ்ந்த நன்றிகளையும் மேலும் சிறக்காக உங்கள் ரொக்கமே வாழ்த்துகிறேன்.
0: கண்டிப்பானா, ரொம்ப நன்றி நான் உங்களுடைய அந்த அனுபவங்களை வந்து பகிர்ந்துகிட்டதுக்கு.
1: சரிமா, நன்றி நன்றி.
0: நம்ம ஆனந்தன் அண்ணா தான் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த பாடல் வந்து அன்னக்கிளி படத்தில் வரக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாடல் தான் இளையராஜா அவங்களுடைய முதல் வந்து இசை தொடக்கத்துக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு பாடலாக வந்து இருக்குது. ஸோ அந்த பாடலில் தான் எஸ் ஜானகி அம்மாவுமே ரெண்டு மூணு பாடல்கள் பாடியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய பல நினைவுகள் வந்து அந்த ஒரு பாடல்களில் சுற்றிட்டே இருந்தாலும் எல்லாருக்குமே முதல் விஷயம் அப்படின்றது வாழ்க்கையில் மறக்கவே முடியாது இல்லையா. அது வந்து முதல் காதலாக இருக்கலாம், முதல் வேலை, முதல் சம்பளம், முதல் பாராட்டு, அது போல தான் தான் பாடின பாட்டை யாருனால மறக்க முடியும். ஸோ தன்னோட அப்பா வந்து இறந்ததுக்கு அப்புறமா ஜானகி அம்மா வந்து தன்னோட தம்பி தங்கச்சிகளோடு அந்த ஹைதராபாத்துக்கு வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய மச்சான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரிமல்லா நரசிம்மராவ் அப்படின்றவர் தான் ஒரு சிறந்த இசைக்கலைஞராகவுமே இருந்திருக்காங்க. இந்த இசைக்கலைஞர்கள் கூட்டத்தோடு சேர்ந்து நிறைய இசை கச்சேரிகள்லையுமே ஜானகி அம்மா வந்து பாடியிருக்காங்க. அப்போதான் ஜானகி அம்மாவுடைய திறமையை பார்த்துட்டு டாக்டர் சந்திரசேகர் அவங்களுடைய கவனம் வந்து ரொம்பவே ஈர்த்திருக்குது. ஸோ அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட். இவர் தான் வந்து ஜானகி அம்மாவுக்கு ஏவிஎம் ஸ்டூடியோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிபாரிசு லெட்டருமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றத நம்மளுடைய அமலி அக்கா வந்து தொடர்ந்து சொல்லுவாங்க.
2: சென்னைக்கு இடம் மாறின ஜானகி அம்மா முதன் முதலா ஏவிஎம் ஸ்டுடியோவில் தான் கோரஸ் பாடகிய அறிமுகமாயிருக்காங்க. 1956 வருஷம் தன்னோட 18வது வயசுல ஆல் இந்தியா ரேடியோவில் பாடி 2வது பரிசை முன்னாள் குடியரசுத் தலைவர் மாண்புமிகு ராஜேந்திர பிரசாத் அவர்களின் கையால் வாங்கியிருக்காங்க. 1957 வருஷம் வெளிவந்த விதியின் விளையாட்டு அப்படிங்கிற படத்தில் பெண் என் நாசை பாலானது ஏனோ அப்படிங்கிற பாடல் தான் இவங்களோட முதல் பாடல். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட குரல் ரொம்ப அழகாக இருந்ததால் அடுத்த நாளே

0: அவங்களுக்கு தெலுங்கு படத்துல பாடுற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை தொடர்ந்து பல படங்கள்ல வாய்ப்பும் வந்துகிட்டே இருந்திருக்கு. 25 ஆண்டுகள்ல தென்னிந்திய மொழிகள்ல மட்டும் இல்லாம கொங்கணி, துளு, சௌராஷ்டிரம், இந்தி, வங்காளம், சமஸ்கிருதம், சிங்களம், ஆங்கிலம் இந்த மொழிகள்ல கிட்டத்தட்ட 1000கணக்கான பாடல்களை பாடியிருக்காங்க.
1: இப்படி பல பாடல்களை பாடினாலும் அதுக்கடுத்து ஜானகி அம்மாவை ரொம்பவே ஃபேமஸா ஆக்கின ஒரு பாடல் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, எஸ் எம் சுப்பையா நாயுடு இவங்களோட இயக்கத்துல சிங்கார வேளனை தேவா அந்த படத்துல வரக்கூடிய அந்த சிங்கார வேளனை அப்படின்ற ஒரு பாடல் தான். இன்னும் வரை இது பலருக்குமே ஃபேவரட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நேத்து நம்மளுடைய அந்த தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில கூட நிறைய நேயர்கள் இந்த ஒரு பாடலை தான் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுல வரக்கூடிய அந்த நாதஸ்வரம் வாசிச்ச காரைக்குறிச்சி அருணாச்சலம் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த ஒரு டைம்ல எனக்கு போட்டியா பாடல் பாட யாராவது இருக்காங்களா அப்படின்னு வந்து அந்த ஒரு டைம்ல சவாலுமே விட்டுருக்காங்க. இதனால இந்த பாடலுக்காக லதா மங்கேஷ்கரை தான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டுருக்காங்க. இந்த மாதிரி இருக்கவங்க கடைசி நேரத்தில் இந்த பாடலை பாடினது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜானகி அம்மா தான் பாடியிருக்காங்க. அவங்க பாடும்போது குரலும் அந்த நாதஸ்வரத்தோட இசையும் அப்படியே ஒரே சொன்னது போலயே இருந்திருக்குது. ஸோ அப்போலேருந்து அவங்களுடைய பயணம் அப்படின்றது உச்சத்தில் அடைஞ்சிருக்குது. எந்த ஒரு டைமில் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1957 2016 வரைக்கும் கிட்டத்தட்ட 1000கணக்கில் பாடல்கள் பாடியிருக்காங்க. 2016 அப்புறமா பாடல்கள் பாடுறதை கொஞ்சம் தவிர்த்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்குமே ஒரு சூப்பரான காரணம் வச்சுருக்காங்க. அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. அடுத்ததா பாடல்கள் வருது, இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அய்யூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அய்யூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 10:47 அடுத்ததா ஒரு நேயர் வாட்ஸ்அப் வழியா அவங்களுடைய அந்த அனுபவங்களை வந்து நம்ம கூட பகிர்ந்துக்கிறாங்க. அவங்க யார், என்ன சொல்றா அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: எல்லோருக்கும் அன்பான காலை வணக்கம். நான் சித்தார்கோட்டையிலிருந்து தௌசிக் ரஹ்மான். இன்னைக்கு நேசகிரன் நிகழ்ச்சியில வந்து எஸ் ஜானகி அம்மா அவளுக்கு அவ பாடிய பாடலை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கியே. அவ வந்து 40,000 பாட்டு மேல பாடியிருக்காங்க, 20 மொழியில வந்து அவ பாடியிருக்காங்க. அதே போல வந்து இன்னைக்கு அவளுக்கு அவ பாடிய பழைய பாடல்கள் புதிய பாடலாம் இருக்கு. அவளுக்கு எனக்கு பிடிச்சமான பாட்டு வந்து நான் பாடும் பாடல் படத்துலேருந்து பாடவாயின் பாடலை, அந்த அந்த ஹேப்பியாக பாடுவாங்கள்ல அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட நான் வண்டி ஆட்டாவோட நான் பழைய பாட்டுன்னா அந்த எஸ் ஜானகி அம்மா அவருடைய பாட்டு தான் போடுவேன். ரொம்ப இனிமையாக இருக்குன்னு எங்கே வேணாலும் கேட்கறதுக்கு அவ்வளோ இதாக இருக்கும். எனக்காக அந்த பாட்டை போடுவோம். தங்க இனிவாசினி அவர்களுக்கும் நிகழ்ச்சியை தொடங்கும் அனைத்து நண்பர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இந்த பாட்டை போடுவோம். வணக்கம்.
3: நிறைய பேருக்கும் இந்த ஒரு பாடல் வந்து ரொம்ப ஃபேவரட் அப்படின்றத நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு காலையிலையுமே நிறைய நேயர்கள் இந்த ஒரு பாடலை தான் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, 1957 வருஷம் தன்னோட முதல் பாடலை தொடங்கின எஸ் ஜானகி அம்மா அந்த ஒரு வருஷத்திலேயே கிட்டத்தட்ட 5 மொழிகளில் பல பாடல்களை வந்து பாடியிருக்காங்களாம். இசைஞானி இளையராஜாவுடைய ஒரு முதல் பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஒரு அன்னக்கிளி படத்தில் வரக்கூடிய அந்த 3 பாடல்களை வந்து நம்ம ராஜா சார் வந்து எஸ் ஜானகி அம்மாவே பாடட்டுமே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவரை 17 மொழிகளில் கிட்டத்தட்ட 40,000 மேலான பாடல்களை பாடியிருக்காங்க. 4 முறை சிறந்த பாடகி அப்படின்றதுக்கான தேசிய விருதுகளையுமே வாங்கியிருக்காங்க நம்ம ஜானகி அம்மா. அது மட்டும் கிடையாது, அது எந்தெந்த படங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியை அடுத்ததா தொடர்ந்து கேளுங்க. அடுத்ததா ஒரு நேயர்மே அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறாங்க. அவங்க யாரு அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: எவ்வளவோ அம்மா சாங் கேட்டிருக்கேன், இதனால இவங்க வாய்ஸ்ல கேட்கும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் அப்படியே எமோஷ்னலாகவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவை அது மிஸ் பண்ண டைம் வேறு, நான் ஸ்கூல் படிச்சுருந்தேன். அப்போ தான் அவங்களோட அந்த விஐபி மூவி ரிலீஸ் ஆகி இந்த சாங் நான் கேட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். அந்த டைம் வேறு எங்கள் ஸ்கூல் ஃபங்க்ஷனில் இந்த சாங் வந்து என்னோட சாரும் ப்ளஸ் என்னோட ஸ்கூல்மேட்டு ஒரு பொண்ணும் பாடினாங்க. அதனாலேயே எனக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இவங்க வாய்ஸ் கேட்கும் போதெல்லாம் இந்த பாட்டு நான் கண்டிப்பாக கேட்பேன் அடிக்கடி.
3: ஸோ பாம்பன்லேருந்து நம்மளுடைய டீனா அண்ணா தான் வந்து பேசியிருந்தாங்க. எந்த ஒரு பாடல் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, வேலையில்லா பட்டதாரி படத்தில் வரக்கூடிய அந்த அம்மா அம்மா பாடல் அப்படின்ற ஒரு பாடலை வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து அம்மா பிடிக்காத ஆட்களே கிடையாது. அதுலேயும் இந்த மாதிரி ஒரு பாடலை கேட்கும்போது நிறைய பேருடைய கண்கள்லேருந்து கண்ணீரே வந்துடும். ஸோ அந்தளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னா அது விஐபி படத்தில் வரக்கூடிய அந்த ஒரு பாடல் தான். அதில் வந்து நல்லா வந்து சூப்பராக அந்த லைன் எல்லாம் போயிட்டுருக்கும் போது திடீர்னு நம்மளுடைய எஸ் ஜானகி அம்மா வந்து திடீர்னு பாடுவாங்க. அப்படி அந்த சூரிய ஒளி கூட அந்த தனுஷ் மேல படும்போது அந்த பாடலே வேற லெவல்ல இருக்கும். சோ வந்து அந்த பாடலுமே அடுத்ததா வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது முற்பகல் 11 மணி.
2: ராமேஸ்வரவூர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: தென்னிந்தியாவோட நைட்டிங்கேல் அப்படின்னு போற்றப்படுற நம்மளுடைய எஸ் ஜானகி அம்மா அவங்களுடைய புகழை எடுத்து சொல்ற விதமாக தான் இன்னைக்கான நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்குது. உங்களுடைய அந்த பிடித்த ஒரு பாடல், அதாவது ஜானகி அம்மாவுடைய உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் எது அப்படின்றத நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில நீங்களும் தாராளமாக பகிர்ந்துக்கோங்க. பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல் என்ன நம்மளுடைய எஸ் ஜானகி அம்மாவுடைய குரல்ல அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம், நான் செக்குவாடியிலிருந்து நம்பகுமார் பேசுறேன்.
2: சொல்லுங்கண்ணா, எப்படிண்ணா இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு, நல்லா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கேண்ணா. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ரொம்ப ஒரு பிடித்த ஒரு பாடல் ஜானகி அம்மாவுடைய குரல்ல என்ன பாடல்?
3: ஜானகி அம்மா குரல் சொல்ல வேண்டியது இல்லை, எல்லா பாடலுமே இனிமையா தான் இருக்கும், கேட்க ரொம்ப ரொம்ப இனிமையா இருக்கும்.
2: ஓகேண்ணா.
3: எனக்கு எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் ஜானி படத்துல இருந்து, காட்டி எந்த கீதமும் காணாத ஒன்றை தேடி, அந்த பாட்டு ரொம்ப இனிமையா இருக்கு கேட்கறது.
2: ஓகேண்ணா, எவ்வளவோ பாடல்கள் இருந்தாலும் இந்த ஒரு குறிப்பிட்ட பாடல் வந்து உங்களை ஈர்த்திருக்கு அப்படின்னா அது பின்னாடி உள்ள காரணம் என்ன?
3: அவங்களுடைய குரல் தான் காரணம். ரொம்ப இனிமையான வாய்ஸோட இந்த காணாத ஒன்றி தேடி அப்படின்னு ரொம்ப இனிமையா இழுத்து பாடும் போது ரொம்ப அது ரொம்ப வசீகரமா இருக்கிற பாட்டு கேட்கறது.
2: ஓகேண்ணா, ஜானகி அம்மாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து பல குரல்கள்ல பாடக்கூடிய ஒரு நபர், பெண் குரல்லையும் பாடுவாங்க, ஆண் குரல்ல பாடுவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிற போது உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு குரல்னா அது என்ன குரலா இருக்கும்?
3: அந்த சின்ன குரல்ல வந்து இந்த மௌனகீதத்தை பாட்டுக்குல்ல, டாடி டாடி பாட்டு ஒடிக்கல.
2: ஆமாண்ணா,
3: அந்த பாடல அந்த குரல் வந்து அங்க ஜானகி அம்மா அப்பாக்கள் சில பேர் அது என்ன தப்பு அப்படின்னு கேக்குற பாடல் ரொம்ப இனிமையா இருக்கு அந்த மௌனகீத பாடல்.
2: சோ அந்த மாதிரி ஒரு சின்ன பிள்ளை குரல்ல பாடுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
3: பிடிக்கும்.
2: ஓகேண்ணா, நம்மளுடைய அந்த ஜானகி அம்மாவுடைய குரல்ல இருக்கிற ஒரு தனித்துவமான விஷயமா நீங்க என்ன பாக்குறீங்கண்ணா?
3: அவங்க எல்லா மொழிகள்லாம் நல்லா பாடிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய குரலை கேட்டது, அவங்க குரலை கேட்டு அது பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது
2: கண்டிப்பா.
3: அதுல எஸ்பிபியோட சேர்ந்து படிக்க போகும்போது இன்னும் ரொம்ப அழகா இருக்கும் கேட்கறதுக்கு பாடல்.
2: ஓகேண்ணா, அப்ப வந்து இவங்களோட கூட்டணி வந்து நல்லா இருக்கும் அப்படின்னா அவங்க யார சொல்லுவீங்க? எஸ் ஜானகி அம்மாவோட எந்த ஒரு ஆண் குரல் சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது?
3: எஸ்பி ஜானகி அவங்கதான் ரொம்ப நல்லா இருக்கும்.
2: அந்த ஒரு பேரை வந்து அடிச்சுக்கவே முடியாது. கண்டிப்பாண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா உங்களுடைய அந்த அனுபவங்களை பகிர்ந்துகிட்டதுக்கு. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு அந்த படம் ஜானி ஜானி அந்த ஜானி படத்துல எந்த படம் இருக்குல்ல, காற்றே எந்தன் கீதம்.
2: ஆமாண்ணா,
3: அந்த படம் கொடுங்க
2: கண்டிப்பா கொடுத்துடலாம்ண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா.
3: நன்றி.
2: கண்டிப்பா நம்மளுடைய ஜானகி அம்மா வந்து பல குரல்கள்ல பாடக்கூடிய ஒரு திறமை கண்டிப்பா அவங்கள்ட்ட இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததான் வந்து ஆண்டனி ஸ்டான்லி அண்ணா பாமர்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஸ் ஜானகி அவங்க வந்து இந்தியாவுடைய தென்னிந்தியாவுடைய நைட்டிங்கேல் அப்படின்னு சொல்றோம். எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய அந்த இணையற்ற குரல் வளமா இருக்கட்டும், அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்துற திறம், இது எல்லாமே சிறப்பம்சங்களா இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து அந்த ஒரு பேர்ல சொல்றோம். அது மட்டும் கிடையாது, 20க்கும் மேலான மொழிகள்ல 48,000க்கும் மேல பாடல்களை கொடுத்திருக்காங்க. ஒரு பாடல் பாடும் போதே அந்த குழந்தையோட சிரிக்கிற ஒரு சத்தத்துல இருந்து அந்த குழந்தை வந்து எப்படிலாம் பாடும் அப்படின்றது வரைக்கும் ரொம்ப துல்லியமா ஒரு பாடக்கூடிய குரல் அப்படின்னா அது எஸ் ஜானகி அம்மாவுடைய குரல் தான் அப்படின்றத சொல்லிட்டு, சின்ன சின்ன வண்ணக்குயில் அப்படின்ற ஒரு பாடல் மௌனராகம் படத்துல இருந்து கேட்டிருக்காங்க, அந்த பாடலையும் கொடுத்துடலாம். அடுத்ததா களத்துல இருந்து நேயர் ஆரோக்கியம் அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் இல்ல அனுபவங்கள் அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம் ஐயா, உங்க பேரு அப்புறம் உங்களை பத்தி
5: சொல்லுங்க. மீன்முடி
4: பாடல்கள்லாம் நிறைய கேப்பீங்களா, இசைகள்லாம் நிறைய
5: கேப்பீங்களா? பாட்டு நல்லா விரும்பி கேட்பேன்.
4: இப்ப நம்ம ஜானகி அம்மாவோட பத்தின ஒரு விஷயம் தான், உங்களுக்கு ஜானகி அம்மா பாடின பாடல்கள்ல ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் என்ன சொல்லுவீங்க?
5: பாட்டு எல்லா பாட்டுமே உங்க பாட்டு கேட்கற மாதிரி தான் இருக்கும். பாட்டு எந்த பாட்டு வந்து வேண்டாங்க சொல்ற மாதிரிலாம் அந்த பாட்டு கிடையாது. பிடித்தமான பாட்டு எல்லா பாட்டு நல்லா பாடுப்பேன்.
4: இப்ப ஏதாவது ஒரு பாடல் சொல்லுங்கன்னா எதை சொல்லுவீங்க?
5: நெஞ்சிலேயும் நெஞ்சிலேயும் ஒரு பாட்டு நல்லா இருக்கும்.
4: உயிரை படுத்தலாம்.
5: உயிரை படுத்தலாம்.
4: அவங்க குரல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் இல்ல, அவங்க குரல்ல கூடிய தனித்துவமா எதை சொல்லுவீங்க?
5: அவங்களுக்கு கடவுள் கொடுத்த பெரிய ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் வாபஸ் வந்துள்ளா அவங்கள. எல்லாருக்கும் எல்லா குரலும் அமையாது, அவங்களுக்கு கிடைச்சது வந்து கடவுளா கொடுத்த ஒரு குரல் தான்.
4: ரொம்ப நன்றி. அவங்க கருத்து.
5: நன்றி நன்றி.
2: கண்டிப்பா அவங்களுக்கு அவங்களுடைய குரல் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா என்னால சின்னப்புல குரல்லையும் பாட முடியும், ஒரு நான் வயசானாலும் பரவாயில்ல, என்னால ஒரு இளம்பெண் குரல்லையும் பாட முடியும், என்னால ஒரு வயசானவங்க குரல்லையுமே பாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல குரல்கள்ல அசத்துற நம்மளுடைய எஸ் ஜானகி அம்மாவை பத்தி நிறைய நேயர்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒரு வரிசையில இப்ப இன்னொரு ஒரு நேயர்மே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
6: வணக்கம் அன்பு தங்கை நிவாசனிக்கு வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: சேலம் அமானி குண்டலாம் பட்டி காட்டூர் கே கே கணேசன் அம்மா.
2: அண்ணா இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச எஸ் ஜானகி அம்மாவுடைய ஒரு பாடல்னா என்ன சொல்லுவீங்க?
6: கண்டிப்பா அவங்க பாடின பாட்டு எதையுமா பிடிக்கலன்னு என்னால சொல்ல முடியும்.
2: கண்டிப்பா ரொம்ப பிடிச்சது அப்படின்னா
6: அதுதான் அம்மா, கன்னி பருவத்துல அந்த பாட்டு பாடுவாங்க பாரு, பத்து வண்ண ரோசவா பார்த்த கண்ணு மூடாதா பாசம்னு நீரடைக்க அந்த பாடலுமா அப்படின்னு நெஞ்சிலாம் உரிக்கிறோம்.
2: ஓகே, எவ்வளவோ பாடல்கள் இருந்தாலும் இது உங்களுக்கு பர்டிகுலரா பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன?
6: கண்டிப்பா, ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த அந்த படம் அந்த மாதிரி கதை அமைப்பு இன்னைக்கு அவங்க மறைஞ்சிருக்கிறாங்கல்ல, அந்த அவங்க அந்த அந்த அந்த அர்த்தம் பாருங்க அந்த அதுக்குள்ளேயே வரும் அவங்க அது என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு புரியல. அள்ளி வச்ச வேலையிலே முள்ளிருந்து பட்டதம்மா, பட்டாலும் குத்தமில்லை, பாவம் அந்த பூவுக்கு இல்லை. அது பாருங்க அந்த பாரு அது அப்படின்னா அள்ளி வச்ச வேலையிலே முள்ளிருந்து பட்டதம்மா அப்படின்னா இன்னைக்கு அவங்க இருக்க வேண்டியதுதான், இருக்க இன்னும் 10 வருஷத்துக்கு இருக்கணும் அவங்க. ஆண்டவன் வந்து அவங்களை அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து என்னை பொறுத்தவரை அது அவங்க நல்ல ஒரு நல்ல முறையில தான் அவங்க இறந்துருக்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு காலம் வந்து நோய் வாய்வு பட்டு படுத்தாக்க பாக்குறதுக்கு கூட ஆள் இல்லைங்கிற மாதிரி எல்லாம் சூழ்நிலை வந்திருக்கு. அது எவ்வளவுதான் பணம் சொத்து இருந்தாலும் கூட அவங்களுக்கு நல்ல நல்ல ஒரு இதுதான் அது அவங்களுக்கு வரம் கிடைச்சிருக்குது. ஆனா என்ன ஒரு 10 ஆண்டு இருந்திருக்கணும். அதனால அவங்க ஒவ்வொரு பாடலும் அந்த செந்தூர பூவே செந்தூர பூவுங்க அப்படி ஒவ்வொரு பாடலும் நீங்க சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு குழந்தைங்க பாடலும் இடைக்காலத்துல இருக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரியும் வயசானவங்களுக்கு தகுந்த அத்தனையிலயும் பாடி அவ்வளவு பேத்துக்கும் பாடிட்டாங்க.
2: கண்டிப்பான, அது மட்டும் இல்லாம இந்த ஒரு கூட்டணி அதாவது எஸ் ஜானகி அம்மாவோட இவங்க சேர்ந்தாங்க அப்படின்னா அந்த பாட்டே ஹிட் அப்படின்னா யார சொல்லுவீங்க?
6: எஸ்பிபி தான்.
2: அவங்களை அடிச்சுக்க ஆள் இல்ல.
6: எஸ்பிபி தான். அதுல ஒரு குறிப்பா ஒரு சொல்லிடுறமா, சேலத்துல கிட்டத்தட்ட 10 ஆண்டுக்கு மேல ஆயிடுச்சு.
2: ஓகே.
6: அவங்க சேலம் பெரிய மாரியம்மன் கோயில்னா பஸ் ஸ்டாண்ட் பழைய பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிறதுல சேலத்துல அதுதான் பெரிய கோயில். அந்த இடத்துல அவங்க அந்த திருவிழாவில அவங்க கச்சேரி நடக்குது.
2: ஓகே.
6: அந்த அப்படின்னா அன்னைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20-30,000 பேர் கூடி இருப்பாங்க அந்த நிகழ்ச்சிக்கு. இடம் பத்தல போலீஸ் பாதுகாப்புல கிராண்டா போட்டு அந்த அந்த நிகழ்ச்சி நடந்தது. அதுல இவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டு எஸ்பியும் ஜானகி அம்மாவும் ரெண்டு பேருமே அவங்க நிறைய வந்திருந்தாங்க. அந்த அப்படின்னா கலைத்துறையில இருக்கிறவங்க தான் அந்த டேஜில பூரா வந்திருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா கட்டுக்கடங்காத கூட்டம் நல்லா அந்த நிகழ்ச்சி முடிகிறவர்கள் எங்கேயும். அதுல நம்ம எஸ்பிபி என்ன
2: பண்றாருன்னா
6: சிரிச்சுக்கிட்டே அவன் நம்ம அப்படியே ஒரு சவால் மாதிரி பண்ணி பண்ணி பாடுவாரு.
2: அப்ப அந்த நிகழ்வுல ஒரு பாட்டு என்னைக்காவது ஞாபகம் இருக்குதானா உங்களுக்கு? இன்னைக்கு என்ன பாட்டு பாடினாங்க அப்படின்ட்டு?
6: இது நிறைய பாடலுமா எனக்கு இப்ப அது சரியான நினைவு கூறல. நிறைய பாடல் அவங்க ரெண்டு பேரும் அவங்க திரைப்படத்துல பாடின பாடலே பாடினாங்க. எஸ்பிபி வந்து அவர் தனியா பாடின பாட்டு 1000 நிலவே 1000 நிலவே வாங்குற பாடலும் பாடினாங்க. இது மாதிரி ஜானகி அம்மாவும் தனிப்பட்ட முறையில பாடின பாட்டு இந்த பாடலே பாடினாங்கம்மா.
2: ஓகே, இவங்க ரெண்டு பேருடைய அந்த பாடலை கேட்கறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குது.
6: ஆமா, நேரடியா அப்படின்னா அவங்க பாடல நம்ம வந்து திரையில பாத்துருக்கிறோம் இல்ல வானொலியில கேட்டிருக்கிறோம், நேரடியா அவங்க பாடனதை வந்து நாம நேர்ல பார்த்தோம்.
2: சோ அத இப்ப நினைக்கும் போது எவ்வளவு ஹாப்பியா இருக்குதுன்னா
6: கண்டிப்பா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அன்னை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டது வந்து எனக்கு இப்பவும் அவங்களுடைய பாடலை கேட்டா இன்னமும் எனக்கு சந்தோஷமா இருக்கு, ஒரு மன ஆறுதல். அவங்க பாடல் எல்லாம் கேட்டீங்கன்னா ரெண்டு அண்ணா சொல்ல போனா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் எத்தனையோ பாடல்கள், அதெல்லாம் நீங்க கேட்கும் போது நமக்கு மனசுக்கு அவ்வளவு ஆறுதலா இருக்கும்.
2: கண்டிப்பானா அடுத்ததா உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
6: எனக்கு அந்த இந்த பாடலே வேணுமா, கன்னி பருவத்திலே பட்டு வண்ண ரோசாவும் பார்த்த கண்ணு மூடாதாங்கிற பாடலே வேணுமா?
2: கண்டிப்பா கொடுத்துடலானா, ரொம்ப நன்றி அண்ணா.
6: அத நம்ம மட்டும் தனியா பாடின பாடல் மாதிரி
2: கண்டிப்பா கொடுத்துடலானா.
6: நன்றிண்ணா.
2: சேலத்துல இருந்து கணேசன் அண்ணா தான் வந்து அவங்களுடைய அந்த அனுபவங்களை வந்து சொன்னாங்க. அண்ணனுக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில நேரலையில பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்புமே கிடைச்சிருக்குது. கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தான். அது மட்டும் இல்ல, தமிழ் திரைப்படங்கள்ல நம்மளால மறக்கவே முடியாத ஒரு படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 16 வயது நிலை அப்படின்னு சொல்லலாம். 1977 வெளிவந்த ஒரு படம். அதுல வந்து எஸ் ஜானகி அம்மா வந்து ஒரு பாடல் பாடியிருப்பாங்க, செந்தூர பூவே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு பாடலுக்காக தேசிய விருதுமே வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலோட அடுத்ததா 2 பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: சம்மர்ல குளுகுளனு இருக்க அனுஜ் டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனுஜ் டைல்ஸ் மால்.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான கார்ஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பொதுவாகவே பாடகர்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த நடிகர்களை பின்பற்றி பாடுற ஒரு திறமை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இவங்களுக்கு இந்த குரல் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பாடுவாங்க. அது அப்படி பாடுறதுல டிஎம்எஸ் அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, சிவாஜியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த வேரியேஷன் அப்படின்றத கொடுப்பாங்க. அப்புறம் நம்மளுடைய எஸ்பிபி அவங்கள சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு பெண்ணாக ஸ்க்ரீனில் தெரிகிற நடிகர் நடிகைகளுக்கு ஏற்றாப்பில் பாடுவாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளுடைய எஸ் ஜானகி அம்மா தான். அதனால தான் சோலோ பாடலோ, டூயட் பாடலோ, குரூப் சாங்கோ, தாலாட்டோ எதுவாக இருந்தாலுமே அவங்களால நல்லா பாட முடியுது. அப்படி திரையில் ஜானகி அம்மாவுடைய கடினமான பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு லிஸ்ட் வச்சுருக்காங்க. அதை சமீபமாக ஏதோ ஒரு பேட்டியிலையுமே கொடுத்துருப்பாங்க போல். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நானுமே உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களுடைய பிடித்த பாடல் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம் அக்கா.
1: வணக்கம் நிவாசினி, நலமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன்க்கா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம நிகழ்ச்சியில இணையறீங்க, எப்படிக்கா இருக்கீங்க?
1: நலமா இருக்கோம் பண்ணாங்க.
0: ஓகேக்கா, உங்களுடைய பேர் அதுக்கப்புறம் ஊரையுமே சொல்லிருங்கக்கா.
1: நெல்லை மாவட்டம் புதுக்குடியில் சேர்ந்த கற்பகவல்லி ஜெயேந்திரன்.
0: ஓகேக்கா, இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச எஸ் ஜானகி அவங்களுடைய குரல்ல வெளிவந்த பாடல் அப்படின்னா எதை சொல்லுவீங்க?
1: ஜானகி அம்மா பாடிய பாடல் எல்லாம் அழகா இருக்கும் மேடம். அன்பான பாடல், அழகுத்து பாடலானாலும் சரி, பக்தி பாடல்கள் ஆனாலும் சரி, எல்லாம் நல்ல அற்புதமா பாடியிருப்பாங்க அவங்க.
0: கண்டிப்பா. அதுல உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: அதுவும் குழந்தை பாடல்கள் கூட பாடியிருப்பாங்க அவங்க. எனக்கு வந்து நிறைய பாட்டு பிடிக்கும். இருந்தாலும் ஒரு பாட்டு வந்து, அவளுக்கென்று ஒரு மனம் என்ன ஒரு படம் இருக்கு, அதுல அந்த பாரதி மேடம் நடிச்சிருப்பாங்க, நடிகை.
0: ஓகேக்கா.
1: அவங்களுக்கு ஏத்தது மாதிரி அந்த பாட்டு அம்மா பாடியிருப்பாங்க குரல் கொடுத்து.
0: சோ அந்த பாடல் வந்து எவ்வளவு பாடல் இருந்தாலும் அது உங்களுக்கு குறிப்பிட்டு பிடிக்கும்?
1: ஆமா, ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. ஆனா அது சௌந்தரத ஐயாவோட குரல் கொடுத்திருந்தாலும், எஸ்பி ஐயாவோட குரல் கொடுத்திருந்தாலும், இவங்க தனி பாடலாக இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். அந்த பாரதி மேடம் வந்து, நடிகை அம்மா வந்து எப்படி நடிக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த பாட்டுக்கு நல்ல குரல் கொடுத்து அழகா பாடியிருப்பாங்க அவங்க.
0: சோ இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் எஸ் ஜானகி அம்மாட்ட வந்து ஒரு சில தனித்திறமைகள் அப்படின்றது இருக்கும். சோ அந்த வகையில அவங்க கிட்ட இருக்கிற ஒரு அழகான ஒரு விஷயம் பாடல்கள்ல அப்படின்னா எதை சொல்லுவீங்க?
1: தனித்திறமை குழந்தை குரலில் பாடும்போது ரொம்ப கஷ்டமான விஷயம் மேடம்.
0: கண்டிப்பா.
1: அது அவங்களுக்கு நல்ல திறமை இருக்கு. அவங்க சிரித்த முகத்தோடு இன்றைக்கு வரைக்கும் வயதானாலும் குழந்தை முகமாகத்தான் அவங்களுக்கு இருக்கு. அதனால அவங்களுக்கு அந்த குழந்தை குரல் கொடுக்க நல்ல ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம்னு நான் நினைக்கிறேன் மேடம்.
0: ஓகேக்கா, சூப்பரான ஒரு விஷயமும் பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு அவளுக்கென்று ஒரு மனம் அந்த பாட்டை கொடுங்க. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அந்த பாட்டு
0: கொடுத்துடலாம்க்கா. ரொம்ப நன்றி அக்கா உங்களுடைய அனுபவங்களை வந்து பகிர்ந்துகிட்டதுக்கு.
1: நல்லதுங்க, நல்லது.
0: நம்மளுடைய திருநெல்வேலியில இருந்து கற்பகம் வள்ளி அக்கா தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்களுடைய அனுபவங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. கண்டிப்பா ஒரு சூப்பரான விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய அந்த சின்ன வயசு குரல் அதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா ஒரு நேயர்மே வாட்ஸ்அப் வழியா அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறாங்க. அவங்க யாரு, என்ன சொல்றாங்க அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: கடந்த சேஃபம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எஸ் ஜானகி அம்மாவோட ஸ்பெஷல் டே. அவங்களுடைய நினைவுகளை வந்து பகிர்ந்துக்கிற ஒரு நாள் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியோடைய தொடக்கத்திலேயே ஒரு பாடல் ஓடிச்சு. என்ன பாடல் அப்படின்னா, பருவமே புதிய பாடல் பாடு. இந்த பாட்டோடைய மியூசிக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அதுல வரக்கூடிய காலடி சத்தங்களை வந்து ரியலா ஒரு ஷூல வந்து ரெக்கார்ட் பண்ணல. அது வந்து என்ன, தொடைகள்ல வந்து கைகளால தட்டி அதுக்கப்புறமா ரெக்கார்ட் பண்ணதுதான் அந்த பாடல். அதனோட மியூசிக்கும் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். அதே மாதிரி ஜானகி அம்மாவோட வாய்ஸும் நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல் என்ன அப்படின்னா, ஒரு கிளி உருகுது அந்த பாடல் பிடிக்கும். அதுல வந்து எஸ் ஜானகி அம்மா அப்புறமா வந்து எஸ்பி சைலஜா அவங்க பாடியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப அருமையான பாடல். எனக்காக அதை பிளே பண்ணுங்க.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாம். நம்மளுடைய திபோன் அண்ணா தான் வந்து அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டது. கண்டிப்பாக அந்த நெஞ்சத்தை கிள்ளாத படத்துலேருந்து பருவமே புதிய பாடல் பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலுமே இருக்கும். அதில் வந்து சுஹாசினி அவங்களுடைய ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு படத்துக்குமே, அதாவது சுஹாசினி அவங்களுடைய ஃபஸ்ட்டு படத்துக்கான பாடல் கொடுத்ததும் நம்மளுடைய எஸ் ஜானகி தான். அதே மாதிரி குஷ்பு அவங்களுடைய முதல் படத்துக்கான பாடலை கொடுத்ததும் எஸ் ஜானகி தான். நம்மளுடைய ராதிகா அவங்களுடைய

முதல் படத்துக்கான பாடல் கொடுத்ததும் எஸ் ஜானகி தான். ஸோ இந்த மாதிரி நிறைய பேரும் நிறைய விஷயங்கள் வந்து நமக்குள்ள வச்சிருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட அனுபவங்களை கண்டிப்பா நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில நீங்களும் பகிர்ந்துக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான், ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
5: தன்னோட குரலால நம்மள மாதிரியான ரசிகர்களை சுண்டி இழுக்கிற பாடகி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுல வந்து நம்மளுடைய எஸ் ஜானகி அம்மாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா எல்லா வயசினருக்கும் ஏத்தாற் போல அந்த பாடல் பாடக்கூடிய ஒரு திறமை அப்படின்றது அவங்க கிட்ட கண்டிப்பா இருக்குது. ஏன்னா 6 வயசுலேருந்து 60 வயசு வர தன்னோட குரல்ல வந்து வித்தியாசம் காட்டி அந்த ஒரு திறமை மூலமா பல நபர்களையும் இழுக்கக்கூடிய ஒரு நபர். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த கண்ணா நீங்கே வாவா நீங்கே அப்படின்ற ஒரு பாட்டில் 2 வயசு குழந்தை மாதிரி பாடியிருப்பாங்க. அது பலருக்கும் அப்படியே இன்னும் 2 வயசு புள்ள மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். இதை தவிர இந்த ரங்கா படத்தில் வரக்கூடிய டூத் ப்ரஷ் இருக்குது, பேஸ்ட் இருக்குது, அந்த ஒரு பாட்டு எனக்கே ஃபேவரட் அப்படிங்கிறத நானே சொல்லுவேன். ஸோ 6 வயசு குழந்தை மாதிரி நிறைய பாடல்களில் வந்து பின்னி பெடல் எடுத்திருக்காங்க. அடுத்ததாக சொல்லணும் அப்படின்னா இந்த சிங்கார வேளனை தேவாவா இருக்கட்டும், இல்ல ராதைக்கு ஏற்ற கண்ணனோ, தூரத்தில் நான் கண்ட உன்முகம், மாதா உன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன், இந்த மாதிரியான பாடல்கள் அப்படின்றது அவங்களுடைய அந்த மழலை குரல் அப்போதான் வந்து சினிமாக்குள்ளே வந்து என்டர் ஆகி அப்போ பாடக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ஆனால் அதில் இன்னுமே அந்த மழலை குரல் அப்படின்றது குட்டி குட்டியாக எட்டி பார்க்கும் அப்படின்றத நிறைய நேயர்களுமே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இளம் வயசில் இருந்தப்போ இந்த உதிரி பூக்கள் படத்தில் வரக்கூடிய போடா போடா பொக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி வந்து வயசானவங்க ஒரு குரலில் வந்து பாடி அசத்தியிருப்பாங்க. அது பலருக்கும் பலரும் சொல்லியிருக்காங்க. இசையமைப்பாளர் வந்து இந்த பாடலை தோடியா போகி அப்படின்ற வேற வேற ராகங்கள்ல ஒவ்வொரு வரிகள்லையும் மாறி மாறி பாடுற விதமா இந்த ஒரு தெலுங்கு பாட்டை வந்து அமைச்சிருந்தாரா. ஸோ அதனால தான் இந்த ஒரு பாடல் அவங்களுடைய அந்த என்டையர் ஜேர்னிலேயே ரொம்ப கஷ்டமான பாடல் அப்படின்றத ஜானகி அம்மாவுமே சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தோட அடுத்ததாக ஒரு நேயர் அவங்களுடைய வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய அந்த பாடல் அனுபவம் அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
6: எனக்கு அந்த பாட்டு வணக்கம் அனைவருக்கும், காலை வணக்கம் நேயத்திற்கும் நிலையத்தில் பணிபுரியும் நிவாசினி மேடம் உங்களுக்கும். எனக்கு ஜானகி அம்மாவுடைய பாட்டு அனைத்துமே பிடிக்கும். அவங்க வந்துட்டு 1957 பாட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் எனக்கு வந்துட்டு எல்லா டோல்டேஜ் தமிழ் பாட்டில் அனைத்துமே எனக்கு பிடிக்கும். அதுலேயும் மெயினாக வந்து சொல்லப்போனால் MS விஸ்வநாதன், இளையராஜா இசையில் ஒரு சரணம் தூங்கிடுச்சு இந்த பாடல் மிக எனக்கு ரொம்ப அருமையாக பிடிக்கும். என்னென்றால் இது வரைக்கும் தனித்தனி இசையில் தான் அவங்க பாடிட்டு இருந்தாங்க. 2 ஜாமவான்களுடைய இசையில் சேர்ந்து இசையமைச்ச படம் அது மெல்ல திறந்ததுக்காக அதில் வந்து இந்த பாட்டு பாடியிருப்பாங்க. ஒரு வருத்தம் தான் அவங்க இல்லாதது. ஓகே, எனக்கு அந்த பாட்டை ஒளிபரப்பு பண்ணி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
5: வேதாலயிலிருந்து SSS வந்து ஒரு சூப்பரான பாடல் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஒரு பாட்டில் அந்த ஒரு படத்தில் அந்த ஒரு பாடல் மட்டும் கிடையாது, பூங்காத்து திரும்புமா அப்படின்ற ஒரு அழகான பாடலுமே நிறையா பேருடைய மனசுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக ஒரு நேயர்மே அவங்களுடைய வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க. அவங்க யார், என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
7: எனக்கு வந்து ஜானகி அம்மா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஜானகி அம்மா அந்த அன்னைக்கிளியை உன்னை தேடுதன்னு ஒரு படம் நினைக்கிறேன். கனவோடு சில நாள் நிலையோ நிலைமையோடு சில நாள்னு ஒரு பாடல் வரும், அந்த பாடல் போட்டு விடுங்க. நன்றி, வணக்கம்.
5: பாம்பன்ல இருந்து நம்ம தேவி அக்கா தான் இந்த பாடல் வந்து ஏற்கனவே கொடுக்கப்பட்டது அப்படின்றதுனால நம்ம அக்காவுக்கு வந்து ஒரு சூப்பரான பாடல் ஒரு கிளி உருகுது அப்படின்ற ஜானகி அம்மாவோடையும் எஸ்பி சைலஜா அவங்களுடைய குரல்லையுமே அடுத்து ஒரு பாடல் வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 11:45. தென்னிந்திய திரையுலகத்துல ஒரு தவிர்க்கவே முடியாத ஒரு காந்த குரல் அப்படின்னா அது அதுல ஒன்னா கண்டிப்பா எஸ் ஜானகி அம்மாவுடைய குரல் கண்டிப்பா இருந்துரும். ஆனா அவங்க வந்து 2016 அறிவிச்ச ஒரு விஷயம்தான் பல ரசிகர்கள் மத்தியில ஒரு வேணா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தது. என்ன அப்படின்னா, 2016 நான் பாட போறது கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுத்துட்டாங்க. ஏன் அப்படி கொடுத்தாங்க அப்படின்றதுக்கான ஒரு காரணத்தையும் அவங்களே வந்து சொல்றாங்க. என்ன அப்படின்னா, புதிய தலைமுறை வந்து பாடுறதுக்கான நான் வழிவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான விஷயத்துக்காக தான் நான் வந்து இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கேன். கண்டிப்பா இதுக்கு வந்து ரசிகர்கள் எல்லாருமே உங்களுடைய சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டைம்லயுமே அறிவிச்சிருந்தாங்க. இருந்தாலுமே 2018 வந்து வெளியான பண்ணாடி அப்படின்ற ஒரு தமிழ் படத்துல கடைசியா ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடியிருக்காங்க. அந்த ஒரு தகவலோட அடுத்ததா களத்துல இருந்து நேயர் பிரியா அவங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்கள் அனுபவங்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம் அக்கா, உங்க பேர் என்னக்கா?
5: வணக்கம், என் பேர் பிரியா, பாமல பேசுறேன்.
4: அக்கா, நீங்க நம்ம பாடல்கள் நிறைய கேட்பீங்களா? தமிழ் பாடல்கள்
5: கேட்பேன்.
4: இப்ப நம்ம ஜானகி அம்மாக்காகவே ஒரு தனி ஒரு நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு இருக்கு. ஜானகி அம்மா பாடின பாடல்கள், அவங்க குரல்ல நீங்க கேட்ட பாடல்கள்ல உங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச பாடல், மனம் கவர்ந்த பாடல் எது சொல்லுவீங்க?
5: அவங்க ஆயிரக்கணக்கான பாட்டுக்கு மேல பாடியிருக்காங்க, எல்லா பாட்டுமே அருமையா இருக்கும். அவங்க பாடின பாட்டுல எனக்கு ரொம்ப பிடிச்சது அவதாரம் படத்துல இருந்து தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வந்து அந்த பாட்டு பிடிக்கும்.
4: அவங்க குரல்ல ரொம்ப ஸ்பெஷல்னா என்ன சொல்லுவீங்க?
5: அவங்க வாய்ஸ் வந்து இனிமையா இருக்கும், ஒரு சின்ன குழந்தை மழலை அந்த பேசுற மாதிரி ஒரு வாய்ஸா இருக்கும். அவங்க உயிரோட இருந்திருந்தா இன்னும் நிறைய பாடல் பாடியிருப்பாங்க, ஆனா அவங்க இறந்துட்டாங்க, அதனால வருத்தம் ரொம்ப மிஸ் பண்றேன்.
4: உங்களோட கருத்துக்கு ரொம்ப நன்றி அக்கா.
5: நன்றி.
3: அவதாரம் படத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு பாடல் நிறைய பேருடைய ஃபேவரட் லிஸ்ட்ல ஒன்னாவே இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இவ்வளோ வருடங்கள் ஆனாலும் பரவாயில்ல, நம்மளுடைய அந்த எஸ் ஜானகி அம்மாவுடைய குரல் வந்து மறக்காம எல்லாரும் ஞாபகம் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த குரல்ல ஏதோ ஒரு அழகு இருக்கு அப்படின்னு தாங்க அர்த்தம். அது மட்டும் கிடையாது, இவங்க வந்து தமிழக அரசிலிருந்து கலைமாமணி அப்படின்ற ஒரு பட்டமும் வாங்கியிருக்காங்க. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஒடிசா இப்படின்னு பல மாநிலங்கள்லேருந்து அரசாங்கத்திலேருந்து கிட்டத்தட்ட 32 விருதுகள் வரைக்கும் ஜானகி அம்மா வந்து வாங்கியிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, 2013 வந்து மத்திய அரசு வந்து பத்மபூஷன் அப்படின்ற ஒரு அவார்ட் தரும் அப்படின்றத அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் எனக்கு இவ்வளோ லேட்டாலாம் இந்த ஒரு அவார்ட் வந்து வேண்டாம் அப்படின்றத சொல்லிட்டு என்னுடைய ரசிகர்களுடைய அந்த அன்பே போதும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விருதையுமே அதை வந்து அவங்க வந்து வாங்கலை அப்படின்ற ஒரு தகவலோட அடுத்ததா ஒரு நேயர் கடைசியா அவங்களுடைய அந்த அனுபவங்களை வந்து பகிர்ந்துக்கிறாங்க. யாரு என்ன சொல்றா அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
6: இனிய நற்காலை வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். ஜானகி அம்மா அவர்களுடைய அந்த குரல் வளம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு பாட்டையும் ஏத்த இறக்கத்தோட ரொம்ப சிறப்பாகவே எடுத்து பாடியிருப்பாங்க. குறிப்பிட்டு மெல்லத்திருந்தது கதவு படத்துல ஒரு சனம் தூங்கிருச்சு அந்த பாடல் ரொம்ப அற்புதமா பாடியிருப்பாங்க. நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே பாட்டெல்லாம் ரொம்ப இம்ப்ரோவைஸ் பண்ணி பாடியிருப்பாங்க. ஜோடி திரைப்படத்துல அமைந்த ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு இருக்கு, அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், காதல் கடிதம் தீட்டவே. அது மட்டும் இல்லாம அந்த பாடல்கள் பாடும் பொழுது ஒவ்வொன்றும் அவங்க இம்ப்ரவைஸ் பண்ணி பாடக்கூடிய அந்த விதம் தனித்துவம் வாய்ந்தது. 48,000 மேற்பட்ட பாடல்கள், 17 மொழி, 4 தேசிய விருதுகள், 33 அவார்ட்ஸ், இதெல்லாம் நம்ம ஜானகி அம்மால மாத்திரம்தான் வாங்க முடியும். அவங்க பாடக்கூடிய வேற்றுமொழி பாடல்கள் கூட இருக்கு, அது தெலுங்குல யூஸ்வலா அவங்க எழுதி குட்டி டைரியில வச்சுதான் அவங்க பாடக்கூடிய வழக்கமும் இருக்குமா. சோ மொத்தத்துல பார்க்கும் பொழுது நம்மளுடைய ஜானகி அம்மா நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் அவர்களுடைய பாடல்கள் முத்தாய்ப்பானவை. நன்றி, வணக்கம்.
3: வேலூர்ல இருந்து சந்திரசேகரனா தான் அவங்களுடைய அந்த ஜானகி அம்மாவுடைய ஒரு நினைவுகள்ல சில விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. கண்டிப்பா ஜானகி அம்மாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி, ஒடிசா, பெங்காலி, மராத்தி, துளு, உருது, குஜராத்தி, பஞ்சாபி, கொங்கனி, அசாமி, சிந்து, ஆங்கிலம், ஜப்பான், அரபு, ஜெர்மன், சிங்களம் இப்படின்னு இருக்கிற பல மொழிகள்ல வந்து பல பாடல்களை பாடிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த ஒரு குரல் வந்து இப்போ நம்ம கூட இல்லை அப்படின்னாலும் என்னென்னைக்கும் இந்த பாடல்கள் வந்து ஒழிச்சிட்ருக்கோ அந்த ஒரு சிரித்த குரல் வந்து நம்ம கேட்டுகிட்டே தான் இருப்போம். இந்த உலகம் இருக்கிற வரை, கண்டிப்பாக அவங்களுடைய பாடல்கள் இருக்கிற வரை அவங்களுமே நம்ம கூட இருந்துகிட்டே தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தோட இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்துட்டோம். இன்னைக்கான நிகழ்ச்சியில் கண்டிப்பாக நிறைய நேயர்களும் கலந்துக்கிட்டு அவங்களுடைய ஃபேவரட்டான எஸ் ஜானகி அம்மாவுடைய ஒரு சூப்பரான பாடல்களையுமே கேட்டாங்க. சில நேயர்களால் கலந்துக்க முடியல, கண்டிப்பாக நாளைக்கான நிகழ்ச்சியில் கலந்துக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா நம்மளுடைய ஜானகி அம்மாவுடைய இரண்டு பாடல்கள் வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

கால்கள் இளவம் பஞ்சாகும், இடறி விழுந்தாலும் எழுவேன் என்று கூற உன்னால் முடியும் என்றால் நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேதல் பிணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நாமதி. ஏழு கண்டங்கள்ல இருக்கிற உயரமான சிகரம் எதுன்னு கேட்டா எத்தனை பேருக்கு சொல்ல தெரியும்? சரி, தெரிஞ்சவங்க என் கூட சேர்ந்து சொல்ல ஆரம்பிங்க, தெரியாதவங்க நான் சொல்றத கேட்டு நீங்களும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. சோ இதுல முதல் பெரிய சிகரம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆசியாவில இருக்கிற எவரெஸ்ட் தாங்க. சோ இது வந்து கிட்டத்தட்ட 8848.86 மீட்டர் நீளம் இருக்குமா. சோ அதுக்கப்புறமா தென் அமெரிக்கால இருக்கிற அகாங்காகுவா, வட அமெரிக்கால இருக்கிற டெனாலி, ஆப்பிரிக்கால இருக்கிற கிளிமாஞ்சாரோ, ஐரோப்பாவில இருக்கிற எல்ஃப்ரஸ், அண்டார்டிகாவில் வின்சன் மாசிஃப், ஆஸ்திரேலியா ஓவனியாவில் இருக்கிற டின்சாப் ஜயா. ஸோ இந்த சிகரங்களில் ஏறுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. ஆனால் நிறைய பெண்கள் இப்போ இந்த சிகரங்களை ஏறி சாதனை படைச்சிட்டும் வராங்க. அந்த வரிசையில் ஒரு சிகரம் மட்டும் இல்லைங்க, ஏழு கண்டங்களில் இருக்கிற சிகரங்களையுமே ஏறி சாதனை படைச்ச ஒரு பெண் பற்றி தான் இன்னைக்கான நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். ஸோ அந்த பெண் யாருன்னா 2014 May 25 தன்னோட 13வது வயசுலயே எவரெஸ்ட் உச்சி எட்டி சாதனை படைச்ச தெலுங்கானா மாநிலம் பாகலா கிராமத்தை சேர்ந்த மலாவத் பூர்ணா தாங்க. சோ இவங்க தான் இன்னைக்கு வரைக்குமே எவரெஸ்ட் சிகரத்துல ஏறின இள வயது வீராங்கனைங்கிற பெருமையை தனக்கு சொந்தமாவும் வச்சிருக்காங்க. சரி, இவங்க எப்படி இந்த சாதனை படைச்சாங்கன்னு நம்மள தெரிஞ்சுக்கணும்ல, தெரிஞ்சுக்கலாமா? பாகலா கிராமத்துல இருக்கிற ஏழை விவசாய குடும்பத்தை சேர்ந்த மலாவத் பூர்ணா அவங்க பகுதியில இருந்த சமூக நலத்துறை உறைவிட பள்ளியில இலவசமா படிச்சிருக்காங்க. அப்போ அந்த கல்வித்துறையோட செயலரா இருந்த ஒரு மருத்துவர் தான் மலாவத் கிட்ட வந்து மலை ஏறதுக்கான திறமைகள்லாம் நிறைய இருக்கு, அவங்களால மலை ஏறி சாதனை பண்ண முடியணும் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அந்த டாக்டரோட ஏற்பாட்டுல தான் மலை ஏற ஆரம்பிச்சு ஆரம்பத்துல லடாக் டார்ஜிலிங் மலைகள்ல ஏற ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா மலை ஏறதுக்கான பயிற்சிகள்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் எவரெஸ்ட் மலையில இவங்க ஏறும்போது இவங்க தான் எவரெஸ்ட்ல ஏறின இளம் வயது பெண்ணு இவங்களுக்கே தெரியாதாங்க. சோ அந்த அளவுக்கு தன்னோட 13வது வயசுல இவங்க ஏறி இருக்காங்க. அதுக்கப்புறமா ஐரோப்பா கண்டத்துல இருக்கிற எல்ப்ரஸ்ல ஏறி 50 நீள இந்திய தேசிய கொடிய பறக்க விட்டு தேசிய கீதமும் பாடியிருக்காங்க. அப்படி அந்த வரிசையில கடைசியா இவங்க வட அமெரிக்காவில இருக்கிற டெனாலி சிகரத்தை கடந்த 2022 June 5 சிகரத்துல ஏறி சாதனையும் பூர்த்தி பண்ணியிருக்காங்க. ஆனா 2020 வெளியான ஒரு புகழ்மிக்க பெண்களுக்கான பட்டியல இவங்களுமே இடம்பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, இவங்களோட வரலாற்று அதாவது சின்ன வயசுல இருந்து இவங்க தாண்டி வந்த தடைகள், சோ இவங்க மலை ஏறி சாதனை படைச்சதுன்னு எல்லாத்தையுமே ஒரு புக்கா அபர்ணா தோட்டா அப்படிங்கிறவங்க எழுதி வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு திரைப்படமுமே இவங்களோட வாழ்க்கை வரலாற வச்சு வெளியாயிருக்கு. சோ இப்படி மலை உச்சியை அடையிறது ஒரு சாதனை தாங்க. ஆனா அதுக்கான பயனோ, அந்த அச்சம், துன்பம், பயிற்சி, தியாகம், வெற்றி இது எல்லாமே சேர்ந்து உருவாகிற அந்த வாழ்க்கை பாடம் தாங்க உண்மையான வெற்றி. சோ அப்படிப்பட்ட வெற்றியை அடைஞ்ச மலாவத் பூர்ணாவுக்கு நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சார்பா நம்மளுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடலோசை எஃப்எம் 90.4.

தூண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை FM 90.4.
2: சுத்தி இருக்கிற அந்த சுற்றுலா தலங்கள்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிழிஞ்சல்களை பயன்படுத்தி அழகு பொருட்கள் விற்பனை பண்ணுவாங்க. கிழிஞ்சல்கள்னு சொன்னதுமே என்னவோ ஏதோ இருக்குமோ அப்படின்னு யோசிக்க வேண்டாங்க. நம்ம இந்த சுப்பி சோவி சங்கலா இருக்கும்ல அதுதான். ஸோ நம்ம பகுதிகளிலுமே இந்த பேக்கரும் பக்கத்துலேயும் ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமி கோயில் சுற்றி இருக்கிற அந்த பகுதிகளிலுமே இதை விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பொருட்கள்லையே நிறைய பெண்கள் விரும்பி வாங்குறதுனா அதாவது வீட்டுக்குன்னு இல்லாமல் அவங்கள அழகுப்படுத்திக்க வாங்குற பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்மலும் கிளிப்பும் தாங்க. அதுலேயும் பெண்களோட கூந்தலை அழகுப்படுத்த இந்த கிளிப்பை தான் அதிக அளவில் வாங்குவாங்க. ஸோ இன்னைக்கான நம்மளோட நெய்தல் பெண் நிகழ்ச்சியில் இந்த கிளிப்பை நம்ம எப்படி செஞ்சு அதை நம்ம எப்படி விற்பனை பண்ணலாம் அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சுக்கலாமா? நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பெண் நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்காக. நான் மதி. கிளிப்பு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னா, முதல்ல எம்டி கிளிப்பு கொஞ்சம் வாங்கிக்கணுங்க. அதே மாதிரி இதில் வந்து நம்ம இந்த பொருள் தான் வச்சு கிளிப்பு பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஸோ நம்ம வந்து சோவி வச்சுக்கலாம், இல்லைன்னா சுப்பி, ஃபாரின் சிப்பி, வரி சிப்பி, கோவஞ்சி, புறாமுட்டை, பூனக்கன், தாயச்சோவி, இது மாதிரி எந்த கிழிஞ்சல்னாலும் நம்ம பயன்படுத்திக்கலாங்க. அதுக்கப்புறமா க்ளூகன், அதுக்கப்புறமா அந்த கிளிப்பை இன்னும் கலர்ஃபுல்லாக அழகாக்குறதுக்கு நம்ம வந்து முத்து, பீட்ஸு, ஸ்டோன் இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த ஸ்டோனு முத்து பீட்ஸை ஒட்டுறதுக்கு நம்ம வந்து ஃபெவிகாலோ இல்லைனா ஃபெவிக்யூக் ஏதாவது நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறமா பெயிண்ட் இல்லைனா கிளிட்டர், அதுக்கப்புறமா பெல்ட்டு துணி. ஸோ முதல்ல நம்ம வாங்கின கிழிஞ்சல்களை நல்லா தண்ணியில் கழுவிட்டு காய வச்சுக்கணுங்க. இதில் உடஞ்ச சோவி இல்லைனா கூர்மையான சோவிலாம் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் நம்ம மென்மையாக்கிக்கணும். ஸோ எப்போவுமே முதல்ல கிளிப்பு மேலே நம்ம நேரடியாக எந்த ஸ்டோனையுமே ஒட்டிடக்கூடாதுங்க. முதல்ல ஒரு சின்ன பெல்ட் துணியை எடுத்துட்டு அதை கிளிப்புக்கு மேலே ஒட்டிட்டு அதுக்கு மேலே கிழிஞ்சல்களை நமக்கு பிடிச்ச வடிவத்தில் ஒரு பூ மாதிரியோ இல்லைனா ஒரு அரைவட்டை மாதிரியோ இல்லைனா அந்த ஃபாரின் சிப்பி வச்சு இறகு மாதிரி வச்சு அதுக்கு நடுவில் முட்டை மாதிரி வச்சு கூட நமக்கு பிடிச்ச டிசைன்ஸில் நம்ம இதை உருவாக்கிக்கலாம். நமக்கு பிடிச்ச டிசைன்ஸில் நம்ம அடுக்கிட்டு நம்ம வந்து க்ளூகன் வச்சு ஒட்டிட வேண்டியதாங்க. அதுக்கப்புறமா இந்த கிளிப்புக்கு நடுவில் நம்ம வந்து முத்து இல்லைன்னா கல் வைக்கணும்னா நம்ம வந்து அதையும் வச்சு ஒட்டிக்கணும். ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு 2 மணி நேரம் நம்ம காய வச்சோன்னா அழகான கிளிப்பு ரெடி. ஸோ ஃபுல்லாக ஒட்டினதுக்கு அப்புறமா அதை நம்மளோட தலையில் வச்சு கூட நம்ம கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஸோ இதில் நம்ம சுப்பிலாம் வச்சு ஒட்டும்போது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கார்ட்டூன் ஸ்டைலில் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கடலோட தீம் இருக்குல்ல நீலம் வெள்ளன்னு, ஸோ அந்த கலரில் கூட நம்ம வந்து இதில் பெயிண்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த கிளிப்பை செய்கிறதுக்கு நமக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 10 ரூபாயிலேருந்து 20 ரூபாய் வரைக்கும் தாங்க செலவாகும். ஆனால் நம்ம செய்கிற மாடலை பொறுத்து நம்ம 30 ரூபாயிலேருந்து 50 ரூபாய் வரைக்கும் நம்ம இதை விற்பனை பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இந்த கிளிப்பு வகையிலே பார்த்தீங்கன்னா 20க்கு மேலே மாடல்கள் செஞ்சு கூட நம்ம விற்பனை பண்ணிக்கலாங்க. ஸோ நம்ம செஞ்ச இந்த கிளிப்பை நம்ம வந்து நம்மளோட வார சந்தையில் விற்பனை பண்ணிக்கலாம். இல்லைனா பெண்கள் சுய உதவி குழுக்களில் வந்து கண்காட்சி நடக்கும், ஸோ அங்கே கொண்டு விற்பனை பண்ணிக்கலாம். இல்லைனா திருவிழா நடக்கிற இடங்களில் கூட கடை போட்டு நம்ம விற்பனை பண்ணிக்கலாங்க. ஸோ இதுவும் இல்லைன்னா கிஃப்ட்லாம் வச்சுருப்பாங்களே அந்த கடைகளை கொடுக்கலாம், இல்லை ஹேண்ட் கிராஃப்ட் கடைகள்லாம் இருக்குல்ல ஸோ அங்கே கொடுத்து நம்ம விற்பனை பண்ணிக்கலாம். அதுவும் இல்லைன்னா சுற்றுலா பயணிகள்லாம் அதிகமாக வர்ற இந்த பீச் பக்கத்தில் கடைகள் போட்டு கூட நம்ம இதை விற்பனை பண்ணிக்கலாங்க. அப்புறம் என்னங்க, ஆர்வம் இருக்கிற பெண்கள் தாராளமாக செலவு கம்மியாக வரவு அதிகமாக இருக்கிற இந்த தொழிலை வீட்டிலேருந்து செஞ்சு கூட நம்ம லாபம் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: நாம எல்லாருமே உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில செய்தித்தாள்கள் படிக்கிறது வழக்கம். அந்த செய்தித்தாள்கள் படிக்கும் போது அடியில ஊதா, இளஞ்சிவப்பு, மஞ்சள், கருப்பு கலர்ல 4 புள்ளிகள் இருக்குமே, அதை கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 புள்ளிகளை CMYK சொல்றாங்க. இது சயான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் கீ கலர். அதாவது செய்தித்தாள்கள்ல கருப்பு கலர் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால சில நேரங்கள்ல செய்தித்தாள் பக்கம் தெளிவா இல்லனா இந்த 4 புள்ளிகளும் மேல கீழ மாறி மாறி ஒழுங்கற்ற நிலையில இருக்குமா? இந்த 4 புள்ளிகளும் தெளிவா இருக்கு அப்படின்னா செய்தித்தாள்கள்ல வரிகளும் தெளிவா இருக்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.

பொதுவாகவே பெண்கள் அணிகிற ஆடைகள் வந்து எப்பவுமே அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. அப்படி முன்னாடிலாம் நம்ம பகுதிகளில் அதிகமாக பெண்கள் அணிஞ்ச ஆடைகள்னு பார்த்தீங்கன்னா அது புடவை தாங்க. ஆனால் இப்போ பெரியவங்களுமே அந்த புடவையும் தாண்டி சுடிதார், லெகின்ஸு, குர்த்தி, ஹவுஸ் ட்ரெஸ்ஸு, அனார்கலி சுடிதார், கிராப் டாப்பு, லெஹங்காலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அது அவங்க அவங்களோட இஷ்டம். ஸோ யாருடைய ஆடை அலங்காரத்தை பற்றி நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம். ஆனால் அப்படி அவங்களுக்கு பிடிச்ச ஆடைகளை அவங்க போடுறப்போ அது அவங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தாமல் இருக்கணும்ல. ஸோ அதுக்கு நம்ம அணிகிற ஆடைகளை எப்படி நம்ம அணியலாம் தான் இன்னைக்கான நெய்தப்பெண் நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். தெரிஞ்சுக்கலாமா? ஸோ நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. முதல்ல நமக்கு பொருத்தமான அளவில் நம்ம ஆடை அணியணுங்க. அதாவது ரொம்ப இறுக்கமான ஆடைகள் நம்ம போடாமல் கொஞ்சம் தளர்வாக இருக்கிற மாதிரி. அதுக்காக ரொம்ப தளர்வான்லாம் சொல்லலை, நம்மளோட உடல் வாகுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சௌகரியமான ஆடைகளை நம்ம அணிஞ்சிக்கலாம். ரெண்டாவதா, இந்த குட்டையான பாவாடை மாதிரி இல்லாமல் முழங்கால் வரைக்கும் இருக்கிற மாதிரியான ஆடைகளை நம்ம போட்டுக்கலாம். மூணாவதா, நம்ம போடுற ஆடையோட அந்த கழுத்து பகுதி இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஆழமான கழுத்து பகுதியாக வைக்காம அதுக்கு பதிலாக சரியான முறையில் கொஞ்சம் மேலே ஏற்றி நம்ம வச்சு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பைக்கில் போகிற நிறைய பெண்களுக்கு விபத்து ஏற்பட காரணமே அவங்க ஷால் போடுற அந்த அழகு தாங்க. ஸோ அதனால் ஷால் போடும்போது அதை நல்லா பின் வச்சு அதை காற்றுல பறக்காமல் இருந்தோம்னா அது டயரில் மாட்டாத அளவுக்கு நம்மளை பாதுகாத்துக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா நம்ம அது எந்த இடத்துக்கு போகிறோம், இப்போ நம்ம ஆஃபீஸ் போகிறோமா, இல்லை காலேஜ் போகிறோமா, இல்லைனா ஏதாவது ஒரு விழாக்கு போகிறோமா, இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோமா அப்படிங்கிறத கவனிச்சுட்டு அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை ஆடைகளை அணிஞ்சிட்டு போகணும். இல்லை நம்ம டிராவல் பண்ண போகிறோம்னா நமக்கு சௌகரியமாக நம்ம சுலபமாக நடக்கிற மாதிரி ஓட முடிகிற மாதிரியான ஆடைகளை நம்ம தேர்வு செஞ்சுக்கணும். அதாவது இப்போ சுடிதார் போடுறோம்னா லெகின்ஸ் போடாமல் நம்ம வந்து சல்வார் கமீஸ் மாதிரி அந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லை நைட்டு நேரங்களில் நம்ம வெளியே போகிறோம்னா சிரமமான ஆடைகளை நம்ம தவிர்த்துட்டு வெளியே போகலாங்க. இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போடுவாங்க, இல்லைனா குட்டையான ட்ரெஸ் போடுவாங்கல்ல, அப்படி போடும்போது கூடவே லைட் ஜாக்கெட்டு இல்லைனா ஷாலை நம்ம வச்சுக்கலாம். இது போடும்போது பார்க்கறது கொஞ்சம் ஸ்டைலாக

இருக்கும், அதே மாதிரி நமக்கு ஒரு பாதுகாப்பையும் தரும். பெண்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வெளியே போகும்போது சின்ன விசிலோ இல்லைன்னா சட்டப்படி அனுமதிக்கப்பட்ட செல்ஃப் டிஃபென்ஸ் ஸ்ப்ரே, அதாங்க பெப்பர் ஸ்ப்ரேன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதையுமே நம்ம கூட வச்சுக்கணுங்க. ஏன்னா இப்போ பெண்களுக்கு ஆபத்து வர காரணம் அவங்க அணிகிற ஆடை மட்டும் இல்லைங்க, அவங்கள பார்க்குறவங்களோட தவறான மனப்பான்மை தான். ஸோ என்ன தான் தவறான மனப்பான்மை இருந்தாலும் அதில் ஆடையும் ஒரு பங்கு இருக்கிறதால நம்ம அணிகிற ஆடைகளை நம்ம சரியான வகையில் தேர்வு செஞ்சு நம்ம போட்டுக்கிட்டோன்னா நமக்கு இந்த ஆடையின் நிமித்தம் வர்ற எந்த ஒரு பிரச்சனையுமே வராமல் நம்மளை நாம் பாதுகாப்பாக பார்த்துக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடலோசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா? மொபைலா. இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பிணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நான் மதி. தினசரி வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்கிற ஒரு சில நல்ல பழக்கங்கள் பாத்தீங்கன்னா நம்மளோட ஒட்டுமொத்த நலனுக்குமே, அதாவது நம்மளோட உடலோட ஆரோக்கியம், மன அமைதி, குடும்ப அமைதி, வளர்ச்சின்னு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ஸோ அதை நம்ம கடைபிடிக்கும் போது நம்மளோட வாழ்க்கையிலுமே நிறைய மாற்றங்கள்லாம் வரும். இதில் நிறைய விஷயங்களை நம்மள பலருமே ரெகுலராக செய்கிறதா தாங்க இருக்கும். ஸோ அப்படி ரெகுலராக செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட உடல் வந்து இன்றைக்குமே ஆரோக்கியமாக தான் இருக்கும். அப்படி நம்ம ரெகுலராக பண்ணுற எக்ஸசைஸ், உணவு கட்டுப்பாடு, மொபைல் பயன்படுத்துறது, சுத்தமாக இருக்கிறது, சேமிப்பு, இதையும் தாண்டி நான் இன்றைக்கி சொல்ல போகிற அந்த நல்ல பழக்கங்கள் என்னென்னு தான் கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கீங்க நம்மளோட நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சியில். அப்படி நம்ம ரெகுலரா கடைபிடிக்கிற விஷயங்களையும் தாண்டி இருக்கிற அந்த சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, பொதுவாகவே இரவு நேரங்கள்ல கீரை சாப்பிட கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஆனா செலரி அப்படிங்கிற இந்த தண்டு வகை கீரையை நம்ம நைட்ல தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிடும் போது நம்ம உடம்புல வந்து ஜீரண சக்தியை அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட வயிற்று சுமையை குறைக்கிறதுக்குமே இது உதவி பண்ணுது. ஸோ இயற்கையாகவே இது வந்து தூக்க மருந்து போல செயல்பட்டு நம்மளுக்கு ஆழ்ந்த தூக்கத்தையும் வர வழி செய்யும். ஸோ அது மட்டும் இல்லாம இதுல நீர்ச்சத்து அதிகமா இருக்கிறதால நம்ம வந்து இதை அளவாதாங்க சாப்பிடணும். ஸோ அளவுக்கு அதிகமா நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிறுநீர் கழிக்கிறதுக்காக அப்பப்போ நம்மளை தூக்கத்துல இருந்து எழுந்திருக்க வேண்டி இருக்கும். ஸோ அதனால நம்மளோட தூக்கத்துக்கு தொந்தரவா இருக்கும். அமிர்தமே ஆனாலும் அளவோட சாப்பிடுன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி நம்மளுக்கு தூக்கம் வரணும், சரியான டைஜஷன் இருக்கணும்னா இந்த கீரையை நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்கள்லாம் சோர்வாக இருக்கிற சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், கண்களை மூடி மூடி கொஞ்ச நேரம் அப்படி சிமிட்டினோன்னா சரியாயிரும் அப்படின்னு நினைப்போம். இதுலேயும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தூரத்தில் உள்ள ஏதாவது மரங்களை பார்த்தோன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒரு வகையில் நல்லது தாங்க. அதுலேயும் குறிப்பாக நம்ம வந்து வானம், இயற்கை காட்சிகளாக இருக்கும்ல அப்படின்னு தூரத்தில் இருக்கிறத ரசிக்கும் போது நம்மளோட கண் தசைகளை வந்து நெகிழ்வடைய செய்யும். ஸோ இப்போ நம்ம எல்லாருமே அதிகமாக பயன்படுத்திட்டு வருது பார்த்தீங்கன்னா இந்த மொபைல், லேப்டாப், கம்ப்யூட்டர். ஸோ இதில் அதிக நேரம் நம்ம பார்த்தா கூட ஏற்படுற கண் சோர்வை வந்து நம்ம இந்த பயிற்சி செய்கிறது மூலமாக நம்ம வந்து குறைக்க உதவும். மூணாவதா இடது பக்கமாக தூங்கணுங்க. நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம் தூங்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக படுத்திருப்பாங்க, இல்லைன்னா மேக்ஸிமம் வலது பக்கம் தான் திரும்பி படுத்திருப்போம். ஆனால் நம்ம வந்து இடது பக்கமாக திரும்பி படுக்கும்போது நம்மளோட ஜீரண செயல்பாடு வந்து சரியாக இருக்குங்க. ஸோ நைட்டுலாம் ஒரு சிலருக்கு சாப்பிட்ட உணவு வந்து ஒழுங்காக செரிமானம் ஆகாது, அதே மாதிரி தொண்டை பகுதிக்கு வந்துட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னா நம்ம படுக்கும்போது இடது பக்கமாக திரும்பி படுக்கிறதாங்க நல்லது. நாலாவதா ரோஸ்மேரி எண்ணெய். பொதுவாகவே எந்த எண்ணெயாக இருந்தாலுமே நம்ம நுகர்ந்து பார்ப்போம், அதோட ஸ்மெல் எப்படி இருக்குது, அது கெட்டு போயிருக்கா அப்படின்னு பார்ப்போம்ல. ஆனால் இந்த ரோஸ்மேரி எண்ணெயை நம்ம நுகர்ந்து பார்க்கும்போது நம்மளோட மூளையை சுறுசுறுப்பாக வச்சுக்குமாங்க. அதே மாதிரி எந்த ஒரு கவனச்சிதறலும் வராமல் இது தடுக்குமா. ஸோ எந்த செயலை நம்ம செஞ்சாலுமே அது மேலே ஒரு கவனத்தை கொடுக்குற அளவுக்கு நம்மளோட நினைவாற்றல் திறனையுமே இந்த ரோஸ்மேரி எண்ணெயை நுகர்றது மூலமாக நமக்கு கிடைக்குது. ஸோ அஞ்சாவதா நம்மளோட மூக்கில் தூசி, அலர்ஜி அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஸோ அப்படி பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நம்ம ஏதாவது டேப்லெட் வாங்கி போட்டுட்டு சரி பண்ணிடுவோம். ஆனால் நம்ம குழந்தைங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும்போது அங்கே மூக்கடைக்குது, அலர்ஜி இருக்குன்னா டாக்டர் என்ன கொடுப்பாங்க, ஒரு சலைன் அப்படிங்கிற ஒரு ட்ராப்ஸ் கொடுப்பாங்க, அதாவது அது என்னென்னா உப்பு தண்ணி தாங்க. ஸோ அப்படி நமக்கும் சளி அலர்ஜி மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நம்மளும் உடனே போய் டேப்லெட் வாங்கி போடாமல் டாக்டரோட அட்வைஸ் கேட்டு

நம்மளும் இந்த சலைன் பாட்டில் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ ஆறாவதா நீல ஒளி தடுக்கிற அந்த கண்ணாடி போடுறது. ஸோ மொபைல் லேப்டாப் கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீல கலரில் ஒளி வரும்ல, ஸோ இந்த ஒளி வந்து தடுக்கிறதுக்காக நிறைய பேர்லாம் கண்ணாடி போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம மொபைல் பார்க்குறோம், இல்லைனா லேப்டாப் பயன்படுத்துகிறோம், இல்லைன்னா புக் ரீட் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கண்ணாடியை பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம மூளையோட மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து விரைவாக சுரக்கும். ஸோ அதனால் நமக்கு நல்ல தூக்கம் வரும். ஏழாவதா நாக்கு மூலமாக வாயோட உள்பகுதியை அழுத்துறது. ஸோ ஒரு சிலருக்குலாம் அடிக்கடி விக்கல் வந்துட்டுருக்கும் பார்த்தீங்களா, ஸோ எதுக்காக விக்கல் வருதுன்னே தெரியாது. ஏன்னா தண்ணி நிறையா குடிக்க தான் செய்வாங்க, நல்லா சாப்பிட தான் செய்வாங்க, இருந்தாலும் விக்கல் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த விக்கல் வரும்போது என்ன பண்ணலான்னா, நம்ம நாக்கை வச்சு நம்ம வாயோட மேல் பகுதியை உள்பக்கமாக நம்ம அழுத்தணும். ஸோ அப்படி பண்ணும்போது விக்கல் வர பிரச்சனையை நம்ம தடுக்க முடியுங்க. எட்டாவதா நட்ஸ் சாப்பிட்றது. ஸோ எப்போவுமே ஒரு கைப்பிடி அளவு தினமும் ஏதாவது ஒரு நட்ஸை நம்ம சாப்பிடணும். ஸோ இது வந்து நம்மளோட ஒட்டுமொத்த உறுப்புக்குமே ரொம்பவே நல்லதுங்க. இது வந்து பாதாமா இருக்கலாம், இல்லைன்னா வால்நட்டு, பிஸ்தா, முந்திரி, பிரேசில் நட்ஸ்னு ஏதாவது ஒன்றா சாப்பிடலாம். அப்படி இல்லைனா இந்த எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. இதுலேயுமே முக்கியமாக நம்மளோட தைராய்டு பிரச்சனையை கட்டுப்படுத்தணும்னா நம்ம வந்து பிரேசில் நட்ஸை அதிகமாக சாப்பிட்டுக்கலாம். நம்ம ரெகுலராக பண்ணிட்டுருக்கிற ஒரு சில பழக்க வழக்கங்கள் கூட இந்த எட்டு செயல்களையுமே நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட உடல் இன்னுமே ஆரோக்கியமாக இருக்குங்க. ஸோ மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாமதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: சுரேஷே, நான் அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவான்.
1: ரமேஷ், வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
0: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
1: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கம் விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
0: ஏய் சாரிப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
2: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. இன்று நாடோடி தென்றல் மற்றும் சிந்தனதிப்பூ திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று நாடோடி தென்றல் மற்றும் சிந்து நதிப்பூ திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல. ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தா வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற? காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான், ஆனா நம்ம உசுர காரணம்.
0: என்ன மாலா சொல்ற? காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான், ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: இன்று நாடோடி தென்றல் மற்றும் சிந்து நதிப்பூ திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவி இருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா, திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, இப்ப வாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டில போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னுதான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரியெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அதை சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலாம்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒண்ணு வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்கு தான் பொண்ணுகளை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா, பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இன்று நாடோடி தென்றல் மற்றும் சிந்து நதிப்பூ திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: மணியே மணிக்குயிலே, மாலை இளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே,

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி. கோடான கோடி இதயங்களை வருடிய அந்த மெல்லிய குரலுக்கு எங்கள் இசை வணக்கம். எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள் இதோ.

0: என்னடா நீ உங்க வீட்டுல எல்லாரும் ஸ்வெட்டர் போட்டு சுத்துறீங்க? அனுஷ்டைல்ஸோட கூல் ரூஃப் டைல் தான் காரணம். இது 85% சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்றதுனால வீட கூலா வச்சுக்குது. ஜீரோ வாட்டர் லீக்கேஜ் அண்ட் ஸ்லிப் சர்ஃபேஸ்னு ஆட் ஆன் அட்வான்டேஜ் கூடவே ஒண்ணுக்கு ஒன்னு 2-2 சைஸ்லயும் கிடைக்குது. அனுஷ்டைல்ஸ் மால் மதுரை ராம்நாட் மற்றும் தென்காசி. மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்க இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் மன அழுத்தம் இதயத்தை பாதிக்குமா இல்லையா என்பது பற்றிய இதய நல மருத்துவர் திரு சொக்கலிங்கம் அவர்களின் தகவல்கள் அடங்கிய தொகுப்பு. இது காஸ்மோ ஹெல்த் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
1: எவ்ரி ஒன் அவர் அன் அவருக்கு வந்து 90 பேர் இறக்குறாங்கம்மா. 20 வயதுலேருந்து 30 வயது பயந்திரவாத பார்க்கணும் நேரில் யாரும் பயமுறுத்ததா சொல்ல இந்த கருத்துக்களை புரிய வைப்பதற்காக புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் நோயற்று வாழ முடியும். எதுக்கு இந்த கருத்து சொல்றேன், 20 வயது 30 வயது ஆண்கள் பெண்கள் மாரடைப்பில் வருவதில் இறக்குறாங்க 90 பேர் இந்தியாவில். இப்போ வந்து எல்லாருமே அறிவு அதிகமாக போச்சு, நல்லா உழைக்கிறாங்க, படிப்பு அதிகமாக போச்சு, நல்லா வேண்டிய அளவுக்கு மேலே சம்பாதிக்கிறாங்க. ஆனால் உள்ளே இருக்கின்ற மகிழ்ச்சியை இழக்கும் பொழுது அவன் தன்னையே இழந்துடுறான். இதையும் இயங்க வேண்டும் என்றால் அது உன்னிடம் பேசினால் அது என்ன கேட்கும் நினைக்கிற, இதையும் பேசுது பேசினா அது என்ன கேட்கும், உன்னை என்ன கேட்கும், நான் வைத்திருக்கின்ற பட்டம் பணம் பதவி சொத்து எதுவுமே அதுக்கு தேவையில்லை, மகிழ்ச்சியா மட்டும் இருந்துச்சொல்லும். ஆனால் நான் சொல்லுகின்ற இளைஞர்கள் அனைத்தையும் பெற்றுவிட்டார்கள், உள்ளே இருக்க மகிழ்ச்சியை இழக்கின்றார்கள். இந்த இதய ரத்த குழாயில வந்து ரத்தம் போகணும், அந்த ரத்தத்தில் நியூட்ரியன்ஸ் வேணும் ஆக்சிஜன் வேலை செய்யறதுக்கு. 100,000 முறை இடையும் துடிக்குது ஒரு நாளைக்கு, துடிக்கிறதுக்கு அந்த ரத்தத்தில் குளுக்கோஸ் இருக்கணும், ஆக்சிஜன் இருக்கணும், அதை விட மிக முக்கியம் கொலஸ்ட்ரால் ஒன்று இருக்கணும். எல்லாம் வச்சுக்கோங்க, கொலஸ்ட்ரால் பார்த்து கொலஸ்ட்ரால் ஒன்று இல்லைன்னா இதே நின்றுடும்.
2: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: பாட்டு பாடவா

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எல்லாரும் தூங்கணும்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டு கண்ணையும் மூடி தானே தூங்குவோம். ஆனா ஒரு விலங்கால ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முடியாதான். அப்படியே முயற்சி பண்ணாலும் அது இறந்தும் போயிடுமா? அதுக்கான காரணம் என்ன? அது என்ன விலங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஒரு விலங்கு டால்பின் தாங்க. டால்பின் தூங்கும் போது ஒரு கண்ணை திறந்து இன்னொரு கண்ணை மூடி வச்சுதான் வித்தியாசமா தூங்குமா. காரணம், நம்மள மாதிரி ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முயற்சி பண்ணா அது மூச்சு திணறி இறந்தும் போயிடுமா. ஏன்னா டால்பினோட மூளை தானா செயல்படாது, உடல்ல ஏதாவது அசைவு இருந்துகிட்டே தான் இருக்கணும். டால்பின் தூங்கும் போது மூளையோட இடது பகுதியை தூங்க வைக்க வலது கண்ணை திறந்திருக்கும். வலது மூளை தூங்கினா இடது கண் திறந்திருக்கும். இது மாதிரி கண்களை மாத்தி மாத்தி தூங்கும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பாதையினால் ஒத்துறவாய் பேசிவிட்டு எட்டி எட்டி இப்படி ஓடலாமாடி
1: பார்வையினால் ஒத்துறவாய் பேசிவிட்டு எட்டி எட்டி இப்படியும் ஓடலாமா
0: கையை தொட்டு பேச மாட்டேன்

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் மன அழுத்தம் இதயத்தை பாதிக்குமா இல்லையா என்பது பற்றிய இதய நல மருத்துவர் திரு சொக்கலிங்கம் அவர்களின் தகவல்கள் அடங்கிய தொகுப்பு. இது காஸ்மோ ஹெல்த் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: கொலஸ்ட்ரால் நம்ம உயிரை காப்பாற்றும். இப்ப ரத்தத்திற்கு கொலஸ்ட்ரால் ஃபில்டர் பண்ணி எடுத்தோம் வச்சுங்க, அடுத்த நொடி நாம் அனைவரும் இறந்துடும். அடுத்த நொடி கொலஸ்ட்ரால் நம்மளே காப்பாற்றி கொண்டிருக்கிறது. எப்ப காப்பாத்துது? மகிழ்ச்சியாக வரையும் ரத்தத்திலிருந்து காப்பாத்துது. வேலை செய்யணும், திருமணம் வாங்கணும், சம்பாதிக்கணும், கோல் பிக்ஸ் பண்ணி நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது அட்ரினல் ஹார்மோன் சுரக்குது. அந்த அட்ரினல் ஹார்மோன் சுரக்கும் பொழுது கவனிச்சுக்கிற நேயர்கள், ரத்தத்தில் இருக்கின்ற கொலஸ்ட்ரால் ரத்த குழாயில் கொஞ்சம் வெள்ளையே தெரியுது பார்த்தீங்களா, ரத்த குழல் கொஞ்சம் கொஞ்சமா படியுது. ரத்த குழல் கொலஸ்ட்ரால் படிவதற்கு ஒரே ஒரு காரணம், நீ மகிழ்ச்சியை இழப்பதால். இந்த பிளாக் ஏற்படுறதுக்கு அடைப்பு வர்றதுக்கு குறைஞ்சி 15-20 வருஷம் ஆயிடும். பேஷண்ட் என்கிட்ட வர்றார் அட்டாக்கோட, 40 வயசு, மேசிவ் அட்டாக், அடைப்பு அவருக்கு 90% இருக்கு. அந்த 90% அடைப்பு 22 வயசுலயே வந்துடுச்சு, 18-20 வருஷத்துக்கு நீங்க வந்துடுதுமா, அது அடைப்பு வர்றது. இப்ப டான்ஸ் ஆடுறாங்க 22-23 வயசு, வேலை செய்யறாங்க, ஜிம்ல இருக்கு, அது வந்து அடைப்பு இல்லை, அக்யூட் ஸ்ட்ரெஸ். அப்ப நேர்களுக்கு புரிஞ்சுக்கணும், இந்த வேக்ஸ்லைனிங் சின்ன கீரல் விழுந்துடும். இந்த கீரல் விழுந்தவுடன் முக்கியமா பாருங்களேன், ஒரு நொடியில் ரத்தம் உறைந்து விடும். ஸோ ரத்தம் உறைவதற்கு ஒரு நிமிடம் எப்போ வரும்? டென்ஷனு, அமைதியற்ற நிலை, கோபமும் வருது. அந்த சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் பாருங்க, டென்ஷன் ஆகும்பொழுது மாத்திரம் ஸ்மோக் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்களே, டென்ஷன்ல அட்ரினல் கூடுது. அட்ரினல்

0: கொடுமை ஸ்மோக் பண்ணி நிக்கோட்டின் இரண்டுமே ரத்த குழல் கீழே விழுந்து ரத்தம் கிளாட் ஆகி ஒரு நொடியில் ரத்தம் போறது போய் உடனே இறந்துறாங்க. ஸோ அடைப்படுவதற்கு பல வருடங்கள், ரத்தம் உறைவதற்கு 2 நிமிடம். ஸோ அவாய்ட் அரி ஒரி கரி டு கெட் பரிட். இந்த அரி ஒரி கரியில இருக்கும் என்ன ஆகுதுன்னா, கிரானிக்கா வந்து ரத்த குழல் கொலஸ்ட்ரால் படிய ஆரம்பிச்சிடும், நெகட்டிவ் ஹார்மோன்ஸ். அதுல அக்யூட் ஸ்டேஜ் வந்ததுன்னா கிளாட் ஆயிடுது.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதை யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அறிவோம் 1000, இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4.
4: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் மன அழுத்தம் இதயத்தை பாதிக்குமா இல்லையா என்பது பற்றிய இதய நல மருத்துவர் திரு சொக்கலிங்கம் அவர்களின் தகவல்கள் அடங்கிய தொகுப்பு. இது காஸ்மோ ஹெல்த் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
7: ஒவ்வொருவனுக்கும் இயற்கையோ கடவுளோ கொடுத்த நேரம் 24 மணி நேரம். ஒரு செகண்ட் எக்ஸ்ட்ரா உனக்கு கொடுக்க மாட்டார். இந்த 24 மணி நேரத்தை 3 வகுத்து வேண்டும். 8 8 8 முதல் 8 மணி நேரம் மீ டைம், உன்னுடைய நேரம். அது நீ என்ன பண்றதெல்லாம் நீ பண்ணணும். அந்த மீ டைம்ல போய் மற்றவங்களை இன்டர்வியூ பண்ண விடக்கூடாது. யாரா தான் சரி, நீ அதை ரசிச்சு வாழ கத்துக்கணும். அது 8 இருக்குதுமா, நீ எழுந்துருக்குது, பல் வளர்க்குறது, குளிக்கிறது, அதெல்லாமே மீ டைம். அடுத்த 8 படிக்கிறது, வேலை செய்யறது, சம்பாதிப்பாக பண்றது, எதுவா இருக்கட்டும், அது 8 இந்த கடைசி 8 ஒன்று இருக்குல்ல, அந்த கடைசி 8 மிக மிக முக்கியம், தூக்கம். அதான் சொல்றேன், தூக்கம் இருக்கும் பொழுது மட்டும்தான் எல்லா உறுப்புகளும் ரீஜெனரேட் ஆகும். யாரெல்லாம் தூக்கத்தை காம்ப்ரமைஸ் பண்றாங்களோ அவங்க எல்லா வியாதியும் வந்து வரவேற்றுவாங்க. சில பேர் இந்த வாரம் நைட் டியூட்டி பார்ப்பாங்க, அடுத்த வாரம் டே டியூட்டி, மாறி மாறி. ஸோ எந்த நேரம் எப்படி தூங்கினாலும் 8 ஓய்வு எடுத்துருவாங்க. சப்போஸ் 19:20

0: பகலை நீ நைட் லேட்டா தூங்குறீங்க, தூங்கும் போது நல்லா ஆழ்ந்து தூங்குறோம். தூங்குறது பாத்தீங்கன்னா 2 நிமிடத்துக்கு தூங்கிடணும், ஆழ்ந்த தூக்கம் வரணும். தூங்குறதுக்கு நல்லா வரணும் என்ன தெரியுமா பண்ண, முக்கியமா சொல்றேன் பாருமா, சாப்பிட்ற உணவு தூங்குறதுக்கு முந்தி வயிற்றை விட்டு காலி ஆகிடும். 7 மணி நேரமாவது தூங்கினாதான் உங்களுக்கு அடுத்து நல்லா இருக்கும். அதை காம்ப்ரமைஸ் பண்ண பண்ண எல்லா வியாதிகளையும் வர வச்சிருக்க. அதை அடிக்கடி சொல்றேம்மா, மகிழ்ச்சி சிறந்த மருந்து, ஈக்குவல் மருந்து தூக்கம், ரெண்டுமே இந்தியமா இருந்தது. தூக்கத்தை இழந்தவர்கள் எல்லா வியாதிகளும் வந்துடும்மா. அதான் முக்கியமா சொல்றேன் பாருங்க, 3 நோய்கள் தான் உலகத்தை மக்களை கொண்டுட்டு இருக்குது. நம்பர் 1 கிலோ ஹார்ட் அட்டாக், 2வது கேன்சர், 3வது ஆக்சிடென்ட் இன்க்ளூடிங் சூயிசைட். இதை 3 இப்பொழுது மனம் வைத்தால் போதும், 100க்கு 100 தடுக்க முடியும்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி. காலம் மாறலாம், ஆனால் இந்த குரலின் மாயம் என்றும் மாறாத எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள்.
2: இஞ்சி ஈடு பழக மஞ்சச்சவ பழக

எஸ் ஜானகி அம்மாவை என்றும் அன்புடன் நினைவு கூறுவோம். கடல் ஓசை FM 90.4 என்றும் இசையாய் எங்கள் மனதில்.

0: மற்றும் தெங்காசி
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4.
4: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் மன அழுத்தம் இதயத்தை பாதிக்குமா இல்லையா என்பது பற்றிய இதய நல மருத்துவர் திரு சொக்கலிங்கம் அவர்களின் தகவல்கள் அடங்கிய தொகுப்பு. இது காஸ்மோ ஹெல்த் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: நம்ம ட்ரெட்மில் போறலாம், சைக்கிளிங் போறோம், எந்தனாலும் சரி, அந்த எக்ஸசைஸ் பண்றது வந்து மகிழ்ச்சியோடு பண்ணணும். மகிழ்ச்சியோடு எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது எனாமினஸ் பெனிஃபிட் என்டார்ஃபின் இது பண்ணதில்லை. நிறைய பேர் என்ன நினைக்கிற முக்கியமான சொல்லணும், வெயிட்டு குண்டா இருக்கிறாங்க, கால் முட்டு வலி இருக்கும், அதில் போய் வெயிட்டை குறைக்கிறேன்னு சொல்லி ட்ரெட்மில் பண்ணீங்கன்னா உங்க நீ ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படும். இப்போ எந்த ஜாயிண்ட்லையும் வலி இருக்கக்கூடாது. இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுங்க, வெயிட் அதிகமாக வச்சுங்க, 5% குறையாது. வெயிட்டை குறைப்பதற்கு எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் கிடையாது, ஒன்லி உணவு. அந்த உணவை பற்றி நம்ம சொல்லும்போது பேசுவோம், உணவு மட்டும்தான் குறைக்க முடியும். உடற்பயிற்சி இன்றைய மேல் ஆக்கிக்கிட்டு சில பேர் 10,000 ஸ்டெப் போகணும்னு சொல்லி 9,000 ஸ்டெப்ஸ் போடுறான் வச்சுக்க, 1,000 குறைஞ்சி டென்ஷன் அட்டாக் வந்துடும். இந்த எட்டும் போகிறது ரிவர்ஸ், உனக்கு வேண்டிய எக்ஸசைஸ் எது பண்ண முடியுமோ நீ பண்ணிக்கிட்டு இருந்தால் போதும்மா. 90% ஹார்ட் அட்டாக் வந்து வழியோட வரும். மாறு அடைப்பு, மாறில் அடைப்பு மாதிரி இருக்கும், கைக்கு பரவும், தொண்டர்கள் கூட பரணும், மூச்சு திணறல், வேர்வை எல்லாமே இருக்கலாம். இந்த 10-15% சைலண்டா வரும். அது பெண்களுக்கு எப்பொழுதுமே வழியை தாங்குகின்ற சக்தி அதிகமாக இருப்பதால் அவள் வழியே தெரியாது. எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான். அவங்க பெயின் த்ரெஷோல்ட் இஸ் மோர் ஃபார் லேடிஸ். அப்ப என்ன தெரியுமா, எஸ்பெஷலி யாருக்கெல்லாம் சைலண்ட் ஹார்ட் அட்டாக் வரும் தெரியுமா, 80 வயது ஆயிடுச்சுன்னா சைலண்ட் அட்டாக், தூக்கு மாத்திரை சாப்பிட்டா வரும், ஆல்கஹால் பண்ணா வரும். அந்த நிறைய பேருக்கு வந்து சுகர் இருக்குதுன்னு வச்சுங்க, சின்ன வயசுலேயே அவங்க அட்டாக் வந்து அவ்வளோ தெரியாது. இது நாலுமே சைலண்ட்டு. மிஞ்சியெல்லாம் நான் ஆரம்பிக்கும்போது ப்ராக்டிஸ் 60 வருஷத்துக்கு வந்தேன், 40-45 வயது பெண்கள் மாதவிடா இருக்கிறவரை அட்டாக் வராதுமோ. ஏன்னா அந்த ஈஸ்டர்ன் ஹார்மோன் இதில் கடவுள் இயற்கையில் கொடுத்த அந்த ஹார்மோன் ரத்த குழல் கொலஸ்ட்ரால் படிய விடாது. ரத்த குழல் கீரல் விடாமல் பார்த்துக்கொள்ளணும், ரத்தம் உறைவதும் தடுக்கும், முழுமை உண்டு. ஆனால் இப்போ இருக்க பெண்கள் ஆண்களுக்கு சமம் சொல்லி போட்டி போட்டு அவங்களும் அந்த ரேட் ரேசிங் மாதிரி போய் அந்த ஈஸியின் பெனிஃபிட் போய் அட்ரினல் ஓவர கார்டிசால் திறக்கும் பொழுது அவங்களும் ஈக்குவலாக அஃபெக்ட் பண்ணியிருந்த. பெண்களுக்கு எப்படின்னா அட்டாக் வர்றது வழின்னு தெரியாத இருக்கலாம். அவங்களுக்கு முதல் சிம்டம் என்ன தெரியுமாங்கம்மா, ஒரு டயர்டாக இருப்பாங்க, ஒரு வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு படபடப்பு வரும், வேர்க்கு வரும். நிறைய பேர் வந்து கேஸ் ட்ரபுள் அசிடிட்டி நினச்சிப்பாங்க, கைக்கு பரவுற வழியை வந்து ஷோல்டர் பெயின் நினச்சிப்பாங்க, ஆர்த்ரைட்டிஸ் நினச்சிப்பாங்க. நீங்கள் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. உங்கள் டாக்டர் போய் பரிசோதனை பண்ணால் தான் ஹார்ட் ட்ரபுளாக இல்லைன்னு கண்டுபிடிச்சிடணும். தவிர இந்த 1 ஹவர் கோல்டன் ஹவர்மா. நீங்கள் அந்த டைமில் ஏதாவது சிம்டம் வருது, நீங்களே காரோ சைக்கிளோ பைக்கிலோ ஓட்டிட்டு நீங்கள் போகக்கூடாது. 108 இந்தியாவுடைய கோடு ஆம்புலன்ஸ், 15 மினிட்ஸில் வந்துடுவாங்க. அந்த ஆம்புலன்ஸ்லாம் நீங்கள் போகணும், போய் ஈஸியாக எடுக்கலாம், போகும்போது ஈஸியாக எடுத்து கண்டுபிடிச்சிட்டு வைத்தியம் பண்ணோம்னா கட்டாயம் காப்பாற்றப்படும்.
6: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் மன அழுத்தம் இதயத்தை பாதிக்குமா இல்லையா என்பது பற்றிய இதய நல மருத்துவர் திரு சொக்கலிங்கம் அவர்களின் தகவல்கள் அடங்கிய தொகுப்பு. இது காஸ்மோ ஹெல்த் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: முக்கியமானது அவங்களை வந்து ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆக அப்படி பாத்துக்கணும், காமா பண்ண சொல்லணும், போனை பண்ணணும். இப்ப எல்லா வீட்டிலும் அவனுக்கு சொல்றமா 325 மில்லிகிராம் வீட்டில் ஆஸ்பிரின் ஒரு மாத்திரை வச்சுக்கணும். இந்த 325 மில்லிகிராம் ஆஸ்பிரின் சாப்பிட்ட உடனே 15-20 நிமிடத்தில் ரத்தம் கிளாட் ஆனதுன்னு சொல்லணுமா, அது ரத்தம் கிளாட்டை கரைச்சிடும். ஆஸ்பிரின் ஒரு சின்ன மாத்திரை, அது வந்து உங்களை காப்பாற்று. முதலே நீங்களே வச்சு டிசைட் பண்ணி அது கேஸ் ஸ்டவ் நினைச்சு ஏமாந்துடக்கூடாது. இப்போ டென்ஷனுக்கு ஈக்குவல் ஸ்மோக்கி, நிக்கோட்டின் வந்து ரத்த குழாய சுருங்க வைக்கும், கிளாட் ஆகும், ரத்த துடிப்பு அதிகமாகும், பிபி கூடும், எல்லாமே வந்துடும். ஸ்மோக்கி லங்ஸை அஃபெக்ட் பண்ணுறது.

0: கீழ் உறையாத எண்ணெய் இருந்தால் நல்ல எண்ணெய்மா. இப்ப எள்ளெண்ணில் எடுக்கிற எண்ணெய் பேர் ஜிஞ்சிலியாய் நல்லெண்ணெய். அதை விட முக்கியம் அரிசி தவிட்டெண்ணெய், ரைஸ் பிரான் ஆயில், அது ஆலிவ் ஆயிலோட பெட்டர். இந்த ஆயிலாம் உறையாது, அது சாப்பிட்டா கூட கொலஸ்ட்ரால் கூட விடாது, கூண்ண கொலஸ்ட்ரால் குறைக்கிற சக்தி இந்த எண்ணெய். அதை அடிக்கடி சொல்றேன், தயவுசெய்து ஆயிலை குறைத்து உங்கள் ஆயிலை கூட்டி கொள்ளுங்கள். ரொம்ப அதிகம் சாப்பிடக்கூடாது. நம் முன்னோர்கள் பார்த்தேன் ரெண்டு வேலைன்னு சொன்னீங்கன்னா, உண்மையில் மனிதன் வாழ்வதற்கு ஒரு வேலை போதும். அதை சொல்ல, ஒரு வேலை சாப்பிட்டால் யோகி, ரெண்டு வேலை சாப்பிட்ட போகி உடல் நலத்துடன் இருப்பான், மூணு வேலை சாப்பிட லோகி வியாதிகளை வரவேற்கின்றான், நாலு வேலை சாப்பிட்டா அவனை துரோகின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அது வந்து நம்ம சாப்பாட்டினால் நம்மளை கொள்ளக்கூடாது. முதல்ல அரை மணி நேரம் வாக் பண்ண போதும், நான் 40 நான் 45 உண்மையா உடம்புக்கு நலமாக இருக்கணும்னா 60 நிமிடம் எக்ஸசைஸ் பண்ணுமா, 60 மினிட்ஸ் ஆகிக்கும். அந்த எக்ஸசைஸ் வந்து டைனமிக் எக்ஸசைஸ், டைனமிக்ல கண்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் தான், கைனடிக். ஆர் அது வந்து என்ன பண்ணணும்னா ஏரோபிக் எக்ஸசைஸ். நீ பிரிஸ்கா நடக்கலாம், சைக்கிள் ஓட்டலாம், நீ இந்த எதுவாக இருக்கிற உங்கள் சக்திக்கு நீங்கள், நான் 8 மணி ஏறணும், 9 மணி ஏறணும், நீங்கள் ஏறக்கூடாது. அது எது டியூனப்பாக இருக்கீங்க பண்ணால் அந்த எக்ஸசைஸ் வந்து எண்டார்ஃபினை சுரக்கிற அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா அது பெனிஃபிட் எனார்மஸ் ஆகிடுமா. ஸோ எக்ஸசைஸ் எ மேண்டேட்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டையாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
3: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் மன அழுத்தம் இதயத்தை பாதிக்குமா இல்லையா என்பது பற்றிய இதய நல மருத்துவர் திரு சொக்கலிங்கம் அவர்களின் தகவல்கள் அடங்கிய தொகுப்பு. இது காஸ்மோ ஹெல்த் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
4: SOS சால்ட், ஆயில், சுகர், இது மூணு வெள்ளையானது தவிர்க்க கூடாது, அளவோட சாப்பிடணும். எல்லாமே முக்கியம். அளவு அதிகமாக சாப்பிடும் பொழுது அனைத்துமே கெடுதலாக மாறிடுதுமா. எப்போ அதிகமாக சாப்பிட்றீங்களோ, சால்ட் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா என்ன ஆயிடுத்துமாம்மா, சால்ட் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா அவனுக்கு பிபி கூடிடும். பிபி கூடிச்சுன்னா ரத்த அழைப்பு வந்துடும், இதயத்துக்கு ஸ்ட்ரெயின் ஆகிடும், மூளைக்கு ஸ்ட்ரெயின் ஆகிடும். ஸோ சால்ட்டு நீங்கள் குறைக்கணும், ஆயிலை அளவோடு சாப்பிடணும். அதோட சுகர் வந்து என்ன தெரியுமாம்மா, அந்த எனர்ஜி சுகர் அதிகமாகமாக அதை சாப்பிடும் பொழுது யூஸ் பண்ணலாம் வச்சுங்க. இப்ப வந்து நம்ம கோதுமை அரிசி, நம்ம வந்து இது என்னன்னா உருளைக்கிழங்கு, எது ஸ்டார்ச் அதிகமா இருக்குதோ அந்த எனர்ஜி நீங்க பயன்படுத்தலன்னா உங்க லிவர் ஈஸியா கொலஸ்ட்ரால ஃபேட்டை கன்வெர்ட் பண்ணி உடம்பு மொத்தம் உங்களை வந்து ஃபேட்டு சேர்த்து விட்டுடுமா. எந்த ஆல்கஹாலும் கெடுது, ஆல்கஹால் என்ன தெரியுமா, எத்தனால்மா. அந்த எத்தனால் வந்து நம்ம சாப்பிட்டவுடன் அசிட்டாலிட்டி மாறி அதான் அவனுக்கு வந்து அந்த ஹையுடைய எஃபெக்ட், பிரெயினுடைய என்ஜாய் பண்ணிட்டு இதெல்லாம் வருது. அந்த அசிட்டாலிட்டி வந்து எல்லா உறுப்புகளையும் கெடுத்துரும். இப்போ லாஸ்ட் இயர் உலகத்தில் சொல்லிட்டோம் என்ன தெரியுமாம்மா, ஆல்கஹால் இஸ் எ இம்பார்ட்டன்ட் ப்ரொடியூசிங் கேன்சர் ஆஃப் ஆல் ஆர்கன்ஸ். இந்த அசிட்டாலிட்டி இஸ் எ கார்சினோஜெனிக், லிவர் டேமேஜ் பண்ணு எல்லாம் வருது இல்லை. அதை விட நீங்கள் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் ரெண்டுமே கெடுதல். உலக அளவில் மேக்சிமம் ஹார்ட் அட்டாக் காலை 5 மணிலிருந்து 8 மணி வரை, அதுவும் திங்கட்கிழமை தான் அதிகம். ஏன்னா சனி ஞாயிறு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு திங்கட்கிழமை போகிறது பிடிக்காத படிக்கும் போகிறதுக்கு வேலைக்கு போகிறதுக்கு இறந்துறான். எப்படின்னா சர்க்காடியம் ரித்தம்னு உண்டுமா. இந்த சர்க்காடியம் ரித்தம்னா என்னதுன்னா நைட்டு தூங்குறோம், மார்னிங் எழுந்திருக்கோம். நீ எழுந்திருக்கிற நேரம் முக்கியம் இல்லை, கிழமை முக்கியம் இல்லை. அதை பிளான் பண்ணி மகிழ்ச்சியோட செய்ய ஆரம்பிச்சா உங்களை வந்து எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணலாம். நீங்க சொன்ன ஆச்சரியப்படு, மனிதனுடைய உடம்பில் 40 trillion செல்ஸ் இருக்குது, 10,000 கோடி பிரெயின் செல்ஸ் இருக்குது. இரண்டையும் உயிர் உடல் ஏங்க, அதை காப்பாற்றுவது தாங்கி பிடிப்பது மனம் மட்டும். மனம் வந்து பார்க்க முடியாது, தொட முடியாது. அந்த மனதை நீ நேர்மறையாக வைத்துக் கொண்டால் 100 வருடம் கடந்து வாழும். இந்த சொற்களை நீங்கள் கற்றுக்கிட்டேன்ல, மெடிசன் நான் கற்றுக்கொண்ட என் மெடிசன் நான் அனைவரும் கற்பித்துக் கொண்டிருக்கின்றேன். மாணவர்கள், நோயாளிகள், உணவு மீடியா மூலம் உலக அளவில் அதை சொற்களையும் கடைபிடிப்பதால் மட்டும்தான். 82 வயசு சொற்களையும் மாத்திரை சாப்பிடலையே, அதாவது நேயர்கள் மருந்து நிறுத்திடக்கூடாது. டாக்டரை கேட்டு கொஞ்சமாக குறைச்சிடலாம், அதுவும் மனசுல வச்சுக்கணும். நன்றி, வணக்கம்.
0: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காது குத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எது?
1: பெண்.
0: பெண்கள் இல்லாத உலகத்திலே கண்களினாலே என்ன பயன்?

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை, ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4. வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேட்பீங்க, எதுல கேக்குறீங்க? வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709-4-3-9-9-9. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி. கோடான கோடி இதயங்களை வருடிய அந்த மெல்லிய குரலுக்கு எங்கள் இசை வணக்கம். எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள் இதோ.

0: ஆடை உலகின் அரசன் அய்யூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அய்யூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல, பிரைஸும் நார்மலை விட ரொம்ப அதிகமா இருக்கு.
2: அட, நம்ம அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்ல ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்போதும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
3: அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: காலையில எந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நம்ம எல்லாருக்கும் ஈஸியா சமைச்சு கொடுத்து விடுற பொருளா இருக்கிறது முட்டை. முட்டையில அதிகமான புரதச்சத்து லூடின் சியாங்கின் இருக்கிறதுனால கண் நோய் வராம கண் புரை ஏற்படாம தடுக்கும். இப்படிப்பட்ட முட்டைய எப்படி கெட்டு போன முட்டையா இல்ல நல்ல முட்டையான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முட்டைய தண்ணி நிறைஞ்ச பாத்திரத்துல போடும் போது அந்த முட்டை மிதந்தா அது பழைய முட்டை. அதே முட்டை தண்ணிக்குள்ள போய் அடிப்பகுதியை தொட்டா அது புது முட்டை.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல்

0: மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோஷியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோஷியல் மீடியா நல்லதா கெட்டதா?
2: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
2: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம், அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
0: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
0: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
2: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம், அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: என் மனசுல நேத்து வரைக்கும் எதுவுமே இல்லை, ஆனா அவன் வந்ததுக்கு அப்புறம் இப்ப இடமே இல்லை. வெறுமையா இருந்தேன்னா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு. சுத்தியிலும் பணியா இருந்தாலும் மனசு வேர்க்குது. என்னடா இது புதுசா இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனா ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது. அவளை மறுபடியும் பார்த்தா இங்கே இருந்துருவேன்.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். நீங்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடலோடு விளையாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நானி தியஸ்ரீ மற்றும்
2: ஜான் ஹோரேப்.
1: ஓகே, நம்ம ஜான் ஹோரேப் தம்பியுமே வந்து என்ட்ரி ஆயாச்சு. சரி, இன்னைக்கு என்ன கேம் அப்படிங்கிறத நானும் என்ட்ரியிலே சொல்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம கலர்ஸ் கேம் தான் விளையாட போகிறோம். இந்த கேம் விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு நம்ம ஜான் ஹோரேப்க்கு ஒரு எண்ணம். அது மட்டும் இல்லாமல் நம்மளும் அதையே ஃபீல் பண்ணதுனால சரி இந்த ஒரு கேம் இருக்கட்டுமே அப்படின்னு இன்றைக்கி நம்ம கலர்ஸ் கேம் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கேம் எப்படி விளையாடணும் அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு கலர் சொல்லுவோம், அந்த கலரில் இருக்கக்கூடிய பொருட்கள் மாறி மாறி சொல்லணும், அவ்வளோதான் கேமு. அந்த வகையில் நேயர்களுக்கான முதல் நிறம் மங்களகரமாக மஞ்சள் நிறம் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு. அதனால மஞ்சள் கலர்ல என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குதோ அதெல்லாமே கேதர் பண்ணி வச்சுக்கோங்க, அதாவது கையில கிடையாது, உங்களோட மைண்ட்ல. அது எல்லாத்தையுமே வந்து மாறி மாறி சொல்லணும். அடுத்த பகுதியில் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறவங்க 7094399999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். சரி, இன்னைக்கு நீங்க என்ன தகவலோட வந்திருக்கீங்க ஜான் குரேப்?
2: நான் இன்னைக்கு வந்துட்டு நம்ம அம்மாக்கள்லாம் ரசம் அங்கே இருந்துருது, இது இல்லாம செய்யவே மாட்டாங்க, அதாவது மிளகுக்கா.
1: சரி, ஓகே, ரிவீல் பண்ணிட்டீங்க. மிளகு பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் என்னென்ன, அதோட வரலாறு ஒன்றுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஜான் ஹோரேப்பும் கண்டிப்பாக சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்ன டே அப்படிங்கிறதையுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வந்து சர்வதேச சுறா விழிப்புணர்வு தினம் அப்படிங்கிறது கடைபிடிக்கப்படுது. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சுறாக்கள் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு கட்டுக்கதைகள் தான் ஞாபகம் வரும். அது வந்து மனிதர்களை சாப்பிட்றோம், அது ரொம்ப டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக கூட நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சமூக வலைதளங்களில் பார்த்துருப்போம். அதாவது ஒரு பெண்ணை வந்து அந்த சுறா வந்து கடிச்சு சாப்பிட்டுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம். ஆனால் அது எல்லாமே வந்து ஒரு பிம்பமாக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அது வந்து உண்மையிலே கடலோட சூழலியலுக்கு ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் வந்து இந்த பலவீனமான மீன்கள் எல்லாத்தையுமே வந்து சாப்பிடுமா, நோயில் ஏதாவது ஒரு மீன் இருந்தாலுமே அதையுமே வந்து இது சாப்பிடுமா. அதனால கடலில் வந்து ரொம்ப ஒரு சுத்தமான ஒரு சூழ்நிலையை வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா மன்னார் வளைகுடா பகுதிகளில் நிறைய பேர் வந்து பார்த்ததாகவும் சொல்லியிருப்பாங்க. அந்த திமிங்கல சுறா அதெல்லாம் வந்து ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 160க்கும் மேற்பட்ட வகைகள் வந்து இருக்குதான். அது மட்டும் இல்லாமல் இதோட துடுப்புகளுக்காக வந்து சில பேர் வந்து வேட்டையாடுவாங்களாம், அதெல்லாம் செய்யக்கூடாது. அந்த சுறாக்களுமே வந்து அழிஞ்சிட்டு வரக்கூடிய ஒரு உயிரினம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அதுக்கான ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸ் டேவாக இன்னைக்கு கடைபிடிக்கப்பட்டுட்டு வருது அப்படிங்கிறத சொல்லிட்டு, இன்னொரு தகவல் விளையாட்டு தகவல் தான், கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முக்கியமான சாதனையாக தான் இருக்கும். நாங்கள் வந்து ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருந்தோம், டெஸ்ட் மேட்ச் நடக்குது பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு மேட்ச்ல இப்போ யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது லண்டன்ல இருக்கக்கூடிய லார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு மைதானத்தில் தான் பெண்களுக்கான டெஸ்ட் போட்டி, அதாவது முதல் போட்டி அப்படிங்கிறது 142 வருஷம் அதில் கழித்து ஒரு டெஸ்ட் வரலாற்றில் முக்கியமான ஒரு முதல் போட்டியாக வந்து பெண்களுக்கு நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதில் முதல் இன்னிங்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா 285 ரன்கள் வந்து எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கிலாந்து பார்த்தோம் அப்படின்னா 170 ரன்கள் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ரெண்டாவது இன்னிங்ஸில் இந்தியா வந்து 341 ரன்கள், அதுக்கப்புறம் வந்து 457 ரன்கள் வந்து எடுத்துச்சு அப்படின்னா இங்கிலாந்து டீம் வின் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு முடிவுமே வந்து நேத்தே தெரிய வந்துருச்சு. அதாவது 4வது நாள் ஆட்டத்தில் வந்து எல்லாருமே வந்து அடுத்தடுத்து இந்தியன் டீம் பவுலர்ஸ் கிட்ட வந்து அவுட் ஆகிட்டே இருந்ததுனால அந்த ஒரு மேட்ச்ல அவங்களால வின் பண்ண முடியலை. இதனால இந்தியா டீம் வந்து 1-0 அப்படின்னு அந்த டெஸ்ட் மேட்சுக்கான ஒரு கோப்பையுமே வந்து கைப்பற்றியிருக்காங்க. அந்த ஒரு முக்கியமான மேட்ச்க்கு வெற்றியை தேடித்தந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஹர்மன்பிரீத் கவுர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க தான் கேப்டனாக இருந்து அந்த ஒரு டீமையுமே வந்து வழி நடத்தியிருக்காங்க. ஆனால் அதை தவிர விக்கெட்டுகள் நிறைய சாச்ச இன்னொரு ஒரு பிளேயர் இருக்காங்க, கிராந்தி கவுட் அப்படின்னு. அவங்களுக்கு தான் வந்து இந்த ஆட்ட நாயகி விருது அப்படிங்கிறதுமே கிடைச்சிதுன்னு சொல்லிட்டு அடுத்ததாக சுறா படத்திலிருந்தே ஒரு பாடல் ஒன்று வரப்போகுது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நமது தீவில் புதிதாக உதயமாகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC, அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன். பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9752067773.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: ஆடை உலகின் அரசன் அய்யூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அய்யூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: காலம் மாறலாம், ஆனால் இந்த குரலின் மாயம் என்றும் மாறாத எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள்.

0: எஸ் ஜானகி அம்மாவை என்றும் அன்புடன் நினைவு கூறுவோம். கடல் ஓசை எஃப்எம் 90.4 என்றும் இசையாய் எங்கள் மனதில்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்களோட விளையாடு. இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 5:24 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
1: ஜான்ஹோரே.
0: அது மட்டும் இல்லாம ஜானகி அம்மாக்கான ஒரு ட்ரிபியூட்டா வந்து நம்மளோட நிகழ்ச்சிகள்ல வந்து ரெண்டு பாடல்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதையுமே நேயர்கள் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இன்னைக்கான நிகழ்ச்சியிலயுமே ஒரு கேம் ஒன்று போயிட்டு இருக்கு, கலர்ஸ் கேம் அப்படிங்கிறது. நாங்க வந்து முதல் கலர் கொடுத்தாச்சு, அதாவது மஞ்சள் நிறம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதுக்கு நேயர்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமா வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. அந்த வகையில பாமர்ல இருந்து ஃபாத்திமாக்கா 4 பதில்கள் அனுப்பியிருக்காங்க. மாம்பழம், எலுமிச்சை பழம், வாழைப்பழம், பலாப்பழம் அப்படிங்கிறது, அது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா நம்ம வந்து நிறைய பொருட்கள் அதாவது மாறி மாறி சொல்லும் பொழுது இன்னுமே வந்து கேம் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டு அவங்களுமே ஒரு பாடல் கேட்டிருக்காங்க கோவா படத்துல இருந்து. அந்த பாடல் அடுத்ததா வரப்போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு நேயரும் மெசேஜ் மூலமா பதில் சொல்லியிருக்காங்க. பாமன்ல இருந்து நம்ம தீனா அண்ணா தான் வந்து மெசேஜ் மூலமா வந்து மஞ்சள், அப்புறம் மக்காச்சோளம், பலாப்பழம், மாம்பழம், வாழைப்பழம், அன்னாச்சி பழம், சூரியகாந்தி பூ, அப்புறம் வந்து தங்கம், மஞ்சள் தூள் அப்படின்னு அவங்களோட பதில்களுமே நிறைய அனுப்பியிருக்காங்க. அதனால அவங்களுக்கும் ஒரு நன்றியை சொல்லிட்டு கண்டிப்பா அவங்க கேட்ட பாடல்கள் அடுத்தடுத்து வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜாபீர் தம்பி இன்னும் வரல, நம்ம ஜான்ஹோரே தம்பி வந்து இப்ப என்ன தகவல் சொல்ல போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம்.
1: அதான் சொன்னேன்ல, அதாவது இந்த மிளகு பத்தி சொல்ல போறேன்னு. இது இப்போ யாருக்காவது குளவி இல்ல ஏதாவது பூச்சி ஏதாவது கடிச்சிருச்சு அப்படின்னா எங்க அம்மா சொல்லுவாங்க, ஒரு 4 மிளகு தந்து இதை அப்படியே வெத்தலை இருக்குல்ல அதோட மடிச்சு எனக்கு தருவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது நம்மளுடைய விஷத்தை முறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு இது புரியல, இப்போதான் எனக்கு புரியுது. ஏன்னா இதுல நிறைய விட்டமின்ஸ் இருக்கு, அதாவது விட்டமின் கேவா இருக்கட்டும், விட்டமின் B12 இருக்கட்டும், இந்த மாதிரி ரேரான நிறைய விட்டமின்ஸ் இதில் இருக்கு. அதனால நம்மளுடைய வைரஸோட இது போராடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இது நம்ம சாப்பிட்டு வரனால நம்மளுடைய இந்த ரத்தத்தோட அழுத்தம் இருக்குல்ல அது குறையும். அதுக்கப்புறம் இது எல்லாருமே சாப்பிட்லாமா அப்படின்னு சொன்னால் சாப்பிட்லாம். ஆனால் இந்த அடிக்கடி, அதாவது இப்போது ஒரு நோய்க்கு தினந்தனம் ஒருத்தர் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதாவது இந்த மெடிசின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போது அது உங்களுக்கு ஒரு கேன்சர் இருக்குது, அதுக்கு நீங்கள் 1 வருஷம் இந்த தொடர்ந்து இந்த மாத்திரை எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்துட்டு இந்த மிளகு வந்துட்டு 1 ஸ்பூன் அளவு மட்டும்தான் எடுத்துக்கணும், கை அளவு எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அதில் இருக்கிற நச்சுத்தன்மைகள்லாம் இருக்குல்ல அது அவங்களுக்கு இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நம்ம அந்த டாக்டர்கிட்ட இந்த மாதிரி நாங்கள் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்கணும்.
0: ஓகே, அப்போ டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு தான் பேஷண்ட் எல்லாருமே வந்து கரெக்டாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்ததாக நம்மளோட நிகழ்ச்சியில் வந்து இந்த கீரை வகை அப்படிங்கிறது வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து ஒரு கீரை பற்றி தெரிஞ்சு போலையா. அந்த வகையில் இப்போ வந்து குழந்தைகளுக்கு தேவைப்படக்கூடிய, அதாவது தேவைப்படக்கூடியன்னு சொல்லும் போதே தெரிய வந்திருக்கும், ஞாபக சக்தியை அதிகமாக்குறதுல ஒரு கீரை வந்து ரொம்பவே பிரபலம் அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, அதுதான் வந்து வல்லாரை கீரை. அதை பற்றி தான் வந்து நானுமே சொல்லிட்டு இருக்கேன். இதோட ஆங்கில பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் பெனி ஓட் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் வந்து கொட்டுக்கோலா அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இன்னொரு பேர் வந்து சென்டலா ஏசிட்டிகா அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் நிறைய பேர்கள் வந்து அதை சொல்லிட்டே போகலாம். இது ஏன் ஞாபக சக்தியை அதிகமாக்கும் அப்படின்னு சொல்றேன்னா மூளையோட செல்களை தூண்டி அதுதான் வந்து அந்த ஒரு ஞாபக சக்தியை வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக கிடைக்க வைக்குமா. வைட்டமின்களில் பார்த்தோம் அப்படின்னா வைட்டமின் ஏ, வைட்டமின் சி இந்த சத்துக்கள்லாம் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறது, கண் பார்வை கூடவே வந்து தோல் ஆரோக்கியத்தையும் பராமரிக்க உதவுமா. அது மட்டும் இல்லாமல் குடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறாயா, அதாவது நிறைய பேருக்கு வந்து இந்த குடல் புண் அப்படிங்கிறது இருக்கும் அல்சர் காரணமாக, அதுக்குமே வந்து இது ஒரு மருந்தா செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் நரம்பு மண்டலத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையுமே வந்து கொடுக்கும். குறிப்பா வல்லாரை கீரையில இருக்கக்கூடிய பிரம்மோசைட், பிரம்மினோசைட், அப்புறம் சென்டலோசைட் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 முக்கியமான சேர்மங்கள் தான் நம்மளோட அறிவு திறனை மேம்படுத்த உதவுதான். அதனாலதான் தினசரி உணவோட ஒரு பகுதியை ஏதாவது ஒரு கீரை வகையை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து வல்லாரை கீரையா தான் இருக்கணும் அப்படிங்கிறதும் அவசியம் கிடையாது, அதை தவிர மற்ற கீரை வகையாகவும் இருக்கலாம். ஆனா இந்த

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4. இப்போ நேரம் சரியாக 5:38 ஆயிடுச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
2: ஜான் ஹோரே.
1: ஓகே, அடுத்த நிறம் என்ன அப்படின்னா சிவப்பு நிறம் தான். சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பகிர்ந்துக்கலாம். நீங்களும் கால் பண்ணி 709-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பர் மூலமா. அடுத்ததா நம்ம ஜான் ஹோரே தம்பி வந்து மிளகு பத்தின தகவல்கள் அது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த தகவல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.
2: அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நம்மளுக்கு தேவையான அந்த மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது அயன், காப்பர், அதுக்கப்புறம் ஜிங்க், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஜிங்க் வந்துட்டு மீன் அப்படிங்கிறதுல நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: கண்டிப்பாக. ஜிங்க் இருக்கும், அப்புறம் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கும்,
2: அந்த மாதிரி இருக்கிறது. இதில் டபுள் மடங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதோடைய ஹிஸ்ட்ரி கேட்டிங்கல்ல என்கிட்ட, அதாவது இது முதல்ல எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, போர்ச்சுகல் இருக்குல்ல, போர்ச்சுகல்கிட்டருந்து நம்மளுக்கு வந்துச்சு. அது முதல்ல கேரளா சைடு வந்துட்டு இந்த மிளகு அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். அங்கே தான் முதல்ல இதை வெளியில் வச்சுருக்காங்க. முன்னாடி இது என்ன பொருள் அப்படின்னு, அதாவது இந்த இதை, அதாவது இந்த வேறு நாட்டுக்கு வர்றவங்கள வாங்கிட்டு போவாங்கல்ல நம்ம விளை வச்சதை, அப்போது அவங்க இந்த ஒரு சாக்குக்கு ஒரு சாக்கு ஃபுல்லாக இருக்கிற தங்கத்தை தான் இதுக்கு கொடுத்துருக்காங்க. அது கூட இதுக்கு பத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ தான் நம்ம தங்கத்தை ரொம்ப பெருசு, இந்த மிளகை ரொம்ப சின்னதாகவும் வச்சுருவோம்.
1: சரி, ஓகே, அதை நம்ம என்னன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
1: உங்கள் பேர் அப்புறம் எங்கேருந்து பேசுறீங்கண்ணா?
3: மேடம், சாதிக் தூத்துக்குடியில இருந்து பேசுறேன். மேடம்
1: சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கு மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: ரெண்டு பேரும் சூப்பரா இருக்கோண்ணா.
3: மேடம், கேம் ரூல்ஸ் மட்டும் சொல்லிருங்களா, என்ன பொருள்னு சொல்லிக்கலாமா?
1: உணவு பொருள், அப்புறம் நம்ம பயன்படுத்துற பொருள் அப்படின்னு நிறைய சொல்லலாம்.
3: ஓகே மேடம்.
1: ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணலாமா?
3: ஸ்டார்ட் பண்ணலாமா?
1: ஓகே, நான் நீங்க சொல்ல ஆரம்பிங்க.
3: ஆப்பிள்.
1: ஆப்பிள். சிவப்பு கலர் டிரஸ்.
3: மாதுளை.
1: RCB யோட ஜெர்சி சொல்ல சொல்றாங்க நம்ம ஜான் போரே தம்பி.
3: செவ்வாழை பழம்.
1: செவ்வாழை பழம். சரி, ஓகே. அப்புறம் வந்து ரெட் கலர்ல வந்து நம்மளோட ரத்தம் இருக்கும்.
3: அப்புறம் வண்டி டேஞ்சர் லைட்.
1: அப்புறம் வந்து செங்கல்.
3: செங்கல். அப்புறம் கோகோகோலா கிரேட் ரெட் கலர்.
1: சரி, ஓகே. குளிர்பானம். அப்புறம் வந்து வேற, அப்புறம் வந்து லைட். லைட் வந்து சிவப்பு கலர்ல இருக்கும்.
3: வத்தல்.
1: வத்தலா?
3: காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய்.
1: காஞ்ச மிளகாய். ஓகே. அப்புறம் வந்து வேற என்ன சொல்றது ரெட் கலர்ல? பீட்ரூட் வந்து கொஞ்சம் ரெட் கலர்ல இருக்கணும்.
3: ஓகே. அப்புறம் சிவப்பு கலர் கொடம்.
1: கொடம். சரி, அப்ப கொடைய. தர்பூசணி பழத்துல வந்து உள்ள ரெட் கலர்ல இருக்கும். சரி, ஓகே. அப்புறம் வந்து மாதுளம்பழம்
3: சொல்லிட்டேனே,
1: அப்ப நான் தானா விட்டு? சரி, ஓகே. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க. அப்படிங்கிற நம்பருக்கு. பொதுவா இப்ப வந்து நிறைய பேர் டெக்னாலஜியை வந்து அதிக அளவு பழக்கப்படுத்திக்கிட்டே வந்து போற ஒரு காரணத்தினால குழந்தைகளுமே சுலபமா வந்து நிறைய விஷயங்களை அந்த டெக்னாலஜி மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க. பெரியவங்களுக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எடுக்கிற டைம் கூட குழந்தைங்களுக்கு எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா அந்த வகையில் அந்த அளவுக்கு ஸ்பீடாக வந்து குழந்தைங்க நிறைய பேர் போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அந்த டெக்னாலஜினால நிறைய ஆபத்துகளும் இருக்க தான் செய்யுது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஏர்ஃபோன், ஹெட்ஃபோன், அப்புறம் வந்து இந்த காதுலேயே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய, அதாவது ஸ்டெயிலாக போட்டு போவாங்க இல்லையா, இந்த ப்ளூடூத்து, இதை பற்றி தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். எந்த ஒரு பொருளுமே வந்து அளவுக்கு மீறினா அதோட பயன்பாடு அப்படிங்கிறது இருக்கும்பொழுது கண்டிப்பாக ஆபத்தில் தான் கொண்டு போய் விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இந்த ஏர்ஃபோன், ஹெட்ஃபோன், இதோட சத்தம் வந்து அதிகமாக வைக்கும் பொழுதும் சரி, இல்லை நம்ம அதிக நேரம் பயன்படுத்துறதுனாலையும் சரி, நம்மளோட கேட்கும் திறன் பாதிப்படையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மொபைலெலாம் வந்து சவுண்ட் அதிகமாக வச்சா அதுவே வந்து ஒரு மெசேஜ் மாதிரி காட்டும். அதிக வால்யூம் வச்சிங்கன்னா உங்களோட காதுகளுக்கு கண்டிப்பாக டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஆனாலுமே நிறைய பேர் வந்து நல்லா டான்ஸ் ஆடணும் அப்படின்னா வந்து அவங்களா வந்து பாட்டு போட்டு செல்ஃபாக வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கணும் அப்படின்னா அதிக சவுண்ட் வச்சுப்பாங்க. ஆனால் சவுண்டோட அளவு அப்படிங்கிறது 60% கீழே தான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா 17 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் ரொம்பவே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ரொம்ப நேரம் படம் பார்க்குறோம், இல்லை வெளியூர்களுக்கு தனியாக ட்ராவல் பண்ணி போகிறோம் அப்படின்னா அந்த ரொம்ப நேரம் வந்து அந்த இயர்ஃபோன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாதான். ஏன்னா 1 மணி நேரம் தொடர்ந்து பயன்படுத்தினாலே நம்மளோட கேட்கும் திறன் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை தவிர காது வலி, அப்புறம் காது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போவுமே வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதை அளவோடு பயன்படுத்திக்கிறது நல்லது. அதிக நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் அப்படின்னு பயன்படுத்தினா நம்மளோட காதுகளுக்கு தான் ஆபத்து அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததாக இதயம் முரளி படத்திலிருந்து ஒரு பாடலுமே வரப்போகுது. புது படம், நம்ம அதர்வா அவங்க நடிச்சிருக்காங்க. அந்த பாடல் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: உலகின் அரசன் அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 5:51 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
2: ஜான் ஹோரேப்.
1: ஓகே, நம்ம ஜான் ஹோரேப் தம்பியும் பேப்பர் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நம்மளுக்காக கலெக்ட் பண்ணி சூப்பரா சொல்லிட்டு இருக்காங்க. அதோட கடைசி ஒரு சில தகவல்களை நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம்.
2: அதுக்கப்புறம் இதுல நம்ம அந்த இதை நம்ம வந்துட்டு அரைச்சு, அதாவது நிறைய பேர் வந்துட்டு அரைக்கிறத தப்பாக அரைப்பாங்க. அதாவது தப்பாக இப்படி அரைக்க முடியும் அப்படின்னா, இதன் ரொம்ப ரொம்ப பொடியாக்கிட்டோம் அப்படின்னா இதோடைய விட்டமின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு குறையும். அதாவது இதை நம்ம மிக்சிலேயோ இல்லை நம்ம அம்மிலாம் வச்சுருப்போம்ல, அதுலேயோ அரைக்கணும். அதாவது வேறு எந்த மிஷின்லேயோ அரைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு விட்டமின்ஸ் தராது. அதுக்கப்புறம் இதில் இருக்கிற ஒரு ஸ்பெஷலான ஒன்று என்ன அப்படின்னா, அதாவது அயன் அப்சர்வேஷன் அப்படின்னு இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதாவது ஸ்பெச் அப்படிங்கிற ஒரு கீரையை பற்றி சொல்லும்போது, இதுக்கிட்ட அயன் கிடையாது, ஆனால் இது மற்ற உணவுகள்லாம் நம்ம சாப்பிடும்போது ஈஸியாக டக்குன்னு அயனை உறிஞ்சு தரக்கூடிய சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல. அந்த மாதிரி இது அயன், காப்பர், ஜிங்க் இது மூணத்தையுமே இதால் உரிய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க.
1: சரி, ஓகே. மிளகு நம்மளோட உடம்புல என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் செய்யும் அப்படிங்கிறத நம்ம ஜான் ஹோரேப் தம்பி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக ஒரு படிப்பு பற்றி தெரிஞ்சுப்போம். அந்த வகையில் பிஎஸ்சி படிப்பில் கிரிமினாலஜி கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கலாம். அதுலேயே அப்ளைடு கிரிமினாலஜி அப்படிங்கிற ஒரு படிப்பு இருக்குது. ரெண்டுக்குமே ஒரே பேராக இருக்கே அப்படின்னு சிலர் யோசிக்கலாம். ஆனால் ரெண்டு படிப்புக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது கிரிமினாலஜி படிப்பில் குற்றங்கள் வந்து ஏன் நடக்குது அப்படின்னு தியரியாக படிப்பாங்களாம். ஆனால் இந்த அப்ளைடு கிரிமினாலஜியில் கிரைமை தடுக்கிறது, விசாரணை செஞ்சு நடைமுறை செயல்களுக்கு முக்கியத்துவம் வந்து கொடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குமா. கிரிமினாலஜி பெரும்பாலும் வந்து இந்த ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தான் வந்து உதவியாக இருக்கும். ஆனால் இந்த அப்ளைடு கிரிமினாலஜி அப்படிங்கிறது வேலை வாய்ப்புகளுக்கும் ஃபீல்டு ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய களப்பயிற்சிகளுக்குமே வந்து முக்கியத்துவம் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரெண்டுலேயும் பொதுவான பாடங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது பேசிக்ஸ் ஆஃப் லா, சட்டங்களோட அடிப்படையான விஷயங்கள், கிரிமினல் சைக்காலஜி அதாவது உளவியல், அப்புறம் வந்து ஜூவினல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே அதாவது சிறார் நீதி சட்டம், ஹியூமன் ரைட்ஸ், சைபர் கிரைம் அப்படின்னு எல்லாமே கற்றுக் கொடுப்பாங்க. இதுக்கான வேலை வாய்ப்புமே வந்து காவல்துறை, அப்புறம் வந்து ஃபாரன்சிக் லேப், சைபர் கிரைம் பிரிவில் அதிகமாக இருந்து இருக்குமா. இதை தவிர வந்து ஹியூமன் ரைட்ஸ் தொடர்பான அமைப்புகளோடையுமே வந்து வேலைகள் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா கிரிமினாலஜி அப்புறம் வந்து கிரைம் பேஸில் வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு, இதுக்கான ஒரு கல்லூரிகள் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா இடங்களுமே வந்து கண்டிப்பாக இருக்கும். சென்னையில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் இருக்குது. இன்னும் நிறைய கல்லூரிகளில் பிஏ பிஎஸ்சிலையுமே இந்த ஒரு கோர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததா ஒரு பாடலுமே வரப்போகுது சாய் அபியங்கர் அவங்களோட இசையில. அதுக்கு முன்னாடி இன்னைக்கான கேம்ல அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க தான் சொல்ல போறீங்களா கேள்வி?
2: ஆமா, நான் தான் சொல்ல போறேன்.
1: சரி சொல்லுங்க.
2: வெள்ளை
1: வெள்ளை நான் நினைச்சதையும் நீங்களும் சொல்லியிருக்கீங்களே. சரி, வெள்ளை நிறத்துல வந்து பொருட்கள் வந்து நிறையா இருக்கும் இல்லையா, அது உங்களுக்கும் தெரிஞ்ச பதில்கள் இருந்தது அப்படின்னா 709-4439-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்ததாக பாடலும் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம ஜான் ஹோரேப் தம்பியும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு.
2: பை பைக்கா.
1: பாடல்களை கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 23 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மடபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: கோடான கோடி இதயங்களை வருடிய அந்த மெல்லிய குரலுக்கு எங்கள் இசை வணக்கம். எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள் இதோ.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கோடு விளையாடு. இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 6:11 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர்.
0: ஓகே, நம்ம ஜானகி அம்மாக்கான ஒரு ட்ரிபியூட்னாலதான் இந்த ஒரு டிலே அப்படிங்கறத தெரிவிச்சுட்டு நம்ம கூட பேசுறதுக்காகவும் ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். உங்க பேர் அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க?
1: காமராஜர் நகர்ல இருந்து பிரிட்டோ.
0: சொல்லுங்கக்கா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? ஜாபி தம்பி எப்படி இருக்காரு?
2: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன்க்கா.
0: ஓகேக்கா, இன்னைக்கான கேம் என்ன அப்படின்னு தெரியுமா?
1: ஆமா, ஒரு கலர் சொல்லி அதுல என்னென்ன திங்ஸ் இருக்கு அதெல்லாம் சொல்லணும்.
0: உங்களுக்கான கலர் வந்து வெள்ளை, ஒயிட் கலர்ல தான் வந்து கொடுத்துருக்கோம். அதுல வந்து என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிக்கலாம்.
1: ஓகே.
0: பல்லு. சரி, ஓகே. பேப்பர்.
1: மாவு.
0: மாவு. சரி. பால்.
1: கண்.
0: கண்ல இருக்கக்கூடிய அந்த வெள்ளை பகுதி. சரி, ஓகே. அப்புறம் சங்கு.
1: சக்கரை.
0: சக்கரை. அப்ப உப்பு.
1: வேஷ்டி.
0: வேஷ்டி. ஓகே. அரிசி.
1: வெள்ளை துணி.
0: வெள்ளை துணி. ஓகே. மல்லிப்பூ.
1: வெள்ளை சேலை.
0: வெள்ளை சேலை. சரி, ஓகே. பருத்தி.
1: போன், ஒயிட் கலர் போன். சார்ஜர்.
0: சார்ஜர். சரி, ஓகே. அப்புறம் வெள்ளை கலர் பலூன்.
1: ஸ்விட்ச். ஒயிட் கலர் ஸ்விட்ச்.
0: ஸ்விட்ச். சரி, ஓகே. சுண்ணாம்பு கட்டி.
1: ஒயிட் கலர் பெயிண்ட்.
0: பெயிண்ட். சரி, ஓகே. மெழுகுவர்த்தி. கேண்டில்.
1: ஒயிட் கலர் பக்கெட்.
0: ஓகே. ஒயிட் கலர் துண்டு.
1: வெள்ளை கவர்.
0: வெள்ளை புறா.
1: வெள்ளை கலர் பெருங்காய டப்பா.
0: பெருங்காய டப்பாவா? என்னக்கா, உங்க வீட்டுல உள்ள பொருள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களா? என்ன பாடல் வேணும் சொல்லுங்கக்கா?
1: பீமா படத்துல இருந்து எனது உயிரை சாங் போடுங்க.
0: சரி, ஓகே. கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிக்கா.
1: ஓகே, தேங்க்ஸ்பா.
0: ஓகே, நம்ம பிரிட்டோ அக்கா வந்து டஃப் கொடுக்குற மாதிரி சூப்பராக நிறைய பேர்கள் சொன்னாங்க. இது மாதிரி நீங்களும் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு விளையாடணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பாக கால் பண்ணலாம். 709-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்ததான் நம்ம ஜாபீர் தம்பியுமே இன்னைக்கு டிலேவாக வந்திருக்காங்க, அதனால ஸ்பெஷலாக ஏதாவது வச்சிருக்காங்களாம் கேட்கலாம். சொல்லுங்க.
2: ஓகே அக்கா, என்ன கதை அப்படின்னா?
0: ஓகே, கதை தானா?
2: ஆ,
0: சரி, ஓகே. கதையை தெரிஞ்சுக்கலாம், சொல்லுங்க.
2: அதாவது பேய் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கதை தான்க்கா.
0: ரொம்ப விபரீதமான ஒரு கதையா இருக்கே.
2: ஆனா கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கும்.
0: சரி, ஓகே, சொல்லுங்க.
2: ஓகேக்கா, என்ன அப்படின்னா, ஒரு ஊர்ல ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். இருந்தாலுமே அவங்க டீச்சர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து என்னன்னா, அந்த மரம் கொஞ்சம் பேய் இருக்கிற மரம் அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தை கொடுத்து விட்டாங்க. அதோட இவங்க வந்து என்ன பண்றாங்க, ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமா இவங்க வெளியே வந்து பேசிக்கிறாங்க. ஒருவேளை பேயெல்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னா, ஒன்னொருத்தவங்க சொன்னான்னா, பேயெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்டா, நான் என்ன சொல்லிக்கிட்டே தானே இருக்கேன், பேய் இருக்கு உண்மையாலுமே. அவன் சொல்கிறான், நான் பேய் இல்லை இல்லை அப்படின்னு. அப்படி ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப பெரிய வாக்குவாதம் நடந்துக்கிட்டே இருக்கு. பேய் இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையான்னு. அப்புறமா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி, ஓகே. கதையில் இப்போ இன்ட்ரோ மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான நிகழ்ச்சியில் வந்து நம்ம வந்து பனி சார்ந்த ஒரு விளையாட்டை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பனி சார்ந்த விளையாட்டு அப்படின்னா, நிறைய பேருக்கு நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய இந்த ஐஸ் ஹாக்கி விளையாட்டு கண்டிப்பாக ஞாபகம் வரலாம். இப்போ சொல்ல போற ஒரு ப்ரூம்பால் அப்படிங்கிற ஒரு விளையாட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஆனால் ஐஸ் ஹாக்கி விளையாட்டில் ஐஸ் ஸ்கேட்ஸ், அதாவது இந்த மாதிரி பனிச்சறுக்கு பாதைகளில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கேட்டிங் அந்த ஒரு விஷயம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ப்ரூம்பால் விளையாட்டு ஸ்பெஷலாக வந்து ரப்பர் சோல் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது இந்த ஷூலெல்லாம் வந்து வழுக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு பகுதி வந்து ஸ்ட்ராங்காக அடிப்பகுதி வந்து ரப்பரால் செஞ்சு வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஷூ தான் வந்து பயன்படுத்துவாங்களாம். விளையாடக்கூடிய முறை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு டீம்லையும் 6 பிளேயர், அதுலேயே வந்து 5 ஃபீல்டு பிளேயர்ஸ், அப்புறம் வந்து ஒரு கோல் கீப்பரோட சேர்த்து மொத்தம் 6 பிளேயர் வந்து விளையாடுவாங்களாம். ஆப்போசிட் டீம் கோல் பகுதியில் அதிக அதிக கோல் போடுறதா இதுவுமே வந்து ஒரு முக்கியமான கேமாக இருக்குது. ப்ரூம்பால் அப்படிங்கிற கேம்னால் பயன்படுத்தக்கூடிய ஸ்டிக்குமே வந்து துடைப்பு மாதிரியான ஒரு அமைப்போடு தான் இருக்குமா, அதாவது ரப்பர் பால் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. அதை தவிர ஸ்டிக்கு வந்து பிளாஸ்டிக்லேயும் இருக்கும், அதுலேயுமே வந்து கொஞ்சம் முனைப்பகுதிகளில் மட்டும் ரப்பர் பகுதி இருக்குமா. கூடவே மரத்தாலான கைப்பிடிகளுமே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு சேஃப்டிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஹெல்மெட்டு, க்ளவுஸு அப்படின்னு எக்கச்சக்க பொருட்களும் பயன்படுது. பந்தை வந்து நம்ம கையால் தடுக்கலாம், ஆனால் மற்ற பிளேயர்ஸ் கிட்ட பாஸ் செய்யும் பொழுது அந்த ஸ்டிக்கை தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரூலாக இருக்குது. ஹாக்கி மாதிரியே இன்னும் சில விதிமுறைகள் கூட வந்து ஃபாலோ பண்ணப்படுது. இந்த பனி படர்ந்த இடம் அப்படிங்கிறதுனால ஓடி ஆடி விளையாடுறதுல கண்டிப்பாக நிறைய பேருக்கு சேஃப்டி அப்படிங்கிறதுல ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படும். அது எல்லாமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்கான பாதுகாப்பு பொருட்கள் எல்லாம் வந்து பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத சொல்லிட்டு அதோட விதிமுறைகள் என்னென்ன எப்படி எப்படிலாம் விளையாடலாம் அப்படிங்கிறத இன்னொரு நிகழ்ச்சி மூலமாக நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நேயர் கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 6:25 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானித்யஸ்ரீ மற்றும்
2: ஜாபீர்.
1: ஓகே, நம்ம ஜாபீர் தம்பியுமே ஒரு கதை ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது பயப்படலாம், தேவையில்லை. நார்மலாக காமெடியான ஒரு கதை
2: தான்,
1: கண்டிப்பாக நம்பிக்கையாக கேளுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு. அடுத்ததாக நேயர்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, கருப்பு நிறம் தான். கருப்பு நிறத்தில் என்னென்னலாம் பொருட்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் கேதர் பண்ணி, உங்கள் மைண்டில் கேதர் பண்ணி, எங்கள் கூட ஜாயின் பண்ணி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 709-4439-9999 அப்படிங்கிற நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு கதையுமே வந்து நம்ம அடுத்து என்ன ஆச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.
2: ஓகேக்கா, அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூதம் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி ரெண்டு இருக்கும், ஒரு இது நடந்திருக்கும். சரிடா, நீ தான் அதோட இன்னொருத்தன் பே, அதாவது பூதம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னான்ல, அவன் வந்து சொல்கிறான், சரிடா நீ என் நண்பன் தானே, நான் ஒத்துக்கிறேன். நீ வந்து என்ன ஒன்று, இந்த பக்கத்தில் தானே இருக்குது அந்த மையத்தானம், அங்கே போய் நீ என்ன ஒன்று,
1: என்னது மையத்தானமா,
2: அதாவது இந்த இறந்தவங்களை அடக்கம் பண்ணுவாங்க,
1: மயானம்,
2: மயானம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க, அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா அந்த இடத்துல போய் நீ என்ன ஒன்று, அங்கே ஒரு வேப்ப மரம் இருக்கும், அந்த வேப்ப மரத்தில் நீ என்ன ஒன்று, நான் தர இந்த பிளாஸ்டிக் ஆணியை போய் என்ன ஒன்று அடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவன் இவன் கேட்குறானா, பிளாஸ்டிக்கில் எந்த காலத்தில் ஆணி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ அவன் சொல்கிறானா, இந்த ஆணியுமே பூதம் தான் உருவாக்குச்சு அப்படின்ற மாதிரி இவனை பயம் கொடுத்துற மாதிரியான ஒரு காமெடியான சித்து சொன்னான். அப்புறமா என்ன ஒன்றானா, சரி சரி நீ பய, நீ சிரிப்பு காட்டுறன்னு தெரியுது, இருந்தாலும் நான் வந்து உனக்கு வந்து என்னன்னா அந்த வேப்ப மரத்தில் போய் இந்த மாதிரி ஆணி அடிச்சுட்டு வா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு காலர் வந்துருக்காங்க.
1: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்,
1: உங்க பேரு, அப்புறம் எங்க இருந்து
3: பேசுறீங்கண்ணா?
1: சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
1: ஓகே, நான் இன்னைக்கு என்ன கேம் விளையாண்டு இருக்கோம் அப்படிங்கறது தெரியுமா? சரி, உங்களுக்கான கலர் வந்து கருப்பு நிறம் வந்து குடுத்துருக்கோம். அதுல இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து மாறி மாறி சொல்லணும். நீங்க வந்து ஒரு பொருள் சொன்னீங்கன்னா நான் ஒரு பொருள் சொல்லுவேன், அந்த மாதிரினா. ஆமாண்ணா,
3: பொருள்
1: பொருள் தானா? பொருள் நீங்க உணவு பொருள் கருப்புல இருந்தாலும் சொல்லலாம், வேற ஏதாவது பொருட்கள் இருந்தாலும் சொல்லலாம். நாவல் பழம், ஆனால் அது கருப்பு கிடையாதுன்னா, சரி ஓரளவுக்கு கருப்பு நிறத்தில் தான் இருக்கும். சரி ஓகே, உங்களுக்காக அடுத்த ஒரு இது வந்து கறி. கறி வந்து கருப்பு கலரில் இருக்கும். கருவிழி, சரி ஓகே. கருப்பு கலர் பேனா,
3: தலைமுடி,
1: தலைமுடி, சரி ஓகே. மிளகு,
3: மிளகா,
1: ஆமாண்ணா. கருப்பு திராட்சை, சரி ஓகே. நான் இன்னும் நிறைய பொருட்கள்

0: அப்புறம் கிளம்புனது அப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
1: சரி ஓகே, கிளம்புனது வரையே தான் சொல்ல முடியும், அதுக்கப்புறம் அடுத்த பகுதியில் தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி நம்ம வந்து அதையுமே வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பொதுவாக வந்து இப்போ நிறைய பள்ளிகளில் இந்த குழந்தைகளை வந்து அடிக்கிறது, அவங்களுக்கான தண்டனை கொடுக்கறது அப்படிங்கிறது தடை செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா முன்னாடிலாம் வந்து ஸ்கூலில் அது ஒரு பழக்கப்பட்ட விஷயமாக தான் இருந்துச்சு. அதாவது குழந்தைங்க வந்து ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வரல, இல்லைனா வந்து அதிக சேட்டை செய்கிறாங்க அப்படின்னா டீச்சர் வந்து நல்லா வெளுத்து வாங்கிடுவாங்க. அதனால சில குழந்தைங்க வந்து அதிகமான ஒரு கஷ்டத்தையுமே வந்து அனுபவிச்சாங்கன்னு சொல்லலாம். உடல் காயங்களில் தொடங்கி மனரீதியான பாதிப்பு அப்படின்னு எல்லாமே அனுபவிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அப்போ வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போ அது எல்லாமே வந்து முக்கால்வாசி பள்ளிகளில் குறைஞ்சிருச்சு. ஆனால் இன்னுமே வந்து ஒரு சில இடங்களில் அது வந்து தடுக்கப்படலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்கெல்லாம் தண்டனைகள் அப்படிங்கிறது இந்த அடி மூலமாக வந்து குழந்தைகளுக்கு வந்து கொடுத்தாதான் அவங்க திருந்துவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. ஆனால் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த காயத்தோட தன்மை, அவங்களோட மனநிலை இதெல்லாம் பொறுத்து ஆசிரியர்களுக்குமே வந்து அது மட்டும் இல்லாமல் தண்டனைகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஆசிரியர்கள்னு மொத்தமாக சொல்லிட முடியாது. அதை தவிர சொந்தக்காரங்க யார் அடித்தாலும் சரியில்லை, அம்மா அப்பாவே அடிக்கிறாங்க அப்படின்னா சட்டத்துக்கு கீழே அவங்களுக்குமே வந்து தண்டனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வந்து தண்டனை கொடுக்கக்கூடாது, ஒரு மனிதனுக்கு தண்டிக்கிறதுக்கான ஒரு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயம் ஒருத்தரை அடித்து காயப்படுத்துறது வந்து மனித உரிமை மீறல் தொடர்பான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுறதுனால குழந்தைகளுக்குமே அதே ஒரு உரிமை இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த மாதிரியான தண்டனைகள் கொடுக்கறது அப்படிங்கிறது கம்மி பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் வந்து குழந்தைகளுக்கு ஏதாவது டார்ச்சர் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கான நம்பர், சைல்ட் லைன் நம்பர் இருக்கு இல்லையா, 1098 அப்படிங்கிற நம்பர் மூலமாக புகார் அளிக்கிறதுக்கான உரிமை இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக ஜெயிலர் படத்திலிருந்து ஒரு பாடலுமே வரப்போகுது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 6:39 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியேஸ்ரீ மற்றும்
2: ஜாபியர்.
1: ஓகே, அடுத்ததாக வந்து நம்ம என்ன நிறம் சொல்ல போகிறோம் அப்படின்னு எல்லாரும் ஆவலாக இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா 709-4439-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம்.

0: தான் உங்களுக்கான கலர் சொல்கிறதுக்கு நாங்களும் தயார் அப்படிங்கிறத சொல்லிட்டு, பொதுவாக வந்து நிறைய பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கவலையை தன்னோட குழந்தைங்க ஈஸியாக ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்களே அப்படின்னு. ஒரு சில குழந்தைங்க சரியான கைடன்ஸ் கிடைச்சா நல்லா கற்பூர மாதிரி டக்குனே வந்து கற்றுப்பாங்க, ஆனால் எல்லாரும் அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பொதுவான ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பொருள் எடுத்துகிட்டு வர சொன்னால் வேறு ஏதாவது பொருள் எடுத்துகிட்டு வர்றது, இல்லைன்னா திடீர் திடீர்னு அந்த ஜோன் அவுட் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயத்தை வந்து பேரண்ட்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க, ஆனால் அதில் கவனம் இல்லாமல் காதலே வாங்காமல் வேற ஒரு நினப்பில் இருப்பாங்க இல்லையா, அதை தான் வந்து இந்த ஜோன் அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி ஒரு யோசனையிலே இருக்கிறது, அப்புறம் வந்து சரியாக ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிறது, இது எல்லாமே ஏதோ ஒரு காரணம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கவனக்குறைவு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து கவனக்குறைவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களோட மனசில் இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம வேறு ஏதாவது விஷயங்கள் வந்து யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே வந்து அந்த தாட்டுக்குள்ளே போயிடுவாங்க. ஆனால் இங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா பேரண்ட்ஸ் தொடர்ந்து அவங்களோட விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து குழந்தைங்கக்கிட்ட வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அப்படி வந்து கவனக்குறைவோடு ஒரு சிலர் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் மன ரீதியாக அஃபெக்ட் ஆனவங்க அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. அது வந்து அதுக்கான காரணங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கலாம். அதாவது அன்பான ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு இழப்பான நிகழ்வாக இருக்கலாம், இல்லைன்னா மனக்கசப்பான நிகழ்வாக இருக்கலாம், என் பேரண்ட்ஸ் கூட சண்டை கூட போட்டிருக்கலாம். அப்படிலாம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் குழந்தைங்க அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி அஃபெக்ட் ஆகிறதா அவங்க வந்து ஜோன் அவுட் ஆகிறதுக்கும் கவனம் இல்லாமல் செயல்படுறதுக்கும் காரணம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னும் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கும்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்ப்பா. வசந்தி ரங்கநாதன் அரூர்ல இருந்து பேசுறேன்ப்பா.
0: சரி ஓகேக்கா, இன்னைக்கு வந்து என்ன கேம் அப்படிங்கறத கேட்டீங்களா?
1: கேம் மட்டும் கேட்டேன் மட்டும் தெரியும்.
0: சரி, உங்களுக்கான நிறம் வந்து கருப்பு
1: தான். கருப்பா?
0: அது வந்து போன பகுதியில வந்து பெருசா பதில் சொல்ல முடியல, குறைவா சொன்னதுனால அதே ஒரு கேள்வியை தொடர்ந்துடலாம் அப்படின்னு இருக்கோம். அதனால உங்களுக்கு தெரிஞ்ச பொருட்களை சொல்லுங்கக்கா. கண்டிப்பா சொல்லி ஆகணுமே. பொருட்கள் சொல்ல ஆரம்பிக்கலாமா? சொல்லுங்கக்கா.
1: கருப்பு ட்ரெஸ்.
0: கருப்பு ட்ரெஸ், சரி ஓகே. கருப்பு கவனி அரிசி.
1: கருப்பு கவனி அரிசி. கருப்பு ஒயரு.
0: கருப்பு உளுந்து.
1: கருப்பு உளுந்து. அப்புறம் கருப்பு பெயிண்ட்.
0: பெயிண்ட், சரி ஓகே. கருப்பு கலர் ஸ்லிப்பர்.
1: ஸ்லிப்பரா? ஓ, கருப்பு மின்விசிறி.
0: மின்விசிறி, சரி ஓகே. ஃபேனு. அப்புறம் டிவி.
1: டிவி. அப்புறம் கருப்பு கலர்ல என்ன சொல்றது, மூடி.
0: முடி, சரி ஓகே. தொப்பி.
1: தொப்பி. மொபைல். மொபைல் கவர்.
0: மொபைல் கிளாஸ். மொபைல். அப்புறம் வந்து ரோட்டுக்கு போடுவாங்க.

0: கடிகார முள் வித்தியாசமான பதில். சரி ஓகே. அப்புறம் வந்து கேமரா.
1: கருப்பு குக்கர்.
0: கருப்பு குக்கர், சரி ஓகே. அப்புறம் வந்து கருப்பு கலர் பூனை இருக்கு. கருப்பு கலர் பூனை.
1: கருப்பு பூனை. அப்புறம் வந்து கருப்பு கலர் பீப்பிள்.
0: சரி ஓகேக்கா, ஓகே. ரொம்ப லாங்கா தான் போகுது. நீங்களும் நிறைய பதில் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்கக்கா.
1: எனக்கு அங்கடி தெரு படத்துல இருந்து ஏதாச்சும்.
0: ஓகேக்கா, ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிக்கா.
1: உன் பேரை சொல்லும் போதே அந்த பாட்டு கொடுங்க.
0: ஓகேக்கா, ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி.
1: நன்றிக்கா.
0: ஓகே, நம்ம வசந்தி அக்கா சூப்பராகவே இந்த ஒரு கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. அடுத்ததான் நம்ம ஜாபீர் தம்பியும் ஒரு கதை ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. அது பயங்கரமான கதை, காமெடியான கதை அப்படின்னு சொன்னாலுமே அது எப்படி முடிய போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
2: ஓகேக்கா, அப்போ அவர் என்ன பண்ணானா, தைரியமாக அந்த ஒரு மரத்திற்கு இடத்துக்கு போயிட்டானுங்கக்கா. அவர் அவன் போயிட்டு இங்கே என்னப்பா இது, அவன் என்ன சொல்கிறது, பூதம் பூதம்னு பூதம்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னக்கப்புறமா அவன் கழுத்தில் ஒரு துண்டு போட்டுருந்தானான். அப்புறம் என்ன பண்ணா, கரெக்டாக அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு ஒரு ஆணி அடிச்சுட்டு என்ன பண்ணா அப்படின்னா, ஆணி அடித்து முடிச்சாச்சு, இனி வீட்டுக்கு போகிறதான் வேலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா அப்படின்னா, வீட்டுக்கு திரும்பி போகும்போது ஏதோ அவனை பிடிச்சி இழுக்குது. அது என்ன இழுக்குது அப்படின்னா, அவன் அடித்தான்ல ஆணி, அவன் கழுத்தில் போட்டிருக்க துண்டோட சேர்த்து என்ன பண்ணிட்டா அப்படின்னா அடிச்சிட்டான ஆணி. இதனால் யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கே, உண்மையாகவே பூதம் இருக்குமோ அப்படின்ற மாதிரி நம்பிட்டு பயந்து அந்த இடத்துல ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டான்.
0: சரி ஓகே, கதையிலிருந்து சொல்ல வர கருத்து என்ன அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததான் நேர் கேட்ட பாடலும் வருது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கோடு விளையாடு. இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 6:51 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும் ஜாபீர். ஓகே, நம்ம ஜாபீர் தம்பியோட அந்த கதையோட கருத்து என்ன அப்படிங்கிறத கேட்டுட்டோம்னா, அடுத்தடுத்து நம்மளும் நம்மளோட இரவு சாப்பாடு வேலைகள்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே தொடங்கிடலாம். சரி சொல்லுங்க,
1: உங்களுக்கு என்ன தெரியுது இதுல இருந்து?
0: எனக்கு என்ன தெரிய வந்தது அப்படின்னா, நம்மளோட நம்பிக்கையை பேஸ் பண்ணி தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இருக்குது. அது வந்து நம்ம இருக்குன்னு நினைச்சா கண்டிப்பா இருக்கும், இல்லை அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா இருக்காது. அந்த மாதிரி ஒருத்தரோட நம்பிக்கையை பொறுத்து தான் வந்து பேயா இருந்தாலும் சரி, இல்லை வேற ஏதாவதா இருந்தாலும் சரி, கண்டிப்பா இருக்கும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க என்ன சொல்ல வரீங்க?
1: நான் என்ன சொல்ல வரேன், அதாவது பூதம் தான் நமக்கு பிடிச்சி இழுக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது அவனுக்கு வந்து, என்னன்னா தெரியுது. சரி, ஒரு தடவை பூதமா இல்லையான்னு நம்ம திரும்பி பார்த்துருந்தா அதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், உயிர் பழச்சிருக்கலாமே. அப்படி அந்த இடத்துல அவன் வந்து ஒரு தலையை இப்படி திருப்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது அவன மாதிரி யோசனைனாலதான் இப்போ இன்னைக்கு வந்து அவர் இறந்துட்டாரு.
0: சரி ஓகே, யோசனைக்கு அந்த சூழ்நிலைக்கு ஏத்தபடி அவங்க வந்து யோசிக்கல, மட்டும் இல்லாம பயமே அவங்கள வந்து இல்லாம ஆக்கிருச்சு. அதுதான் இந்த கதை மூலம்
1: எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் பயப்படாம நிமிந்து நிக்கணும்.
0: பயம் வந்து இருக்க கூடாது, முடிஞ்ச அளவுக்கு தைரியமா ஒரு சிச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்றதுக்கான தைரியம் இருக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு, அடுத்ததா இன்னைக்கான வானிலை தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காற்றோட வேகம் 11 கிலோமீட்டர்ல இருந்து 23 கிலோமீட்டர் வரை தென்கிழக்கு அப்புறம் தெற்கு திசையில இருந்து வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மழைக்கான வாய்ப்பு இல்ல. இந்த ஒரு தகவல் ராமேஸ்வரத்துல இருந்து மண்டபம் வரை யார் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கறத சொல்லிட்டு, இன்னைக்கு ஆல்ரெடி வந்து செவ்வாய்க்கிழமை ஆயிடுச்சு, அதனால இந்த வாரம் சனிக்கிழமை உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க நம்மளோட நிகழ்ச்சியில பேசணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கான வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கலாம். 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணின்னு சொல்லிட்டு, மாரி 2 படத்துல இருந்து ஒரு பாடலுமே வரப்போகுது. அந்த பாடலோட இன்னைக்கான நிகழ்ச்சியில உங்கள்ட்ட இருந்து விடைபெறுறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
1: ஜாபியர். இணைஞ்சிருக்கீங்க இது கடலாசி 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 23 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மடபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி தான் அடுத்த 2 மணி நேரம் கேட்க போறீங்க. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் திபோன். நான் இன்னைக்கு வந்திருக்கிற இடம் ஓலைக்குடா கிராமம். ஓலைக்குடாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு அழகான கிராமம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட ராமேஸ்வரத்துல கடைசியில இருக்கிற, அதாவது ராமேஸ்வரம் கோயில இருந்து நீங்க உள்ளக போனீங்கன்னா கடைசியில இருக்கிற ஊர் தான் இந்த ஓலைக்குடா. இந்த ஓலைக்குடா கிராமத்துல வந்து அதிகமா பண்ணப்படுறது பாரம்பரியமான தொழில்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு கூடு வச்சு மீன் பிடிக்கிற தொழில் இங்கேயும் நடக்குது. அதே மாதிரி சங்கு வள தொழில் நடக்குது, நண்டு வள தொழில் நடக்குது, பாசி எடுக்கிறது அப்புறமா வளர்க்கிறது, இந்த ரெண்டு தொழிலுமே இங்கே நடக்குது. இன்னைக்கு நம்ம வந்து பாசி எடுக்கிற வளர்க்கிற பெண்கள் கிட்ட தான் கேட்க போறோம். ஏன் அப்படின்னா ஓலைக்குடா கிராமத்துல வந்து பெண்கள் தான் இந்த தொழிலை அதிகமா செய்யறாங்க. அதே மாதிரி இந்த நிழற்கூடம் வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன நன்மைகள்லாம் அவங்களுக்கு இருக்குது, இதுக்கு முன்னாடி எப்படி வந்து இந்த நிழற்கூடம் இருக்கிறதுக்கு முன்னாடி எப்படி பாசிலாம் காயப்படுவாங்க, அதே மாதிரி என்னென்ன பாசிகளை வளர்க்குறாங்க, அதை வந்து எப்படி வந்து மற்ற இடங்களுக்கு விற்பனை பண்றாங்களா இல்லையா, அதை தான் இன்னைக்கு கேள்வியா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.
3: காலம் மாறலாம், ஆனால் இந்த குரலின் மாயம் என்றும் மாறாது. எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள்.

0: எஸ் ஜானகி அம்மாவை என்றும் அன்புடன் நினைவு கூறுவோம். கடல் ஓசை எஃப்எம் 90.4 என்றும் இசையாய் எங்கள் மனதில்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
3: வணக்கம் அம்மா, உங்க பேரு, எங்க இருந்து பேசுறீங்க?
4: என் பேரு மரிய சரணம், நான் ஒலைக்குடாலிருந்து பேசுகிறேன். மீனவர் சொசைட்டி தலைவியாகமாக இருக்கேன்.
3: நீங்கள் என்ன தொழிலம்மா பண்ணுறீங்க?
4: நான் வந்து பாசி தொழில் பார்ப்போம். நாங்கள் மகளிரெல்லாம் சேர்ந்து ஒலைக்குடாவில் எல்லாரும் பாசி தொழிலும் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னமும் எங்களுக்கு ஒரு கைத்தொழில் பெண்கள் என்னென்னா, பாசி வந்து இந்த 45 நாள் தான் நாங்கள் கரை எடுக்கிறது, அது வரைக்கும் நாங்கள் சும்மாவே இருப்போம். இப்போ இன்னமும் ஒரு கைத்தொழில் எங்களுக்கு வேணும்னு சொல்லி மக்கள் என்னை கேட்டாங்க, அதுக்கும் சார்ட்ட பேசியிருக்கேன். இப்போ வந்து முன்னாடி வந்து பாசி எடுத்து கடற்கரில் வந்து மணலில் காய் போடுவோம், அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப பாசி மணலில் போட்டபடியே அந்த முறியுது, வெயில் போட்டபடி வெயிட் கம்மியாயிருது. அதனால நாங்கள் வந்து ஏடி ஹவுஸில் போய் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போய் நாங்கள் போய் கேட்டோம். சார்ட்ட ஏடிட்டு போய் கேட்டோம், சார் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெயில் நின்று நிற்க முடியல, மழை வந்தாலும் ஒன்றுக்கு இடம் இல்லை, மரங்கள் இப்போ கடற்கரையில் அந்த அளவுக்கு இல்லை, எங்களுக்கு ஒரு நிழல் கூட கட்டித்தாங்கன்னு சார்ட்ட கேட்டோம். சார் வந்து உடனே அதை எடுத்து எங்களுக்கு நிழல் கூட வேலை நடந்துகிட்டு இருக்கு, பயன்படும். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு மக்களுக்கு.
3: இந்த நிழல் கூட வந்து நம்மளுக்கு என்னென்ன விதத்துல பயன்படும் நினைக்கிறீங்க? அதே மாதிரி முன்னாடி இருந்ததுக்கு இந்த நிழல் கூட வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன விஷயங்களை நம்ம சரி செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
4: இப்போ நாங்கள் பாசி எடுத்து நாங்கள் வெளியில வந்து அந்த இடத்துல வைக்கும்போது பாசி மழை வந்தா நனைஞ்சு போயிருது. இப்போ இந்த நிழல் கூட வந்தாவே எங்களுக்கு பாசி மூடையை போட்டு நாங்கள் அதில் வச்சுக்கிடுவோம். வெயில் வந்தாலும் நாங்கள் பெண்களுக்கு போய் அதில் இருந்துக்கிடுவோம், மழை வந்தாலும் உள்ளே இருந்துக்குவோம். அது ரொம்ப பயன்படுது எங்களுக்கு, ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கும், பொருள்களை வந்து பாதுகாப்பாக இருக்கும் அதில். அது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் ஆர்வமாக நல்லா தொழில் பார்ப்போம். அந்த வெயில் வந்தபடியே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், மழை வந்தாலும் கஷ்டப்பட்டுருக்கோம். மணலில் காஞ்சிட்டு திடீர்னு மழை வந்து வந்துச்சுன்னா அந்த இடத்துல அள்ள முடியல, பாசி பூரா நஷ்டமாக போயிருக்கு. அது ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம். அது தங்குறதுக்கு இடம் இல்லாமல் சும்மா இந்த வெளியே மணலில் தான் சும்மா காய் போடுறது, அதில் நிற்கிறது இணல் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் நாங்கள் மக்கள்.
3: இங்கே முன்னாடியிலேருந்து நம்ம பெண்கள் வந்து பாசி வளர்க்குற தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து எவ்வளோ தூரத்துக்கு அந்த பாசி வளர்க்குற தொழிலை வந்து ஆர்வமாக பண்ணுறாங்க? அதே மாதிரி இப்போ பாசி வளர்க்குறதுல இருக்கிற சிரமங்கள்லாம் என்னென்ன?
4: பாசி வளர்க்குற சிரமம் என்னென்னா, பாசி வளர்ச்சி இல்லை எங்கள் ஓலக்கடா பகுதியில், பாசி வளர்ச்சி கம்மியாக இருக்குது. அது ஏன்னு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இப்போ வந்து வள்ளங்க வந்து அதில் வந்து வள்ளம் கட்டுறதுக்கு இடம் இல்லாமல் அந்த பாறைலாம் இருக்கிறதுனால அந்த ஆண்களுக்கு வந்து இந்த வள்ளத்தை கட்டுறதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாரு. அந்த பாறைலாம் எடுத்துகிட்டு பாதையை விட்டு, ஏன்னா பாசி வள்ளங்க போகிறதுனால பாசி போடுறதுக்கு இடஞ்சலாரு. அது வந்து தொழில் ஆண்களுக்கு வந்து ஒதுக்கி விட்டாங்கன்னா, இப்போ நாங்கள் பெண்கள் வந்து தொழில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு பாதை இல்லாதனாலதுன்னா, ஆத்துவை இல்லாதனாலதுன்னா, அவங்க அந்த எந்த சைடும் வர்றாங்க, நாங்கள் பாசி அந்த இடத்துல முங்கி போட முடியல, அது எங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
3: இப்போ வந்து மற்ற பகுதிகளில் வந்து பெண்கள் வந்து தனித்தனியாக கூட ராஃப்ட் போட்டு அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ராஃப்ட் போட்டு வளர்க்குறாங்க, அந்த மாதிரி இருக்குது. நம்மளுடைய ஓலைக்குடா பகுதிகளில் வந்து இந்த பாசி வளர்க்குறது எப்படி, குழுக்களாக சேர்ந்து செய்கிறாங்களா இல்லை தனித்தனியாக செய்கிறாங்களா?
4: நாங்கள் 5-5 பேர் சேர்ந்து தான் எப்போவுமே செய்வோம், தனியாகவும் போடுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து இப்போ குழுவாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 5-5 பேராக சேர்ந்து ஒரு 20-30 ராப்ட்டுகளில் 50 பேருக்கு போட்டிருக்கோம். போட்டால் அந்த வளர்ச்சி இல்லாத குறையினால தான் நாங்கள் ராப்ட் அதிகமாக எங்களால் போட முடியல, அது நஷ்டமாயிடுது. இல்லை பெண்கள் இப்போ நாங்கள் அதிகமாக தொழில் பார்க்குறோம், எங்களுக்கு வந்து பாசியை வந்து தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ
3: என்னென்ன பாசி நீங்கள் வளர்க்குறீங்க, அதே மாதிரி வந்து அதை எப்படி நீங்கள் சந்தைப்படுத்துறீங்க, எங்கெங்கே வந்து சந்தைப்படுத்துறீங்க?
4: நாங்கள் வந்து வளர்க்குறது வந்து மறிக்கொழுந்து பாசி எடுப்போம், வளர்க்குறது வந்து இந்த பக்கடா பாசின்னு சொல்லுவாங்க, இந்த இது குப்சி பாசி, அதுதான் நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் தான் முட்டை பாசி நிறைய எல்லா பாசியுமே வந்து நாங்கள் கடலில் எடுப்போம். ஆனால் மறிக்கொழுந்து பாசி கண்ணாடிக்கு உள்ளே கடல் ஓடி தான் கண்ணாடி போட்டு நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த பாசி எடுப்போம், மறிக்கொழுந்து பாசி, அப்புறம் பக்கடா, அப்புறம் அந்த நிறைய பாசி, ஒரு அஞ்சாறு பாசி நாங்கள் எடுப்போம். காவி போடாத பாசி நாங்கள் அவங்ககிட்ட கொடுக்கல இன்னும். ஆனால் தோல் பச்சை பாசி அவங்க வாங்க மாட்டாங்க.
3: என்னென்ன மாதிரியான பாசிகளுக்கு என்னென்ன மாதிரியான ரேட்டெலாம் வருது?
4: குப்சி பாசி வந்துமா நாங்கள் கொடுக்குறது வந்து கிலோ வந்து 90 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். காயை போட்டு அந்த பாசி நாங்கள் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் அந்த பக்கடை பாசி, கற்காம்பாசி இவையெல்லாம் இந்த பாசியெல்லாம் 50, 8 ரூபா அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மறிக்கொழுந்து பாசி காயை போட்டால் அது 50 ரூபா தான், அதுதான் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சேதுன்னு சொல்கிறவங்க ராமேஸ்வரத்தில் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்க நாங்கள் ஒரு பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
3: இப்போ வந்து நம்மளுடைய பகுதிகளில் பெண்கள் மட்டும்தான் இந்த தொழில் அதிகமாக செய்கிறாங்க. இன்னும் நல்லா செய்யணும், பெண்கள் வந்து இன்னும் ஊக்குவிக்கணும்னா நம்மளுக்கு என்ன தேவைப்படும்னு நினைக்கிறீங்க? நிழற்குடையை தாண்டி வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படும்னு நினைக்கிறீங்க?
4: வேறு நிழற்குடை எங்களை கட்டி கொடுத்துக்குவாங்க. எங்களுக்கு வந்து அந்த காயை போடுறதுக்கு வந்து மணலில் போடாத அளவுக்கு எங்களுக்கு அது பொருள் வேணும்ல. இப்போ நாங்கள் காயை போட்டு அதை எடுத்து நிழற்குடையில் வச்சுக்கோம். பாதுகாப்புக்கு நிழற்குடை, எங்களையும் பாதுகாப்புக்கு நிழற்குடை. நாங்கள் வெயில் இல்லாமல் இடம்ல இருந்துக்கிறோம், மழையில் நினைய வெளியில் இருந்துக்கிறோம். அதை வந்து காயை போடுறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து கொஞ்சம் பந்தோஸ் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் வந்து இப்போ வந்து நாங்கள் பாசி கடலில் வந்து மூங்கி எடுத்து நாங்கள் போடும்போது ஆண்கள் வந்து தொழில் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஆர்ப்பாருக்கு சரிப்படுத்தி கொடுக்கணும். பள்ளங்க கொண்டு வந்தாங்கன்னா நாங்கள் அந்த இடத்துல பெண்கள் வந்து பாசி போடுறோம்னு அது வழி தான் வருவாங்க. அப்போ அந்த மூங்கியை உடச்சி தான் போவாங்க. அதனால தனியாக வந்து ஆண்களுக்கு வந்து அந்த ஆர்ப்பாறு மாதிரி கொஞ்சம் உதவி செஞ்சு அந்த கட்டி கொடுத்துட்டாங்கன்னா அவங்க அந்த இடத்துல ஆர்ப்பாள் ஆள் வந்துடுவாங்க. நாங்கள் பெண்கள் வந்து ஒதுக்கி நாங்கள் தொழில் பண்ணிக்கிறோம். எங்கள் முதல் கோரிக்கையே அதுதான் எங்களுக்கு பெண்களுக்கு.
3: இவ்வளோ நேரம் எங்களுக்காக உங்களுடைய தொழிலை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அம்மா.
4: நீங்களும் எங்களுக்கு நல்ல உதவி செய்யுங்க, ரொம்ப நன்றி.
3: பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக நான் திபோன்.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினாரு, சரி உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினாங்கன்னு சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க? இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா. நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
4: வணக்கம் அம்மா, உங்க பேரு, எங்க இருந்து பேசுறீங்க?
5: நாங்க ஓலக்கடல இருந்து ரீத்தம்மா பேசுறேன்.
4: நீங்க என்ன தொழில் பண்றீங்க?
5: பாசி எடுக்கிற தொழில் தான் மட்டும் வளர்த்துருக்கோம். அது 10-20 வருஷம் 30 வருஷமா நாங்க பாசி வளர்த்துருக்கோம். பாசி வளர்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்ப என்னட்ட ஒரு 2-3 தாட்டு கிடக்கு.
4: என்னென்ன பாசி எல்லாம் வளர்க்குறீங்க?
5: வெஸ்தி பாசி வளர்க்குறோம். அதே மாதிரி இந்த சோழன்ல வந்தா மறுக்குழுந்து பாசி எடுப்போம், இந்த கற்கா பாசி எடுப்போம், இந்த கட்டைக்கோரை எடுப்போம், இது உள்ள புறா எடுப்போம்.
4: அதை எடுத்து காய போடுறதுக்கு இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க?
5: எடுத்து நாங்க காய போட்டு வெயில் அடிச்சா நாங்க காய போடுவோம், இல்லைன்னா பயன்படுத்திருக்க அதனுடைய ஆணங்கள் எங்கிட்ட கிடையாது. பொருள்கள் அதை பொருள்கிட்ட சில பேர்ட்டு கேட்டாது, எங்களுக்கு வாங்கி தர்றதுக்கு யாருக்கும் இல்லை. நாங்க வாங்கிருக்க அதனுடைய அடிப்படை வந்து எங்கிட்ட துட்டுகள் கிடையாது அந்த அளவுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க பெண்கள் வந்து சிரமப்படுறோம், எங்க வீட்டுல ஆண்களும் அந்த மாதிரி சிரமப்படுறாங்க. அதுபடிய இதனால எங்களால வாங்க முடியாததுனால நாங்க இன்னைக்கு இந்த பாசியை எழுதிக்கிட்டு இப்ப இருக்கோம். ரப்சிச நேரத்துல வந்து அதை காயப்பட முடியாது. ரப்சிச நேரத்துல இந்த பாசி வளரக்கூடிய தன்மையை இருக்கு, அழகா வளருது. இந்த சோழ நாளையில வந்து அது வளருது, வெயில் வெப்பத்திலேயே அது வளரக்கூடிய தன்மையில் இழந்துரு. அதனாலதான் பாசி முன்னுடைய வளர்ச்சி இல்லைன்னு சொல்றேன். ஒரு காத்துடைய திட்டங்கள் கிடையாது, அலைகள் நீர் ஓட்டங்கள் அந்த உடைய இதுகள் இல்லை. அதனால இப்ப பாசி கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா ரப்சிச நேரத்துல வந்து பாசி வளரக்கூடிய தன்மையா இருக்கு. ஆனா வளர்த்து அதை கொடி நாங்க காய போடுறதுக்கு அந்த உடைய அடுப்புடைய கிடையாது. மூடி வைக்கிறதுக்கு மூடி எடுத்து உள்ளுக்கு வைக்கிருந்தா மேல இதே மாதிரிக்கு இது போட்டாங்கன்னா சோழா காத்து அடிச்சிச்சுன்னா பாசி நனையும். இந்த மாதிரி மழை நேரத்து இல்லை, இந்த காத்து கச்சான காத்து அடிச்சுன்னா பாசி நனையும் மேல ஓட்ட. அதுடைய இதே மாதிரி செவருக்கு பேரணும், ஓப்பனாக இருந்தால் நனையும், அதை ஒன்றும் செய்ய முடியாது. அதனால இப்போ நாங்கள் அதை கேட்கறதுக்கு ரொம்ப இல்லை. பெண்கள் அதிகப்பட்டால் இதில் வந்து நாங்கள் வந்து நாங்கள் விருப்பப்பட்ட இப்போ எங்கள் ஹஸ்பண்டை கூட்டுக்கிறோம். 5 பேர் தந்துக்கிறோம். இதில் வந்து ரொம்ப ஆர்வமாக உள்ளவங்க, ரொம்ப ரொம்ப ஆர்வமாக உள்ளவன்னா, ஏன்னா அதை நம்ம அதை நாங்க வந்து அதில் வச்சு நான் சாப்பிட்ருக்கேன். அந்த பாசி தொழில் எடுத்து கொடுத்து அப்போ நான் 5 வயசுலேருந்து அதை எடுத்து சாப்பிட்ருக்கேன், இன்னமும் அதை சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஏன்னா அதனுடைய இது எனக்கு அந்த வேதனை எனக்கு தெரியும். இதை ஒன்றை 10 ஆக்கணும், 10-20 ஆக்கணும். ஏன்னா பாசியை கொஞ்சோண்டுக்கு வளரலைங்கிறோம், அதை விடக்கூடாது. அதை மீண்டும் அதை நம்ம எடுத்து மேற்கொண்டு 1 தாட்டுக்கு 2 தாட்டாக கட்டிப்படணும், 2 தாட்டுக்கு 3 கட்டிப்படணும். அதனுடைய இது வந்து இது வந்து எனக்கு இருக்கு. அது போய் அந்த பாசியை பார்த்தனடியும் அள்ளி பார்த்தனடியும் பாசி வளர்ந்துருந்தோம், அது ஒரு சந்தோஷமா இருக்கு எனக்கு. புரியுதா? பாசி வளருங்கிற போது ஐயோ வளரலையே, இதை வந்து வளருங்கிற போது இது என்ன கடிச்சிருக்கு, இது என்ன இருக்கு, இந்த பாசினுடைய இது ஏன் இப்படி வளரல அப்படிங்கிற பார்க்கும்போது அதுல அழுக்கு பிடிச்சிருக்கும். அதை போய் ஒரு வாரத்துல ஒரு வாரத்துல 2 இடம் போய் அதை அலைஞ்சி விடணும், அதை அலசி விடணும். அதை மகத்து பார்த்தா தான் அதை பலனடையலாம். அது அந்த பலனடைய இருக்கக்கூடிய ஆசை வந்து அது கொடுத்தா தான், நமக்கு ஆர்வம் இருந்தா தான் அதை பலனடையலாம். இல்லைங்கிற நாங்கள் போட்டு நம்ம வீட்டு வந்துருந்தா பலனட முடியாது. அந்த ஆர்வம் இருக்கணும். அந்த அதில் வந்து சாப்பிட்ருக்கேன், கொண்டிருக்கேன், வீணிருக்கேன். இப்போ எங்களுக்கு என்ன, அந்த காயை போடுறதுக்கு கூட வேணும், அடிப்படை மழை கொஞ்சம் மூடுறதுக்கு பேப்பர் வேணும்.
4: இதை எப்படி நீங்கள் வந்து விற்பனை பண்ணுறீங்க? அதே மாதிரி முன்னாடி இருந்த அளவுக்கு வளர்ச்சி ஏன் இல்லைன்னு நினைக்கிறீங்க?
5: முன்னாடி உள்ள வளர்ச்சியில் அந்த அளவுக்கு அதே மாதிரிக்கு ஒரு காத்துகள் திட்டங்கள் இல்லை, நீர்வாடுக அந்த அளவுக்கு இல்லை. நீர்வாடு அதிகமாக இருந்தால், தண்ணி ஓட்டங்கள் அதிகமாக இருந்தாவே உங்களுக்கு பாசி வளரக்கூடிய தன்மை இருக்கு. அந்த நீர்வாடு கம்மியாக இருக்கனால பாசி எந்த நேரம் இப்படி அலம்புல் கிடந்தா தான் பாசி வளரும். அப்படியே தெப்பமாக கிடந்தா பாசி வளராது. அதில் வந்து அழுக்கு பிடிக்கும், தூசு பிடிக்கும். அந்த அது போய் மீன் திங்கினுங்க தெப்பம் அப்படியே கிடந்தா, அதனால தான் பாசி வளர கம்மியாக இருக்கு. நீர் ஓட்டம் அதிகமாக இருந்தா தான் பாசி வளரும். அதை எடுத்துட்டு வந்து காய போட்டு கொண்டு போய் சாக்கில் கட்டி கொண்டு போய் கொடுப்போம். கட்டக்கோரை 10 ரூபா, கற்காம்பாசி 10 ரூபா, மறுக்கழுது பாசி 50 ரூபா, அது வந்து 90 ரூபா. அந்த 90 ரூபா இன்னும் மேற்கொண்டு எங்களுக்கு வேணும் சொல்லி கேட்கறோம். நாங்கள் சிரமப்படுறதுனால அது ரொம்ப சிரமமா இருக்கு. ஏன்னா கடல் வத்து நேரத்தில் போய் இடுப்பு மட்டும் கட்டிடுவோம், பெருக்கு நேரத்தில் வந்து மூத்துருது. அதனுடைய ஆவணம் எங்கிட்ட கிடையாது. ஒரு கட்டுமரமோ ஒரு இது கொடுத்தாங்கன்னா நாங்கள் திராவிட்டு போய் அதை போய் நாங்கள் பார்க்கலாம். அந்த ஒரு இது இல்லை எங்களுக்கு. போட்டுக்கிற சாக்கிட்டு இந்த இது வேணும், போய் நீஞ்சி போய் அதை போய் பார்க்கணும், கொல்லணும், அந்த உடைய இதே எங்கிட்ட இல்லை. அதனால ரொம்ப இப்போ நாங்கள் கவலைப்பட்டு உங்ககிட்ட நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம்.
4: ரொம்ப நன்றியம்மா உங்களோட கருத்துக்களை இவ்வளோ நேரம் எங்களுக்கு சொன்னதுக்கு.
5: ரொம்ப நன்றிப்பா, நீங்கள் இவ்வளோ நேரம் எங்கிட்ட கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்பவும் இதாகவும் நான் சந்தோஷமாக இருக்கேன்.
4: பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 23 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மடபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். சமீபத்துல என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி அப்படின்னா, நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டத்துல எத்தனை விதமான தொழில்கள் இருக்குது அப்படின்றதுதான் அந்த கேள்வி. இந்த கேள்வி கேட்ட உடனேயே எனக்குள்ள இன்னும் நிறைய கேள்விகள் எழுந்துகிட்டே இருக்குது. இப்போ ஒரு சில மாவட்டங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த மாவட்டங்கள்ல வந்து ஒரு தொழில் முதன்மையான தொழில், அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான தொழிலா இருக்கும். அதை வந்து சம்பந்தப்படுத்தி அதை சார்ந்து இன்னும் நிறைய தொழில்கள் வந்து இருக்கும். ஆனா நம்மளுடைய ராமநாதபுரம் வந்து அந்த மாதிரி கிடையாது. பல தொழில்களை முதன்மையாகவும் அதை சார்ந்து இன்னும் பல தொழில்களையும் கொண்ட ஒரு மாவட்டம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப உதாரணத்துக்கு விவசாயம், பனைமரம் சார்ந்த தொழில்கள், கடல் சார்ந்த தொழில்கள், இந்த மாதிரி. இப்போ விவசாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை சார்ந்து இன்னும் நிறைய தொழில்கள் இருக்கு. இப்போ நம்ம கடல் தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து இன்னொரு கடல் மாதிரி, அது இன்னும் நிறைய பேருக்கு வாழ்வாதாரத்தை தர ஒரு தொழிலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கடல் சார்ந்த தொழில்கள்லையும் கூட ஒரு விவசாயம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது என்ன விவசாயம் அப்படின்னா, கடல் பாசி வளர்க்கிறது, மீன் வளர்க்கிறது, இது ரெண்டையுமே நம்ம கடல் விவசாயம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதனால வந்து இன்னைக்கு நிகழ்ச்சி மூலமா நம்ம வந்து கடல் பாசிகளை பத்தின ஒரு சில விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: காலம் மாறலாம், ஆனால் இந்த குரலின் மாயம் என்றும் மாறாத எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள்.

0: எஸ் ஜானகி அம்மாவை என்றும் அன்புடன் நினைவு கூறுவோம். கடல் ஓசை எஃப்எம் 90.4 என்றும் இசையாய் எங்கள் மனதில். கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கிற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர் ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நான் திபோன். இந்த உலகத்துல மூணுல ஒரு பகுதி தான் நிலம் இருக்குது. இந்த நிலத்துல என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, காடுகள், மலைகள், சமவெளிகள், புல்வெளிகள், பாலைவனங்கள், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதே மாதிரி தான் கடலுக்குள்ளேயும் கூட ஒரு உலகமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கெல்ப் ஃபாரஸ்ட், அதாவது கெல்ப் காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இது என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க கடல் பாசிகளால சூழப்பட்ட ஒரு காடு அப்படின்னு சொல்லலாம். பெரிய பெரிய பாசிகள் இந்த கெல்ப் ஃபாரஸ்ட்ல இருக்கும். இந்த கெல்ப் ஃபாரஸ்ட் பாத்தீங்கன்னா, பூமியுடைய மொத்த காட்டு பகுதிகளில் மொத்தமா 0.1% இருக்குது. ஆனா இதோடைய உற்பத்தி திறன் அப்படின்னு பார்த்தோம்னா 0.9% அப்படின்னு சொல்றாங்க. பூமிக்கு தேவைப்படுற மொத்த ஆக்சிஜன்ல 90% ஆக்சிஜனை வந்து கடல் பாசிகள் மட்டுமே உற்பத்தி பண்ணி தர்றாங்க. 2018 வருஷத்துடைய கணக்கெடுப்பின் படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலகத்துல மொத்த கடல் பாசிகளுடைய உற்பத்தி 96%. இது வந்து மொத்தமா 21,65,675 மெட்ரிக் டன் அளவுக்கு வந்து உற்பத்தி செஞ்சிருக்காங்க இந்த 2018 வருஷத்தோட கணக்கெடுப்பின் படி. இதுல மொத இடத்துல இருக்கிற நாடு என்ன அப்படின்னா சீனா. அவங்க எவ்வளவு உற்பத்தி பண்ணியிருக்காங்கன்னா, வருஷத்துக்கு 699 மெட்ரிக் டன் அளவுக்கு வந்து உற்பத்தி செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி 2 மற்றும் 3 இந்த இடங்களை பிடிக்கிறது பிரான்ஸ் நாடும், அப்புறமா ஐரோப்பிய நாடுகளும் தான் இதை பிடிக்கிறாங்க. இன்னும் பல நாடுகள் இதை உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடல் பாசியினுடைய நுகர்வு, அதாவது கடல் பாசியை இறக்குமதி பண்றவங்க யாரு அதிகமா பண்றாங்கன்னா, கிழக்கு ஆசிய நாடுகள், அதாவது சீனா, ஜப்பான், இந்த மாதிரியான நாடுகள்லாம் வந்து அதிகமா இறக்குமதி செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எது எதுக்கு இறக்குமதி செய்யறாங்க அப்படின்னா, உணவுக்காக பிரதானமாக இறக்குமதி செய்யப்படுது. அதுக்கப்புறமா இன்னும் சில காரணங்களுக்காக இதை வந்து இறக்குமதி செய்கிறாங்க. இது தவிர்த்து நம்மளுடைய பகுதியில் எங்கே வந்து இந்த கடல் பாசிகள் உற்பத்தி செய்கிறாங்க, எப்படி உற்பத்தி செய்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன் பாட்டுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: பழக அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சிக்காக நான் திபோன். நிகழ்ச்சியுடைய தொடக்கத்திலேயே சொன்ன மாதிரி பல தொழில்களை உள்ளடக்கின ஒரு மாவட்டம் தான் நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டம். அதில் இருக்கிற கடல் சார்ந்த தொழில், அந்த கடல் சார்ந்த தொழிலில் இருக்கிற இன்னொரு தொழில் தான் வந்து கடல் பாசி வளர்க்கிறது அப்படின்னு சொல்லலாம். கடல் பாசிகள் மொத்தமாக 900 வகையான பச்சை நிற பாசிகளும், 4000 வகையான சிவப்பு நிற பாசிகளும், 1500 வகையான பழுப்பு நிற பாசிகளும் இருக்குது. நம்மளுடைய பகுதியில் கடல் பாசி வளர்ப்பில் யார் யாரெல்லாம் ஈடுபடுறாங்க, எந்தெந்த கிராமம் அதிகமாக செய்கிறாங்க அப்படின்னா, ராமேஸ்வரம் பகுதியில் இருக்கிற சம்பை, மாங்காடு இந்த மாதிரியான கிராமங்கள். அதே மாதிரி வந்து கடல் பாசி சேகரிப்பில் அதிகமாக பார்த்தோம் அப்படின்னா மண்டபம், வேதாலை, இன்னும் ஒரு சில கிராமங்களும் இதை வந்து ஈடுபடுறாங்க. வளர்க்கறதுக்கு உகந்த கடல் பாசி அப்படின்னா பச்சை கடல் பாசிகளில் வந்து உள்வா அப்படின்னும், என்டோரோ மார்பா அப்படின்ற ஒரு கடல் பாசி, அப்புறமா வந்து கோடியம் கவுலர்பா அப்படின்ற ஒரு கடல் பாசி, இதை அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்க. அதே மாதிரி சிவப்பு நிற கடல் பாசிகளில் நம்மளுடைய பகுதிகளில் அதிகமாக எந்த பாசி உற்பத்தி பண்ணுறாங்கன்னா உடனே நம்ம எல்லாருமே சொல்லிடுவோம், என்ன அப்படின்னா பெப்சி பாசி அப்படின்னு சொல்லுவோம். இதோடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னா கப்பா பைக்கஸ். இந்த பாசிகள் தான் இங்கே வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. இந்த பாசிகளை உற்பத்தி பண்ணுறதுக்கு முதன்மையாக தேவைப்படுறது ராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராஃப்ட் அப்படின்னா மூங்கில் குச்சிகளால் ஆன கட்டம், அதாவது சதுரமாக செஞ்சுருப்பாங்க இந்த மூங்கில் குச்சிகளை, அது ஒரு ஃப்ரேம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃப்ரேமை வந்து கடலில் நிலைநிறுத்துறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கீழெல்லாம் வெயிட்டு கொடுத்து கடலோடு இணைச்சி வச்சுருப்பாங்க. அது காற்றுக்கோ அலைகள் வேகமாக வரும்பொழுதும் வந்து இது அதிகமாக நகர்ந்து போகாத அளவுக்கு வந்து இதை பண்ணி வச்சுருப்பாங்க இந்த ராஃப்ட். இப்போ நம்ம விவசாயம் அப்படின்னு எடுத்துக்கலாமே, விவசாயத்தில் வந்து முதல்ல உழுது அதுக்கப்புறமா வந்து அதுக்கு விதை போடுவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த விதை போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து வளர்ந்துடும் அந்த பயிர், அதுக்கப்புறமா நாற்று நடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய கடல் பாசிகளையும் முதல்ல விதை பாசிகளெல்லாம் வந்து சின்ன சைஸில் இருக்கிற ராஃப்டில் கட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறமா பெரிய பெரிய ராஃப்டில்லாம் வந்து கட்டி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து இது வளர்ந்ததுக்கப்புறமா உலர்த்தியும் விற்பனை பண்ணுறாங்க, அதே மாதிரி வந்து பச்சையாக இருக்கிறதையும் விற்பனை பண்ணுறாங்க, ரெண்டையும் தனித்தனியாக விற்பனை பண்ணுறாங்க. சரி, இந்த கடல் பாசிகள்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க, இதில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது, எதுக்கெலாம் யூஸ் ஆகுது சொல்கிறேன் பாட்டுக்கப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மாப்பிள்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள்ள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
1: இருக்கு.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணியை ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்ச நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிர போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிர கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒன்னு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லா வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்டரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: கேட்டுட்ருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில் சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நான் திபோன். நம்ம நிறைய வீடியோலாம் பார்த்துட்ருப்போம். அந்த வீடியோலாம் பார்க்கும் போதே இடையிலேயே இந்த கடல் சம்மந்தமான வீடியோலாம் வரும். அப்போ வந்து பார்த்தோம்னா கடலுக்கு அடியில் போய் இந்த வீடியோ எடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே இருக்கிற பவளப்பாறைகள், நிறைய நிறைய மீன் இனங்கள் இதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்க. இந்த கடலுக்குள்ளே போகும்பொழுது அழகுக்கு அழகு சேர்க்கறது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நிறைய இருக்கலாம், ஆனால் கடல் பாசிகளும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை அழகாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய உடலில் நோய் இருக்கக்கூடாது. நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கை அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கடல் பாசி அப்படின்னு சொன்னோன்னு நிறைய பேருடைய நினைவுகளில் ஒரே ஒரு வார்த்தை அப்படியே பளிச்சுன்னு வெளிச்சமாக தெரியும். என்ன அப்படின்னா அகர் அகர் அப்படின்ற வார்த்தை. இந்த அகர் அகர் அப்படின்றத வந்து கிரேசி, லேரியா, அசிரோசா அப்படின்ற மூணு பாசிகள்லேருந்து பிரித்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா இது எது எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, முதல்ல வந்து இந்த பன்னீர், அதாவது பாலாடை கட்டி இருக்குதுல்ல அது, மீன், இறைச்சி இந்த மாதிரியான பொருட்களை பதப்படுத்துறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உணவுக்காகவும் இந்த அகர் அகர் வந்து பயன்படுது. அது போக கடல் பாசிகளில் புரதச்சத்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குதாம். அதனால நீரிழிவு நோய், புற்றுநோய் இந்த மாதிரியான நோய்கள் சீக்கிரத்தில் நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கு இது உதவுது. துருவெளியா அப்படின்ற இன்னொரு கடல் பாசி இனம் வந்து தோல் சம்பந்தமான நோய்களை சரி செய்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. தைராய்டு சுரப்பிகள் அதிகமாக வேலை செய்யணும், நல்லா வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுடைய உணவுகளில் இந்த கடல் பாசிகளை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இன்னும் நிறைய நன்மைகள் வந்து இந்த கடல் பாசியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய பகுதிகளையும் சரி, இந்தியாவிலையும் சரி, இந்த கடல் பாசிகளுடைய உற்பத்தி திறன் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சமீபத்தில் வந்து ஒரு ஆராய்ச்சியாளர்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளுடைய பகுதியில் இருக்கிற இளைஞர்கள் குறிப்பாக இந்த கடல் பாசி வளர்ப்பில் ஈடுபடலாம். அதுக்கான சரியான நேரங்கள், சரியான சலுகைகள் எல்லாமே வந்து அரசு ஏற்படுத்துறதுக்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த அறிவியலாளர் என்கிட்ட சொன்னாங்க. அதனால் என்ன பண்ணுங்கள், நம்மளுடைய பகுதிகளில் இருக்கிற இளைஞர்கள் கடல் பாசி வளர்ப்பில் நீங்களும் ஈடுபட்டீங்கன்னா உண்மையாகவே நம்மளுடைய நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கும் இது ஒரு நல்ல தொழிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே அருமையான கருத்துக்களோடு உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் திபோன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து

0: அதிகபட்சம் 23 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மடபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: அலை பாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: அன்பான உள்ளங்களுக்கு சுல்தானாவின் இதமான இரவு வணக்கம். அடுத்த ஒரு மணி நேரம் நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு ஆர் சத்யநாராயணன் எழுதின ரகு தாத்தா. கதை கேட்கறதுக்கு அன்பான உள்ளங்கள் இணைஞ்சிருக்கீங்க. பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. கதைக்குள்ள போலாமா? ரகு இப்போ 3ஆம் கிளாஸ் படிக்கிறான். அவன் 1ஆம் கிளாஸ் படிக்கும் போதே அவனோட தாத்தா அவன் கூட தான் இருந்தாரு. ரகுவோட அம்மாவும் வேலைக்கு போறதுனால தாத்தாவை அவங்களால பாத்துக்க முடியல. ரகுவோட குடும்பம் சென்னை பக்கத்துல போரூர்ல தான் இருந்தாங்க. பாட்டி இறந்து பல வருஷம் ஆச்சு. அதனாலயே தாத்தாவை பாத்துக்க முடியாம திருவேற்காட்டுல இருக்கிற ஒரு முதியோர் இல்லத்திலயும் சேர்த்து விட்டுட்டாங்க. ரகுவோட அப்பா வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் மாசம் மாசம் அனுப்புற சம்பளம் அவங்க குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கே போதுமானதா இருந்துச்சு. அதுல கூடுதலா அவங்க தாத்தாவை பாத்துக்கிறதுக்கு ரகுவோட வீட்டுல யாருக்குமே முடியல. ரகுவும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தான். ஆனா அவங்க தாத்தாவை அவனால அவன் கூட வச்சுக்கவே முடியல. குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கே எல்லாம் சரியா இருக்கு, இதுல அப்பாவையும் பாத்துக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க பையனோட விருப்பத்துக்கு என்னங்க ரகுவோட தாத்தாவை ஒரு முதியோர் இல்லத்திலயும் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஆரம்பத்துல ரகுவோட தாத்தா அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கூடையும் ஒத்துமையா இருக்கும் போது ரகு அவங்க அப்பாவை கட்டாயப்படுத்தி அவங்க தாத்தாக்குன்னு ஒரு ஸ்மார்ட் போனையும் வாங்கி கொடுத்தான். போன் வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த டச் போனை எப்படி யூஸ் பண்ணணும், அதுல எப்படி வாட்ஸ்அப்ல வாய்ஸ் நோட் அனுப்பணும், எப்படி மெசேஜ் அனுப்பணும்னு எல்லாத்தையுமே அழகா கத்து கொடுத்துட்டான். இப்ப தாத்தா அந்த முதியோர் இல்லத்துக்கு போனதுக்கு அப்புறத்துல இருந்து ரகுக்கு அவங்க தாத்தா கிட்ட இருந்து மெசேஜ் வந்தாதான் அவனுக்கு நிம்மதியாவே இருக்கும். காலையில தாத்தா கிட்ட இருந்து குட் மார்னிங் மெசேஜ் வரலன்னா ரகுக்கு ரொம்ப சங்கடமா போயிரும். காலையில சாப்பிட்டியான தாத்தா கேட்கணும், மதியானம் சாப்பிட்டியான தாத்தா கேட்கணும், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டியா, ஸ்கூலுக்கு போனியா, நல்லா இருக்கியான்னு ரகு தாத்தாவோட அன்பு மொழிகளை ரகு ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டே இருக்கணும்னு நினைப்பான். தன் கூடவே இருந்து தன்னை கண்ணும் கருத்துமா தான் தாத்தா பாத்துக்கணும்னு ரகுக்கு அவ்வளவு ஆசை. ஆனா அவன் நினைச்ச மாதிரி நடக்கல. தாத்தா முதியோர் இல்லம் போனதுக்கு அப்புறத்துல இருந்துதான் ரகுவும் அவனோட தாத்தாவும் போன் பேசிக்கிட்டே இருந்தாங்க. போன் பேசுறது மட்டும் இல்ல, மெசேஜ் பண்றது, வாய்ஸ் நோட் அனுப்புறது, அப்புறம் நேரம் கிடைச்சா தாத்தாவை போய் பாக்குறதுன்னு ரகு ரொம்ப பாசமா இருந்தான். ஏன்னா அவனுக்கு அவன் தாத்தானா அவ்வளவு இஷ்டம். டெய்லியும் தாத்தா கிட்ட இருந்து மெசேஜ் வந்துட்டு இருக்கும் போது அன்னைக்கு மட்டும் தாத்தா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வரல, போன் கால் வரல, எதுவும் வரல. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற. தாத்தாவை பாக்கணும்னு ரகுக்கு அவ்வளவு ஆசை. ஆனா அவங்க அம்மா அன்னைக்கு அவங்க தாத்தாவை பார்க்க போவேன்னு சொல்லிட்டாங்க. தாத்தா கிட்ட இருந்து குட் மார்னிங் மெசேஜ் வரல, டீ குடிச்சியான்னு அவர் போன் போட்டு கேக்கல, பாசமா 4 வார்த்தை பேசலன்னு சொல்லி ரகுவோட அந்த நாளே ரொம்ப சோகமா போச்சு. அதுக்கப்புறம் கதையில என்னாச்சு தெரியுமா? நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அழகழகான பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. காலம் மாறலாம், ஆனால் இந்த குரலின் மாயம் என்றும் மாறாத எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள்.

0: எஸ் ஜானகி அம்மாவை என்றும் அன்புடன் நினைவு கூறுவோம். கடல் ஓசை எஃப்எம் 90.4 என்றும் இசையாய் எங்கள் மனதில்.
1: சம்மர் ஹாட் கூல் ரூஃப் டைல் வாங்கி அதை சமாளிக்க அனு ஸ்டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனு ஸ்டைல்ஸ் மால்.
2: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான கார்ஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
3: ஆடை உலகின் அரசன் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: அன்பான உள்ளங்கள் கூட கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. நேயர் உள்ளங்கள் இணைஞ்சிருக்கீங்க அலை பாயுதே நிகழ்ச்சியில. அம்மா, தாத்தா கிட்ட இருந்து போன் கால் கூட வரலமா. அவரு என்ன பண்றாருன்னே தெரியலமா. நான் ஒரு எட்டு போய் தாத்தாவை பாத்துட்டு வரவா? சும்மா இருடா, போதாத குறைக்கு நீ வேற போய் பாக்குறியாக்க. அதான் மாசத்துக்கு ஒரு தொகைன்னு குறிப்பிட்டு உங்க தாத்தாக்கு குடுக்கறோம்ல, நீ போய் வேற பாக்கணுமா? இதுக்கு மேல என்னால காசு கொடுக்க முடியாது. வீட்டுல வச்சா சிரமம்னு சொல்லிதான் வெளியில அனுப்பியிருக்கோம். இது கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? உங்க அப்பா கிட்ட சொன்னா உன்னை அனுப்ப மாட்டாரு. பேசாம வீட்டுல இருக்க பாரு. மா பிளீஸ்மா, தாத்தாவை பார்க்காம என்னால நிம்மதியா இருக்க முடியலம்மா. அவர்கிட்ட இருந்து போன் கூட வரலம்மா. தாத்தா என்ன பண்றாரோ ஏது பண்றாரோ நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேனே. இவன் திருந்த மாட்டான், திருந்தவே மாட்டான். இவனை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. வார வாரம் இப்படி நீ பார்க்க போவ, யார் அதுக்கு காசு கொடுப்பா? இங்க பாரு ரகு, தேவையில்லாம பிரச்சனையை இழுத்து கட்டிக்காத. உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா கோவப்படுவாரு. மா பிளீஸ்மா, மா என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா. தாத்தாவை மட்டும் நான் பார்த்துட்டு வந்துடுறேன், அடுத்த வாரம் நான் போல, இந்த வாரம் மட்டும் போயிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லி எப்படியோ கெஞ்சி அவங்க அம்மா கிட்ட பேசி புரிய வச்சு அந்த முதியோர் இல்லத்துக்கு போறதுக்கு வண்டியை புக் பண்ண வைக்கிற அளவுக்கு ரகு அவங்க அம்மாவை ஒத்துக்க வச்சுட்டான். இந்த பக்கம் பேரனோட மனசு தன் தாத்தாவை பார்க்கணும்னு அலமோத, அந்த பக்கம் அந்த முதியோர் இல்லத்துல அமைதியா உட்கார்ந்திருந்த ரகுவோட தாத்தா வெறிச்சு போய் வானத்தையே பார்த்துட்டு இருந்தாரு. அவரோட மனசு சரியாவே இல்ல. தனக்குன்னு யாருமே இல்லையேன்னு அவர் ஏங்கிட்டு இருந்தாரு. தன்னோட மருமக பையன்னு யாருக்குமே தன்னை பிடிக்கல, எல்லாரும் தன்னை வெறுக்கிறாங்கன்னு சொல்லி அவர் மனசளவுல வேதனைப்பட்டுட்டு இருந்தாரு. ரகுக்கும் மெசேஜ் பண்ணியோ போன் பண்ணியோ தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு தீர்க்கமான முடிவோட அந்த தாத்தா இருந்தாரு. ரகுவோட தாத்தாக்கு அவங்க பேரன்னா ரொம்ப இஷ்டம். கடைக்கு கூட்டிட்டு போகணும், விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுக்கணும், ஆசைப்பட்ட ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும், துணி கடைக்கு கூட்டிட்டு போய் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், நல்லா சுத்தி காட்டணும், வாக்கிங் போகணும், அப்புறம் தன் பேரனை கண்ணு கருத்துமா பாத்துக்கணும்னு எக்கச்சக்கமான ஆசைகள் அந்த ஐயாக்கு இருந்துச்சு. ஆனா அவர் நினைச்ச மாதிரி அவர் வாழ்க்கை இல்லவே இல்லை. முதியோர் இல்லத்துல தன்னே மரமா அவரோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தார். காரை புக் பண்ணதும் வீட்டு வாசலுக்கு கார் வந்துருச்சு. ரகுவோட அம்மா அவன கார்லயும் ஏத்தி விட்டுட்டாங்க. அந்த முதியோர் இல்லத்துக்கு வண்டி போனதும் ரகுக்கு அவங்க தாத்தாவை பாக்குற ஆர்வம் அதிகரிச்சுக்கிட்டே போச்சு. அவனோட கண்கள் ரெண்டும் பிரகாசத்துல மின்னுச்சு. அதுக்கப்புறம் கதையில என்ன ஆயிருக்கோன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அழகழகான ரெண்டு பாடல்கள் நேயர்களுக்காக வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை FM 90.4. ரகு தாத்தா அப்படின்ற கதையை அலைபாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். அன்பான உள்ளங்கள் கூட கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. ரகு வந்தத அவங்க தாத்தா பாத்துட்டாங்க. ரகுவும் அவங்க தாத்தாவை பார்த்ததும் அன்போட ஓடி வந்தான். தாத்தா அப்படின்னு கத்துக்கிட்டே வந்து அவரை அன்போட கட்டி பிடிச்சான். செல்லுக்குட்டி, தாத்தாவை பாக்குறதுக்கு வந்துட்டியா? டீ குடிக்கிறியா? என் கண்ணு, இந்த தாத்தாவை பாக்குறதுக்கு எம்பட்டு தூரத்துல இருந்து வந்திருக்க. ஏன் தாத்தா எனக்கு மெசேஜ் பண்ணல, போன் கூட பண்ணல? அதுவா ரகு கண்ணா, நான் உன்னை தொந்தரவு பண்றனோன்னு நினைச்சேன். அதான்ப்பா அனுப்பல, போன் கூட அதான் பண்ணல. இருந்தாலும் இது ரொம்ப ஓவர் தாத்தா. எனக்காக நீங்க ஒரு போன் கூட பண்ண மாட்டீங்களா? நீங்க போன் போட்டு பேசினாதான் எனக்கு அந்த நாளே ஜாலியா இருக்கும். எனக்கு அம்மா கூட இருக்கவும் பிடிக்கல, அப்பா கிட்ட பேசவும் பிடிக்கல. நான் பேசாம உங்க கூட வந்துடவா, இங்கே இருந்துக்கவா? அதெல்லாம் வரக்கூடாது. நீ உங்க அம்மா அப்பா கூட சந்தோஷமா இருக்கணும். தாத்தா வந்து நீ இப்படி அடிக்கடி பாத்துக்கோ, அது போதும். போங்க தாத்தா, எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கல. அம்மா என்கிட்ட சரியாவே பேச மாட்டாங்க. எப்ப பாரு சிடு சிடுன்னு கோவப்பட்டுகிட்டே இருக்காங்க. இப்ப கூட நீங்க விடல. நான் கெஞ்சினேன், அம்மா கிட்ட ரொம்ப நேரம் கெஞ்சினேன். அதுக்கப்புறம் தான் அவங்களோட மனசே இறங்குச்சு. அது சரி, உங்க அம்மா உன்ன விடலையா? கவலைப்படாத, அடுத்த வாட்டி வர்றதுக்கு தாத்தா உனக்கு இப்பவே காசு கொடுத்துறேன். ரகு சொல்லும், உங்க அம்மா உங்க அப்பா எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க தாத்தா. ஸ்கூலுக்கு போவேன், படிப்பேன், சாப்பிடுவேன், அப்புறம் வீட்டுக்கு வருவேன். திரும்ப டியூஷனுக்கு அனுப்பிடுவாங்க. அப்புறம் ஏதோ ஒரு கிளாஸ் போவனே, டான்ஸ் கிளாஸ். அது போனதுக்கு அப்புறம் கராத்தே கிளாஸ் போவேன். இப்படியே மிஷின் மாதிரி என் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. எனக்கு உங்க கூட பேசணும், பழகணும், வெளியில போகணும், உங்க கையால சாப்பிடணும்னு எவ்வளவு ஆசை இருக்கு தெரியுமா? ஆனா அது அம்மாவும் அப்பாவும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் திரும்பவும் கேக்குறேன், நான் உங்க கூட வந்து இருந்துறவா? எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கல தாத்தா, ஏதோ மிஷின் வாழ்க்கை வாழ்ற மாதிரி இருக்கு அப்படின்னு ரொம்ப வெறுத்து போய் தன்னோட பேரை தன்கிட்ட பேசும்போது அவனுக்கு எந்த விதத்துல ஆறுதல் சொல்றதுன்னு அவங்க தாத்தாக்கு தெரியல. அலைபாயுதே நிகழ்ச்சிய கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நேயர்கள் கூட கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. செல்லகுட்டி, தாத்தா சொல்றத நல்லா கேட்டுக்கணும். இப்போதைக்கு உனக்கான பாதுகாப்பு உன்னோட அம்மா அப்பா தான். அவங்கள உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, அவங்க உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாங்களோ நடந்துக்கலையோ, நீ அவங்க கூட தான் இருக்கணும். தாத்தா கூட வந்து இங்க இருந்தானு வை, உனக்கு சரியான பராமரிப்பு இருக்காது. அப்புறம் உனக்கு பிடிச்சத நீ பண்ண முடியாது. நீ ஸ்கூலுக்கு கூட போக முடியுமான்னு எனக்கு தெரியல. இங்கேயே தான் இருக்கணும். பரவாயில்லையா உனக்கு? இங்கேயே தான் இருக்கணுமா? அப்போ வெளியில போறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறது அதெல்லாம் முடியாதா? முடியவே முடியாது. சாப்பாடு கொடுப்பாங்க வேலை வேலைக்கு, அது சாப்பிடணும். அப்புறம் தூங்கணும்னா தூங்கணும், வெளியில வாக்கிங் போறதுனா போலாம், அவ்வளவுதான். இங்கேயே தான் இருக்கணும். உனக்கு ஓகேயா? ஐயோ, நான் வரல தாத்தா, நான் அங்கேயே இருந்துக்கிறேன். இதுக்கு அதுவே பரவாயில்ல தாத்தா. தாத்தா இங்கே நல்லா தான் இருக்கேன். நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. அங்க உங்களுக்கு சிரமத்தை கொடுக்கறதுக்கு நான் இங்கேயாச்சும் இருந்துப்பேன்ல, இதுவே எனக்கு போதும்பா. அம்மாவை பாத்தீங்கன்னா தாத்தா நல்லா இருக்கேன்னு சொல்லு.

எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லு. சரியா? அப்படியா? சரி தாத்தா, நான் அப்படியே சொல்றேன். அப்புறம் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், நீங்க எப்படி வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு அதை டக்கு டக்குன்னு டெலிட் பண்றீங்க? அதுவா உனக்கு ஏன் மெசேஜ் பண்ணுன்னு அப்புறம் தோணுச்சு? பாவம் சின்ன பையனி, தினமும் மெசேஜ் பண்ணி உனக்கு தொந்தரவு பண்ண முடியுமா? அதான் டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை அப்படியே கிளிக் பண்ண. உனக்கு போற மெசேஜ் எல்லாமே அப்படியே அழிஞ்சிருச்சுப்பா. அப்படித்தான் பண்ண, நல்லா இருக்கு அந்த ஆப்ஷன். ஆனா இதுக்கு மேலயும் நல்ல நல்ல டெக்னாலஜி ஏதோ இருக்காமே இதுல. அந்த ஆப்ஷன் எல்லாம் கிளிக் பண்ணோன்னு வை, நல்லா நம்ம வேலை பார்க்கலாம். டக்கு டக்குன்னு மெசேஜ் அனுப்பலாம், உடனே அதை அழிச்சிடலாம், அப்புறம் வீடியோலாம் அனுப்பலாம் போலயே. அதுவும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத அப்படியே வீடியோ எடுத்து நம்ம யாருக்கு அனுப்புறோமோ அவங்களுக்கு அனுப்பிடலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு, யூடியூப்ல தான் பார்த்தேன் தாத்தா. அது யூடியூப் இல்ல, யூடியூப் ஏதோ ஒண்ணு. நல்ல விஷயத்தை கத்துக்கிட்டா அது எப்பவுமே நல்ல விஷயம்தான். அத நம்ம சரியா உச்சரிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. எனக்கு அது புரிஞ்சுக்கிச்சு, அத உன்கிட்ட சொன்னேன். தாத்தாக்கு வயசு வேற ஆச்சுல, அதனால கூட இருக்கலாம்ப்பா. ஏன் தாத்தா, எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டு அதை எதுக்கு நீங்க டெலிட் பண்ணீங்க? ஏன் அப்படி பண்ணீங்க தாத்தா அப்படின்னு ரகு அவங்க தாத்தாவை பார்த்து கேட்டதுக்கு அவரோட பதில் என்னவா இருந்திருக்கும்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து என்ன

0: சம்மர்ல குளுகுளனே இருக்க அனுஜ் டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனுஜ் டைல்ஸ் மால்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: அன்பான உள்ளங்கள் கூட கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. கதையோட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்தாச்சு. ரகு செல்லம், தாத்தா உன்கிட்ட இப்ப சொல்ல போற விஷயத்த நல்லா கேட்டுக்க. நம்ம ஒருத்தவங்களுக்கு அனுப்புன மெசேஜ டெலிட் பண்ணிக்கலாம், ஆனா பற்று பாசம் இது எதையுமே டெலிட் பண்ண முடியாதுப்பா. பாசம்ன்றது மனசுக்குள்ள ஊறி போய் ஒன்றே போன விஷயம். அது மட்டும் பொறையோடி போச்சுன்னு வை, நீ என்ன சொன்னாலும் நீ என்ன பண்ணாலும் அது உன்னை விட்டு போகாது. அப்படிப்பட்ட பாசத்தை விலை கொடுத்து வாங்கவோ இல்ல போலியா நடிச்சு வாங்கவோ முடியாது. மனசுக்குள்ள அது ஆழமா இருந்தா மட்டும்தான் அது எல்லாருக்குள்ளயும் இருக்கும். அந்த உறவு அண்ணன் தம்பிக்கானதா இருக்கலாம், கணவன் மனைவிக்கானதா இருக்கலாம், தம்பி தங்கச்சிக்கான உறவா இருக்கலாம், அப்பா மகனுக்கானதா இருக்கலாம், அப்பா பொண்ணுக்கானதா இருக்கலாம், இல்ல நம்மள மாதிரி தாத்தா பேரனுக்கான உறவா கூட இருக்கலாம். ஆனா எப்பேற்பட்ட உறவா இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான உறவா இருந்தாலும் சரி, அந்த உறவுல உண்மைத்தன்மையும் நம்பகத்தன்மையும் இருக்கணும். சந்தேகப்படுறதோ இல்ல பாரமா நினைக்கிறதோ தொந்தரவா நினைக்கிறதோ இவங்க இருந்தா நம்மளோட நிம்மதியே கெட்டு போயிரும். முதல்ல இவங்களை இங்கிருந்து அனுப்பியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதோ தப்புலையும் தப்பு, மகா தப்பு. அது முக்கியமா என்ன மாதிரி வயசானவங்களுக்கு தான் அதிகமா நேருது. எங்களை மாதிரி இருக்கிறவங்கல்ல முக்கால்வாசி பேரோட வீட்டுல எல்லாரும் நல்லா பாத்துக்கிறாங்கன்னே வை, ஆனா ஒரு சிலர் என்ன மாதிரியான வயசானவங்களை பாத்துக்கிறத பாரமா நினைக்கிறாங்க. உங்க அம்மா அப்பாவை நான் குறை சொல்லல, ஆனா நீ வளர்ந்ததுக்கு அப்புறமாச்சும் உங்க அம்மா அப்பாவை தனியா விட்டுறாத, ஆசிரமத்துல எல்லாம் தங்க வச்சிடாத, என்ன மாதிரியான நிலைமைய உங்க அம்மா அப்பாவுக்கு நீ கொடுக்க கூடாது, நல்லா பாத்துக்கணும் சரியா. மாதிரியான நிலைமைய உங்க அம்மா அப்பாவுக்கு நீ கொடுக்க கூடாது, நல்லா பாத்துக்கணும் சரியா.

என்னோட செல்ல பேரனா இருந்தீனா, உங்க அம்மா அப்பாக்கு வயசான காலத்துல நீ அவங்கள நல்லா பாத்துக்கணும். அதான் இந்த தாத்தாக்கு நீ செய்யற நன்றி கடன், சரியா அப்படின்னு சொல்லி தம் பேரனை அன்போட அவங்க தாத்தா கட்டி பிடிக்கும் போது அவரோட கண்கள்ல அவரு அறியாமலே கண்ணீர் தார தாரையா ஊத்துச்சு. குடும்பத்தோட சந்தோஷமா தன்னோட கடைசி காலத்தை கழிக்கணும்னு நினைச்சவரோட மனசுல எதிர்பார்ப்பு நிறைஞ்ச ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. அவரை நினைச்ச மாதிரி அவரோட வாழ்க்கை சந்தோஷமா அமையல. ஆனா தன் குடும்பத்தோட நல்லதுக்காகவும் தன் குடும்பத்தோட நிம்மதிக்காக அந்த தாத்தா அவங்க குடும்பத்தை விட்டு வர்றதுக்கும் சம்மதம்.

புரிஞ்சிட்டார். தன் பேரு மேல அன்பா அக்கறையா பாசமா நேசமா இருக்கிற ரகுவோட தாத்தாக்கு அவங்க பேரன்தான் அவருக்கு எல்லாமே. கொஞ்ச நேரம் தன் பேரன் கிட்ட பேசிட்டு அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு கையில கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து வீட்டுக்கும் அனுப்பி வச்சுட்டாரு. அந்த பணம் எதுக்கு கொடுத்தாருன்னா அடுத்த முறை அவரை பார்க்க வர்றதுக்காக. ரகுக்கு தாத்தாவை பார்த்த சந்தோஷம் மட்டும்தான் மனசுல இருந்துச்சே ஒழிய அவர் படுற கஷ்டமோ அவர் தனிமேல இருக்கிறதையோ அவனால புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா அவனும் சின்ன பையன் தானே. ஆனா அவனோட தாத்தா சொன்ன அறிவுரைகள் ஒவ்வொன்னும் அவன் மனசுல பாடமா பதிஞ்சு போச்சு. தன்னோட அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்கணும், அவங்களுக்கு வயசானா அவங்கள ஆசிரமத்துக்குலாம் அனுப்ப கூடாது, அவங்களோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள நல்லா பாத்துக்கணும்ன்ற எண்ணத்துல ரகு திட்டவட்டமா இருந்தா. எப்பெல்லாம் லீவ் கிடைக்குதோ அப்பெல்லாம் அவங்க தாத்தாவையும் அடிக்கடி போய் பார்த்துட்டு வர இருந்தா. தனிமையில தன்னோட வாழ்க்கையை கழிச்சாலும் தனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா ஓடி வரதுக்கு தன்னோட செல்ல பேரன் இருக்கான்ற நிம்மதியில மட்டும்தான் ரகுவோட தாத்தா வாழ்ந்துட்டு இருந்தார். கதை இனிதே நிறைவடைஞ்சிருச்சு. இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 23 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மடபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: கோடான கோடி இதயங்களை வருடிய அந்த மெல்லிய குரலுக்கு எங்கள் இசை வணக்கம். எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள் இதோ.

0: தொடர் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ்பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வரும் பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டு விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: ஏ

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சார். மாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது. வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க. மளிகை சாமானே காணோம், எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசன.
3: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: சித்தப்பாச்சி சித்தப்பாச்சி மாமா மச்சா எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலைன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாப்பிள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வரேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தன மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம
1: கிடைச்சிட்டு இருக்கு.
2: முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 23 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மடபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய

0: கொடுப்பாங்க. அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும். அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற டீடைல் எல்லாம் இருக்கும். முக்கியமா இந்த காலத்துல வெளிநாடு வேலைக்கு போறவங்க விசாவோட சேர்த்து இன்சூரன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். போகும்போது மறக்காம எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போற, அதோட டீடைல்ஸ், ஏதாவது அவசரம்னா யாருக்கு போன் பண்றது, விசா பாஸ்போர்ட் காப்பின்னு எமர்ஜென்சினா உடனே உன்னை கான்டாக்ட் பண்ற மாதிரி தேவையான டாக்குமெண்ட்ஸ வீட்டுல கொடுத்துட்டு போ. அப்பனாதான் உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனாலதான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கம் தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்பிழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாலா மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற? காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டர் போட்டு டேங்க்ல தண்ணி ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்ச நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிட போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிட கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒன்னு புரியல எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்ரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 23 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நாம எல்லாருமே உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில செய்தித்தாள்கள் படிக்கிறது வழக்கம். அந்த செய்தித்தாள்கள் படிக்கும் போது அடியில ஊதா, இளஞ்சிவப்பு, மஞ்சள், கருப்பு கலர்ல 4 புள்ளிகள் இருக்குமே, அதை கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 புள்ளிகளை CMYK-ன்னு சொல்றாங்க. இது சயான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் கீ கலர். அதாவது செய்தித்தாள்கள்ல கருப்பு கலர் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால சில நேரங்கள்ல செய்தித்தாள் பக்கம் தெளிவா இல்லனா இந்த 4 புள்ளிகளும் மேல கீழ மாறி மாறி ஒழுங்கற்ற நிலையில இருக்குமா. இந்த 4 புள்ளிகளும் தெளிவா இருக்கு அப்படின்னா செய்தித்தாள்கள்ல வரிகளும் தெளிவா இருக்கும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலா வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
4: 2.
3: மொபைலா மொபைலா, இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
4: 2.
3: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
4: ஹலோ, இப்ப எதுக்கு 2 வேற மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
5: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஓசை FM 90.4.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 1:00. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 23 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: இன்று நாடோடி தென்றல் மற்றும் சிந்து நதிப்பூ திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான

தூண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று நாடோடி தென்றல் மற்றும் சிந்து நதிப்பூ திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இதா மீனு.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, எப்பவாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டில போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அதை சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலான்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒன்னும் வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்கு தான் பொண்ணுங்களை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா, பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இன்று நாடோடி தென்றல் மற்றும் சிந்து நதிப்பூ திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: மணியே மணிக்குயிலே, மாலையிளங் கதிரழகே, கொடியே கொடிமலரே,

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 23 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: கோடான கோடி இதயங்களை வருடைய அந்த மெல்லிய குரலுக்கு எங்கள் இசை வணக்கம். எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள் இதோ.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எல்லாரும் தூங்கணும்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டு கண்ணையும் மூடி தானே தூங்குவோம். ஆனா ஒரு விலங்கால ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முடியாதான். அப்படியே முயற்சி பண்ணாலும் அது இறந்தும் போயிடுமா? அதுக்கான காரணம் என்ன? அது என்ன விலங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஒரு விலங்கு டால்பின் தாங்க. டால்பின் தூங்கும் போது ஒரு கண்ணை திறந்து இன்னொரு கண்ணை மூடி வச்சுதான் வித்தியாசமா தூங்குமா. காரணம், நம்மள மாதிரி ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முயற்சி பண்ணா அது மூச்சு திணறி இறந்தும் போயிடுமா. ஏன்னா டால்பினோட மூளை தானா செயல்படாது, உடல்ல ஏதாவது அசைவு இருந்துகிட்டே தான் இருக்கணும். டால்பின் தூங்கும் போது மூளையோட இடது பகுதியை தூங்க வைக்க வலது கண்ணை திறந்திருக்கும். வலது மூளை தூங்கினா இடது கண் திறந்திருக்கும். இது மாதிரி கண்களை மாத்தி மாத்தி தூங்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா? நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படின்னா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதை யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 23 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: காலம் மாறலாம், ஆனால் இந்த குரலின் மாயம் என்றும் மாறாத எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள்.

மஞ்சச்சவ பழக

எஸ் ஜானகி அம்மாவை என்றும் அன்புடன் நினைவு கூறுவோம். கடல் ஓசை FM 90.4 என்றும் இசையாய் எங்கள் மனதில்.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம், யாருமே ஹாஸ்பிட்டல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோபத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனும் வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 23 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: காலம் மாறலாம், ஆனால் இந்த குரலின் மாயம் என்றும் மாறாத எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள்.

0: எஸ் ஜானகி அம்மாவை என்றும் அன்புடன் நினைவு கூறுவோம். கடல் ஓசை எஃப்எம் 90.4 என்றும் இசையாய் எங்கள் மனதில்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினாரு, சரி உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்கன்னு சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமைய வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க? இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: காலம் மாறலாம், ஆனால் இந்த குரலின் மாயம் என்றும் மாறாத எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள்.

0: எஸ் ஜானகி அம்மாவை என்றும் அன்புடன் நினைவு கூறுவோம். கடல் ஓசை எஃப்எம் 90.4 என்றும் இசையாய் எங்கள் மனதில்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாப்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வரேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தன மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள்ள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது